5:35 இசையமுதம் கேட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நவராத்திரி அற்புதமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நவ என்றால் 9, இந்த 9 நாளும் அம்பிகையை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். முதல் 3 நாள் துர்க்கையாக, அதாவது மலைமகளாகவும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மி அலைமகளாகவும், நிறைவாக 3வது நாள் கலைமகள் சரஸ்வதியாக 3 தெய்வங்களையும் வழிபடக்கூடிய அற்புத நாள் இந்த நவராத்திரி. இன்னும் தொடர்ந்து கேட்கலாம் இசையமுதன் நிகழ்ச்சியில்.

நிரமதி காலை 5:40. இசையமுதம் கேட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வருஷம் 2026 நவராத்திரி அப்படின்றது அக்டோபர் 11 அதாவது ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஆரம்பமாகி அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமியோடு நிறைவு பெறுது. இதில் முதல் 3 ஏற்கனவே சொன்ன மாதிரி பராசக்தியாக துர்காதேவியாக வழிபாடு செய்கிறோம், குழந்தையாக கன்னிகாதேவியாக வழிபாடு செய்கிறோம். அடுத்த 3 மகாலட்சுமி அதாவது வீரத்தையும் அதற்கு அடுத்து செல்வத்தை குறிக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடும், நிறைவான 3 கல்விக்குரிய அதிபதியான சரஸ்வதி தேவியும் வழிபடுகிறோம். இந்த நவராத்திரி அப்படின்றது கலசம் வைத்து அம்பிகை வழிபடக்கூடிய அதுவும் குலு பொம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொம்மைகளையும் இறைவனே அமர்ந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பெண்கள் வழிபடக்கூடிய இந்த 9 நவராத்திரி சிறப்புகள் நிறைய இருக்கு. தொடர்ந்து கேட்கலாம் இசையமுதம் 5:41.

Bye.

பெற்ற வண்ணக்கிளி

அடியவர் தொழில்

நேரம் அதிகாலை 5:47. இசையமுதம் கேட்டிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நவராத்திரி ஆரம்பமாகி இன்னைக்கு 2வது நாள். இந்த 2வது நாள்ல ஒவ்வொரு நாளும் அம்பிகைக்கு ஒவ்வொரு பெயர், ஒவ்வொரு நைவேத்தியம், ஒவ்வொரு விதமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு விதமான பாடல்கள் அப்படின்னு பல சிறப்புகள் இருக்கு. இந்த 9 நாளும் சிறப்புக்குரிய நாள். அப்படி இன்னைக்கு நவராத்திரி 2வது நாள்ல அம்பிகையின் பெயர் ராஜராஜேஸ்வரியாக அலங்காரம் பண்ணி கட்டு வகை கோலம் போட்டு முல்லை மலரால அர்ச்சனை செய்து நைவேத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது புளிசாதம் செய்து சுண்டல் வேர்க்கடலை இந்த மாதிரியான நைவேத்தியம் செய்து மாம்பழம் வைத்து கல்யாணி என்ற பெயரில் வழிபடக்கூடிய அம்பிகையாக இன்னைக்கு 2வது நாள் நவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படும். தொடர்ந்து கேட்கலாம் இசையமுதம்.

பரவிடும் சுகமே, மெல்ல உன் வசத்தினில் மேவும் என் அகமே.

நவராத்திரி 9 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வழிபாடு, ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. அந்த வகையில் இன்னைக்கு 2வது நாள், இந்த வழிபாட்டோட சிறப்பு என்ன தெரிஞ்சுக்கலாம். இசையா முதம் கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் அதிகாலை 5:53 நிமிடம். வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நவராத்திரியோட 2வது நாள இன்னைக்கு ராஜேஸ்வரியை வழிபாடு செய்வது சிறப்பான ஒன்று. ராஜ ராஜேஸ்வரி அம்மன் அப்படின்றது ஆதி பராசக்தியோட முழுமையான மற்றும் முதன்மையான வடிவ வழிபாடு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து சக்திகளுக்கும் தலைவியாக, உலகத்தை காக்கக்கூடிய அன்னையாக போற்றப்படுபவள். பார்வதியாக, காமாட்சியாக, மூகாம்பிகையாக, காளிகாம்பளாக, இப்படி அனைத்து தெய்வங்களையும் உள்ளடக்கிய தேவியே தான் ராஜராஜேஸ்வரியாக நம்ம வழிபாடு செய்கிறோம். அப்படிப்பட்ட அம்பிகை இன்று 2வது நாள், நவராத்திரியோட 2வது நாள், அனைவருக்கும் பரிபூர்ணமான சக்தியையும் அருளையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்கலாம் இசையமுதாம்.

0: நிறைவு பெற்றது இசையமுதன். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி குலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா குலு நேற்று தொடங்கியது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியை அகமதாபாத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை. வணக்கம் நேர்களே, இனிமையான இந்த காலை பொழுதில் அனைவருக்கும் இந்த நாள் சந்தோஷமான வெற்றிகரமான நாளாக அனைவருக்கும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இனிதே மலர்கிறது புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் சேவை செய்திகள். மதுரை மாவட்டத்தில் இந்திய அரசின் கார்ப்பரேட் நிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் நேரடி தொழில்துறை அனுபவம் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் இந்திய குடிமகனாகவும் விண்ணப்பிக்கும் நாளிலிருந்து 18-25 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ITI, பாலிடெக்னிக், டிப்ளமோ பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை படிப்பு முடித்தவர்கள் திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பிக்கலாம். முழு நேர வேலை மற்றும்

முழு நேர கல்வியில் இருப்பவர்களுக்கு பொதுவாக தகுதி இல்லை. இணையவழி தொலைதூர கல்வி பயில்பவர்கள் மற்றும் இறுதி ஆண்டு பட்டப்படிப்பு முதுநிலை மாணவர்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பிக்கலாம். தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளருக்கு பொதுவாக 6 அல்லது 9 மாதங்கள் இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு வழங்கப்படும். இதில் தகுதி பெற்றவருக்கு மாதம் 9000 வரை நிதி உதவியும் 1 மாதத்திற்கு 1 முறை 6000 உதவி தொகையும் மேலும் ஆயுள் முழுவதும் விபத்து காப்பீட்டு பாதுகாப்பும் வழங்கப்படும். இது பற்றிய முழுமையான தகவல் பெற மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக தொழில் நெறி வழிகாட்டு மையம் கோபுதூர் மதுரை அலுவலகத்தை நேரில் அணுகலாம். தொலைபேசி எண் 85 08 200 705 மற்றொரு எண் 8 8 0 7 8 8 3 8 4 3. சேவை செய்திகள் கேட்டோம். தொடர்ந்து புதிய கால நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நேரம் 6:05.

0: புதிய காலையை கேட்டிருக்கோம். நேரம் 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: யாம்பற்ற இன்பம் பெருக இவ்வையகம். மனித மனம் பொதுவாகத்தான் பெற்ற நூல் விஷயங்களை சுருட்டி தன் பையில்தான் வைத்து கொள்ள நினைக்கும். ஆனால் நான் அடைந்த பேர் ஆனந்தத்தை இந்த வையகமே அடைய வேண்டும் என்று நினைப்பதுதான் தமிழ் பண்பாட்டின் உச்சகட்டம். இந்த தத்துவத்தின் ஆதிப்புள்ளி திருமூலர் அருளிய திருமந்திரம் ஆகும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடினும் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். இறைவன் எனக்கு என்ன கொடுத்த ஆன்மா இன்பத்தை இந்த உலகத்திலுள்ள அத்தனை உயிர்களும் பெற்று மகிழ வேண்டும். அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார் திருமூலர். தனி மனித இன்பத்தை விட பொது இன்பமே பெரிது என்பதை புறநானூற்று பாடலில் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி மிக அழகாக பாடியிருக்கிறார். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என அமியர் உண்டலும் இளரே. உலகமே வியக்கும் அமிழ்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டுமே தனியாக உண்ணாமல் பிறருக்கும் பகிர்ந்து கொடுப்பவர்களால் தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் கூறும்போது, யார் ஒருவர் தன் சுயநலத்தை துறந்து பிறரின் மகிழ்ச்சிக்காக வாழ்கிறாரோ அவரே உண்மையான மனிதர். பிறருக்காக வாழும் வாழ்க்கையை வாழ தகுந்த மற்றவை எல்லாம் மரணத்திற்காக சமம். யார் ஒருவர் தன் சுயநலத்தை துறந்து பிறரின் மகிழ்ச்சிக்காக வாழ்கிறாரோ அவரே உண்மையான மனிதர். பிறருக்காக வாழும் வாழ்க்கையை வாழாமல் மற்றவை எல்லாம் மரணத்திற்கு சமம். ஆகவே தனக்காக வாழும் வாழ்க்கையை விட்டு பிறருக்காக வாழ்வதே சிறந்தது. பாரதி பாடுகிறார், காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், இந்த நோக்க களியாட்டம்தான் இயற்கையின் பேர் அழகையும் இன்பத்தையும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடு பகிர்ந்து மகிழ்கிறார் பாரதி. நம்மிடம் இருப்பதை கொடுப்பதில் இல்லை இன்பம், பிறர் மகிழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம் அன்பை கொடுப்பதில்தான் பேர் ஆனந்தம் இருக்கிறது என்கிறார். தற்போதைய நவீன உலகில் மனிதன் நான், என் குடும்பம், என் வளர்ச்சி, என் சுயநலம் என்ற கூட்டுக்குள் சுருங்கி விடுகிறான். மன அழுத்தமும் தனிமையும் உணர்வு பெருக இதுவே காரணம். நாம் பெற்ற அறிவையோ செல்வத்தையோ மகிழ்ச்சியோ அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போதுதான் இன்பம் இரட்டிப்பாகிறது. மகிழ்ச்சி என்பது காற்றில் பறக்கும் பலூன் போன்றதல்ல, அது நாம் ஏற்றும் தீபம் போன்றது. ஒரு தீபத்திலிருந்து 1000 தீபங்களை ஏற்றினாலும் அந்த முதல் தீபத்தின் ஒளி குறைவதில்லை. நாமும் நாம் பெற்ற இன்பத்தை பிறருக்கு பகிர்ந்தளிப்போம். இந்த வையகத்தை அன்பால் நிறைப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. விளங்கியவர் ஆர். ரீனா அவர்கள்.
0: அன்பை கொடு ஆனால் அடிமையாகாதே, உதவி செய் ஆனால் உன்னை இழக்காதே, இரக்கம் காட்டு ஆனால் ஏமாளியாகாதே என்ற தன்னம்பிக்கை வரிகளோடு தொடர்ந்து கேட்கலாம் பாடல்.

0: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், பந்தன் பேங்க் காம்ப்ளெக்ஸ், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. 8-300-37-57.
3: அக்டோபர் 12, இந்நாளின் சிறப்பு. ரிச்சர்ட் ஜான்சன் என்பவர் தமிழகத்தின் முதல் செய்தி பத்திரிகையான மெட்ராஸ் கூரியர் என்ற வார இதழை 1785 அக்டோபர் 12 வெளியிட்டார். பூமியின் பல பகுதிகளை கண்டுபிடித்தவர்களுள் ஒருவரான கொலம்பஸை நினைவு கூறும் விதமாக 1792 அக்டோபர் 12 நியூயார்க்கில் முதன் முதலாக கொலம்பஸ் தினம் கொண்டாடப்பட்டது.
4: ஆர்த்தரைடிஸ் எனப்படும் முடக்குவாத நோய்க்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு கடந்த 1996 முதல் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 உலக முடக்குவாத தினமாக அனுசரிக்கப்படுகிறது.
3: முன்னாள் அமெரிக்க தலைவர் தியோடர் ரூஸ்வெல்ட் செயலாட்சி மாளிகை என்ற பெயரை 1901 அக்டோபர் 12 வெள்ளை மாளிகை என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்தார்.
4: 1993 அக்டோபர் 12 இந்தியாவின் தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது.
3: 1999 அக்டோபர் 12 உலகின் மக்கள் தொகை 6 பில்லியனை எட்டியது.
4: இந்திய புதின எழுத்தாளர் முல்க் ராஜ் ஆனந்த் அவர்களின் பிறந்த தினம் 1906 அக்டோபர் 12.
3: தமிழக விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் வ சுப்பையா அவர்களின் நினைவு தினம் 1993 அக்டோபர் 12. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நிறமாறு மணி 22 நிமிடம். புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இனி இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் விளங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள், கூட்டுறவு பண்டக சாலை குறித்த தகவல்கள் விளங்குகிறார் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டக சாலை கணக்கர் பரமேஸ்வரி அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம், வழங்குபவர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:55 பூந்தொழில் காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் அம்பாத்துறை இரட்டையம்மன் கோவில் சிறப்புகள், வழங்குபவர் பரமக்குடிமை ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை என்றல். 8:30 பாட்டு வீரமா மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 துறை இசை. காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை என்றல். 9:02 ட்ரை டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை என்றல். 10:02 மெல்ல வரும் பாட்டு. நண்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை என்றல். 11:02 கல்லூரி கலாட்டா. தேனி மாவட்டம் கம்மவார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு நிகழ்ச்சியாக கேட்கலாம் கல்லூரி கலாட்டா. அதைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை என்றல். 12:02 ஸ்நேகிதியே. 1 மணிக்கு வசந்த கானங்கள். 2 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. தாசிம் பி வி அப்துல் காதிர் மகளிர் கல்லூரிகள் மாணவர்கள் பங்கேற்கும் அசத்தல் சந்திப்பு. அதைத் தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை என்றல். 3:02 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:32

இருபட பாடல் நிகழ்ச்சியில் மாஸ்டர் தள்ளி போகாதே திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 4:02 வசந்தன் கோவழங்கும் ஆட்டக்கலம், 4:30 மதுரை பண்பலையின் ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். அதைத் தொடர்ந்து மாலை 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இடைகிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல், சூழலின் சூத்திரம் உரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள், 9:00 இணைய ஓசை, 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 பண்பலை நிகழ்ச்சிகள் சென்னையஞ்சலாக கேட்கலாம். இதுவரை இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். தொடர்ந்து கேட்கலாம் 6:25 புதிய காலை.

0: விருப்பத்திற்கு ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்கவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:30.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
4: சாதாரண ஆத்துல நீர் பெருக்கெடுக்கிறது தான் வெள்ளம்னு சொல்லிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை மண், ஆறு, ஏரி அல்லது வடிகால் அமைப்பு தாங்க முடியாதப்போ அது தன்னோட இயல்பான எல்லையை தாண்டி பரவுவது தான் வெள்ளம். ரொம்ப குறுகிய நேரத்தில் வேகமாக உருவாயிடும். மலைப்பகுதினா இதோட வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும். நேபாளத்தோட புவியியல் அமைப்பும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். உயரமான மலை, மலையில பனிப்பாறைகள், செங்குத்தான மலைச்சரிவுகள், கீழே ஆழமான பள்ளத்தாக்குகள் எல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய ஆபத்து நடக்க ஏதுவாக இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்ட ஆய்வில் பனிப்பாறைகள் சரிவு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம்னு சேட்டலைட் இமேஜ் அனாலிசிஸில் கிளேசியரில் ஒரு பகுதி சரிஞ்சு பள்ளத்தாக்கில் விழுந்து மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடங்களில் அதிக மழை பொழிஞ்சு வெள்ளத்தை உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிடுது. ஒரு பகுதியில் எவ்வளவு மழை பெய்தது, எத்தனை மணி நேரம் பெய்தது, மண் ஏற்கனவே ஈரமாக இருந்ததா, மலைச்சரிவு எவ்வளவு செங்குத்தாக இருக்குது, அந்த பகுதியில் எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்கங்கிறதெல்லாம் நாம் கவனிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காலநிலை மாற்றமும் ஒரு காரணம்னு சொன்னாலும் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடந்த விஷயங்கள் கிடையாது. இல்லை, மெல்ல மெல்ல நீண்ட காலமாக ஏற்பட்ட காலநிலை மாற்றங்களால் கூட இந்த நிகழ்வு நடந்திருக்கலாம்னு ஆய்வு பண்ணுறாங்க. உலக வெப்பநிலை உயர்ந்து வர்றதால மழையினுடைய தன்மை, பனி பாறைகளோட நிலை, சுழற்சி இதில் எல்லா மாற்றங்கள் ஏற்படுது. இயற்கையை மட்டுமே காரணமாக சொல்லாமல் கொஞ்சம் திரும்பி நம்மளை பார்த்தும் சில கேள்விகள் நாமே கேட்டுக்கணும். மழை இயற்கையானது தான், ஆனால் வெள்ளம் வர இடத்துல ஏன் வீடு கட்டுறோம்? ஆறு இயற்கையாக ஓடுது, ஆனால் அதோட பாதையை ஏன் ஆக்கிரமிக்கிறோம்? மலைச்சரிவு இயற்கையாக ஏற்படுது, ஆனால் ஏன் மலைகளை அளவுக்கு மீறி வெட்டுறோம்? மரங்களோட வேர் மண்ணை பிடிச்சிருக்கு, அப்படி இருக்க பிடிச்சிருக்கிற மரங்களை ஏன் வெட்டுறோம்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் தெரியாதது போல நம்ம அழிவை நாமே தேடிக்கிறோம்? இயற்கை இயற்கையாகவே இருக்கிற வர நமக்கு எந்த பாதிப்பையும் தந்துட போகிறதில்லை. நம்மோட புத்திசாலித்தனமும் முன்னெச்சரிக்கை உணர்வும் தான் நம்ம உயிரை காப்பாற்றும். முன்கூட்டியே எந்த பகுதி கட்டுமானத்துக்கு ஏற்றது கிடையாது, எது ஆற்றின் பாதைகள், பனிப்பாறை தொடர்பான அபாய பகுதிகள் என்ன என்னன்னு ஒரு வரைபடத்தை முன்னாலேயே நாம் குறிச்சுக்கிடணும். ஒரு பேரிடர் நடந்த பிறகு மீட்பதை விட பேரிடர் வரக்கூடிய இடத்துல கட்டுமானங்களை தவிர்க்கிறது மலிவானதும் பாதுகாப்பானதும் இல்லையா? இன்னொரு விஷயம், நாம் பாதுகாக்கப்பட வேண்டியது பொறியியல் கட்டமைப்புகளை மட்டும் இல்லை, இயற்கையை பாதுகாப்பதும் தான் நம்மளுடைய முதல் பாதுகாப்பு. இயற்கையை அழித்து அப்புறம் அதே பிரச்சனைக்கு பெரிய சுவர்களையும் அணைகளையும் கட்டுறது ஒரு முழுமையான தீர்வு ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக ஒரு சாதாரண மனிதனாக நாம் செய்யக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன், கேளுங்க. முதல்ல நீர்நிலை ஆக்கிரமிக்காமல் பாதுகாக்கணும். குப்பைகளை ஆறு குளங்களில் கொட்டக்கூடாது. உள்ளூர் மரங்களை பாதுகாக்கிறது, மழை நீரை சேமிக்கிறது, வெள்ளப்பாதைகளை ஆக்கிரமிக்காமல் இருக்கிறது, அவசரகால வெளியேற்ற பயிற்சிகளை பழகிக்கிறது, குழந்தைகளுக்கும் இயற்கை பேரிடர்லிருந்து பாதுகாக்க கற்றுக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நேபாள் வெள்ளம் நமக்கு சொன்ன முக்கிய உண்மை என்னன்னா,

0: இயற்கை பேரிடரை யாராலும் தடுக்க முடியாது.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

6:35. இன்று பராபவு வருடம் புரட்டாசி மாதம் 25 நாள் திங்கட்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொற்கேடு, இன்று ஒரு செய்தி.

அன்பார்ந்த விவசாயிகளே, தமிழ்நாடு அரசின் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விவசாயிகளின் நலனுக்காக அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக நேரடியாக ரொக்க விலையில் தரமான விதைகள் மற்றும் உரங்கள் வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விவசாயிகள் தங்களின் பயிர் சாகுபடி, பரப்பு மற்றும் நில ஆவணங்களின் அடிப்படையில் நேரடியாக ரொக்க பணம் செலுத்தி இந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம். இடைத்தரகர்கள் இன்றி தரமான விதைகள் மற்றும் உரங்கள் நியாயமான விலையில் தங்குதடையின்றி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு உங்கள் பகுதிக்கு உட்பட்ட அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் வழங்கப்படுகின்றன. தேவையான ஆவணங்கள் பயிர் சாகுபடி, பரப்பு மற்றும் நில ஆவணங்கள் ஆகும். இடைத்தரகர்கள் இன்றி தரமான விதைகள் மற்றும் உரங்கள் சரியான விலையில் உடனுக்குடன் கிடைக்கும். வேளாண்மை துறை மூலம் சான்றளிக்கப்பட்ட நெல் மற்றும் இதர பயிர் வகைகள் வேளாண் விரிவாக்க மையங்களில் மானிய விலையிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்கிறது.

அன்பார்ந்த உழவர்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 14 அதாவது 14/10/2026 அன்று செயற்கை மல்லிகைப்பூ முல்லைப்பூ தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இது இலவச நேரடி பயிற்சி வகுப்பாகும். இதனால் முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94-88-57-57-16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94-88-57-57-16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி சூரிய உலர்த்தி பயன்பாடுகள் பற்றிய நேரடி பயிற்சி நடைபெற உள்ளது. இது இலவச பயிற்சி என்பதால் முன்பதிவு அவசியம். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ளோர் பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.

94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 16 மாட்டுச்சாணத்தில் இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த வகுப்பு இலவச வகுப்பு என்பதால் முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி

0: இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. கூட்டுறவு பண்டகசாலை குறித்து தகவல்கள் தருகிறார் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் பரமேஸ்வரி அவர்கள்.
1: வணக்கம் மேடம், இப்போ உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க மேம்.
2: 677 சத்திரப்பட்டி குற்றவ பண்டசாலையில் முதல்ல கணக்கராக இருந்து இப்போ தான் கூடுதல் பொறுப்பு எடுக்கிறேன் மேடம். என் பேர் பரமேஸ்வரி, நான் எங்கள் ஊர் வந்து சத்திரப்பட்டி. நாங்கள் வந்து ரேஷன் கடை வந்து 13 கடை கடை, அதில் 8 கடை வந்து சர்வீஸ் பாயிண்ட்டு, மொத்தம் 20 கடை மேடம் நடத்துகிறோம். அதில் வந்து நாங்கள் என்ன என்சி நான் கண்ட்ரோல் தான் எங்களுக்கு பிஸ்னஸ் சேமோ, அதை வச்சு தான் எங்கள் ஸ்டோரே இயங்கிகிட்ருக்கு. 13 கடை மொத்த கடை, அதில் வந்து சர்வீஸ் பாயிண்ட்டு, வாரத்துக்கு வந்து சேவை மையம் சொல்லி இருக்குது, அது மொத்தம் 20 கடை மேடம்.
1: இப்போ வந்து 13 கடை தனி, 7 கடை வந்து சர்வீஸு கடை அப்படின்னு சொல்லி. சர்வீஸ் கடைன்னா என்ன, அது எப்படி நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்களேன், ஏன்னா சில பேருக்கு குழப்பமாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து பொது விநியோக கடை, ரேஷன் கடை அப்படின்னா எங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் கூட்டுறவு பண்டக சாலை, அப்புறம் அதில் வந்து 13 ரெகுலரு, 7 வந்து இது அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்ன அர்த்தம்?
2: அதாவது இப்போ ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சொக்கலிங்கப்புறம், அதில் வந்து சொக்கலிங்கப்புறம் மில் கிருஷ்ணாபுரம்னு இருக்குது, அதில் வந்து இங்கே ஒரு 4 நாள், அங்கே ஒரு 3 நாள் சர்வீஸ் பாயிண்ட்டு, கடை 1 பாயிண்ட் 1 சேவை மையம் மாதிரி வச்சுருக்குறோம். கடை 1 தான், ஆனால் வந்து பாயிண்ட் கடை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் தூரத்தில், அதனால் அங்கே ஒரு சர்வீஸ் மையம் வச்சுருக்குறோம்.
1: இப்போ இந்த கடையில் இருக்கிற பொருட்கள்லாம் அந்த கடையிலையும் இருக்கும், நீங்கள் இங்கே 3 நாள் இல்லை அங்கே 2 நாள் அந்த மாதிரி பார்ப்பீங்களா?
2: அதாவது இங்கே சொக்கலிங்கப்புறம் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், வெள்ளி சனி அங்கே, ஞாயிற்றுக்கிழமை வேலை நாள்லாம் அங்கே வச்சுக்கிடுவோம், அப்படி மாற்றிக்கிடுவோம்.
1: அப்போ இப்போ நீங்கள் வந்து 2-3 கடை பார்க்குறதுனால உங்களுக்கும் இந்த தாய்மானவர் திட்டம்லாம் உண்டா?
2: உண்டு. அது வந்து இங்கே காலையில் இப்போ 2-3 தேதினா 2 நாளில் முடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டில் ஆள் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, கஷ்டப்படுற ஆளுகளாம் இருப்பாங்க, போய் இருந்தாலும் ஆள் இருக்காது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மொதல் தேதிங்கிறப்ப கொஞ்சம் சிரமந்தான். அந்த ஒரு டைம் ஒதுக்குனாங்கன்னா, இப்போ சனி ஞாயிறு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா நாள் கொடுத்தாதான் அவங்க அந்த இதை முடிக்க முடியும். அந்த 2 நாள் நெருக்கடிக்கணும், முடிக்கணும் முடிக்கணும்னா முடிக்க முடியாது, ஆள் இருக்க மாட்டாங்க, சேல்ஸ்மேனுக்கு வெயிட் இருக்க மாட்டாங்க, வண்டி கிடைக்காது, அவங்களும் சிரமப்பட்டதான் வேலை பார்க்காங்க.
1: இப்போ வண்டி அப்படின்னா வண்டி நீங்கள் தனியாக வந்து வாடகைக்கு பிடிச்சி நீங்கள் கொண்டு போகணுமா?
2: வாடகை வந்து சேல்ஸ்மேன் கொடுத்துருவாங்க, ஏற்றக்குழி இறக்கக்குழி வெயிட்டு சம்பளம் எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க.
1: அப்போ அதை கொடுத்து நீங்கள் கொண்டு போய் நீங்கள் தனியாக நம்ம கூப்பிட்டு நம்ம கொண்டு போய் அந்த வண்டியில் இறக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரணும்.
2: ஏற்று கடையிலேருந்து ஏற்றி இறக்கி அங்கேருந்து வீடு வீடாக போய் அந்த சேல்ஸ்மேன் வந்து விநியோகம் பண்ணுறாங்க. ரொம்ப முடியாதவங்ககிட்ட கைரேகையை வச்சு வாங்கிட்டு பொருள்களை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப முடியாதவங்களுக்கு.
1: இப்போ நீங்கள் இந்த வேலைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது மேடம்?
2: நான் 98 ஜாயின் பண்ணேன், 98 இப்போ 2 தான் கணக்கரா ஆஃபீஸ்க்குள்ளே இருந்துக்கேன். அந்த மேடம் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ கூடுதல் பொறுப்புலாம் இருக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி நான் சேல்ஸ்மேனாக தான் இருந்தேன்.
0: இதுவரை கூட்டுறவு பண்டகசாலை குறித்து தகவல் வழங்கினார் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் பரமேஸ்வரி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை கேட்டிருக்கோம். புதிய காலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக கேட்கலாம் 6:45.
2: நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குபவர்

0: தரமான நூல்களை மலிவு விலையில் வழங்கும் பதிப்பகம் நற்றிணை பதிப்பகம். தொடர்புக்கு 9486177208.
1: அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். நாம் கடலை பார்த்திருக்கிறோம், கடற்கரையில் நடந்திருக்கிறோம், கடல் அலையில் கால்களை நனைத்திருக்கிறோம். ஆனால் கடல் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடங்களை எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? நண்பர்களே, கடல் என்பது வெறும் தண்ணீரின் தொகுப்பல்ல, அது இயற்கையின் பிரம்மாண்டம். மனிதனின் அறிவுக்கு ஓர் அறைகூவல், எண்ணற்ற உயிரினங்களின் வீடு, உலக பொருளாதாரத்தின் முக்கியமான பாதை. நாம் வாழும் பூமியின் பெரும்பகுதி கடலால் சூழப்பட்டுள்ளது. கடல் இல்லையென்றால் பூமியின் காலநிலை, மழை சுழற்சி, உயிரினங்களின் வாழ்க்கை ஆகியவை பெரிதும் பாதிக்கப்படக்கூடும். கடல் நமக்கு உணவு தருகிறது, மழை சுழற்சிக்கு உதவுகிறது, வணிகத்திற்கு பாதை தருகிறது. ஆனால் நாம் கடலுக்கு திருப்பி கொடுப்பது என்ன? பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகள், எண்ணெய் கசிவுகள். இதுதான் நமது நன்றி கடனா? கடலுக்கு செல்லும் மீனவர் ஒவ்வொரு நாளும் ஒரு துணிச்சலான பயணத்தை மேற்கொள்கிறார். வீட்டில் இருக்கும் மனைவி இன்று நல்ல மீன் கிடைக்குமா என்று நினைக்கிறார். அதே நேரத்தில் கடலில் பாதுகாப்பாக திரும்பி வருவாரா என்ற கவலையும் அவருடைய மனதில் இருக்கும். நாம் உணவு தட்டில் மீனை பார்க்கிறோம். ஆனால் அந்த மீனை பெறுவதற்கு பின்னால் இருக்கும் மீனவரின் உழைப்பையும் அவரது குடும்பத்தின் காத்திருப்பையும் நாம் மறந்துவிடக்கூடாது. கடல் நமக்கு இன்னொரு பாடத்தையும் கற்றுத்தருகிறது. அதன் அலைகள் தொடர்ந்து கரையை தாக்குகின்றன. ஒரு அலை தோற்றுகிறது, அடுத்த அலை வருகிறது. வாழ்க்கையிலும் தோல்வி வரலாம், ஆனால் முயற்சியை நிறுத்திவிடக்கூடாது. அதே நேரத்தில் கடலை ஒருபோதும் அலட்சியமாக கருதக்கூடாது. ஆழம் தெரியாத இடத்தில் நீந்தக்கூடாது. கடலோர எச்சரிக்கைகளை கவனிக்க வேண்டும். இயற்கையை மதிப்பதே நமது பாதுகாப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, கடல் நமக்கு சொல்கிறது மூன்று செய்திகளை. ஒன்று, அதன் ஆழத்தை போல அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் அலைகளைப் போல முயற்சியை தொடர வேண்டும். அதன் பரந்த தன்மையைப் போல நம்முடைய மனதையும் விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கடலை நாம் ரசிப்பதோடு நிறுத்திவிட வேண்டாம், கடலை பாதுகாக்கவும் வேண்டும். ஏனெனில் கடல் வாழ்ந்தால்தான் கடலோர மக்களின் வாழ்க்கையும் வாழும், இயற்கையின் சமநிலையும் நிலைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டங்கள் தொழில்களாக நம்முடைய இயற்கை நமக்கு பண்பட்ட நாகரிகத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா நண்பர்களே? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று நம்முடைய தமிழ் சான்றோர்கள் சங்க இலக்கியத்திலே பேசியதைப் போல, கடல் மேல் சேருதல் என்கிற அந்த கடற்கரையில் மீனை பிடிக்கிற வாழ்க்கை, மீனவர்களுடைய வாழ்க்கை நெய்தல் நிலத்தில் மிக அழகாகவும் அற்புதமாகவும் சங்க இலக்கியத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிற கடற்கரைகள் முழுவதுமாக மீனவர்கள் வாழ்வதோடு மாத்திரமல்லாமல், மீன்பிடி தொழில்களை பிடிப்பதோடு மாத்திரமல்லாமல், ஒரு பண்பட்ட நாகரிகத்தினுடைய தொகுப்பாகவே நாம் அந்த மீனவருடைய வாழ்க்கையும் நெய்தல் நில வாழ்க்கையும் கடற்கரையோர வாழ்க்கையும் நாம் பார்க்கலாம். அந்த கடற்கரையில் எத்தனையோ காலடி தடங்கள், அதில் எது அழுகை எது சிரிப்பு என்று தெரியுமா? தெரியாது. காலடி தடங்களை பார்க்கிறோம், அதில் எத்தனை பேர் சோகமாக வந்திருப்பார்கள், எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு வந்திருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது நமக்குள்ளே வியப்பு ஏற்படும். உலகத்தின் ஒரு பொருளை எத்தனை முறை பார்த்தாலும் அழுப்பும் சலிப்பும் தட்டாத ஒன்று என்ன தெரியுமா நண்பர்களே? கடற்கரை தான். கடலை பார்க்கிற போது நமக்கு இனம்புரியாத ஒரு பேராற்றல் பிறக்கிறது, இனம்புரியாத சோகம் நம்மை விட்டு செல்கிறது. கடற்கரை, கடல் அலைகள் எப்போதும் நமக்கு பல்வேறு பாடங்களை கற்றுத்தருகிறது என்கிற சிந்தனையை இன்று நாம் நெஞ்சிலே தாங்குவோம். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நற்றிணை பதிப்பகம் வழங்கிய இன்று சொல்வோம் நன்று சொல்வோம். வழங்கியவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
0: நற்றிணை பதிப்பகம் நவீன தமிழ் இலக்கியத்திற்கான நிலையான அடையாளம். நற்றிணை பதிப்பகம். தொடர்புக்கு 9486177208.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: என்ன
0: குமாரு, ஒரே
3: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நேர்கள் கேட்க இருப்பது பூந்தளிர். குழல் இனிது யாழ் இனிது தம்மக்கள் மழை சொல் கேளாதவர், அப்படிப்பட்ட இனிமையான குரலை தான் இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில கேட்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்றீங்களா?
4: அனைவருக்கும் வணக்கம், என் பேர் கௌதம் கோபிநாத்.
3: என்ன படிக்கிறீங்க?
4: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
3: நேர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க கௌதம்?
4: நான் இப்ப ஆட்சி சூடி சொல்ல போறேன். நம்பை கடுப்பிடி, நீ விளையாடு, நூல் படக்கல், நேபட ஒழுகு, நோய் இருக்க இடங்குடல்.
3: அருமை கௌதம். கௌதம், ஆட்சி சூடி எழுதுனது யாரு தெரியுமா?
4: ஆட்சி சூடி எழுதுற ஔவையார்.
3: சூப்பர் கௌதம், வேற என்ன சொல்ல போறீங்க?
4: நான் ஒரு பாட்டு பாட போறேன். வண்ண பட்டம் பறக்குது, வளர்ந்து நிறந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது. வானில் பட்டம் பறக்குது, வாழையாட்டி பறக்குது, அங்கும் இங்கும் ஆடி அசந்து அழகா மேலே பறக்குது. வீசும் காட்டும் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, பட்டம் அரைக்க பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. நன்றி, வணக்கம்.
3: அற்புதம், சூப்பர் கௌதம், வேற என்ன சொல்ல போறீங்க?
4: மை விஷன் ஆஃப் ஃப்ரீடம், குட் மார்னிங் எவரிவன், ஐ லவ் மை இந்தியா, ஐ வாண்ட் எ ஹேப்பி இந்தியா, ஐ வாண்ட் எ க்ளீன் இந்தியா, ஐ வாண்ட் எ க்ரீன் இந்தியா, ஐ வாண்ட் எ பீஸ்ஃபுல் இந்தியா, ஐ வாண்ட் எவ்ரி சில்ட்ரன் டு ரன், ஐ வாண்ட் எவ்ரி சில்ட்ரன் டு ட்ரீம், வி ஷட் ஹெல்ப் அதர்ஸ், வி ஷட் ரெஸ்பெக்ட் எவரிவன், ஐ அம் ப்ரவுட் டு இந்தியா, லெட் அஸ் மேக்
3: மற்றும் ராமேஸ்வரம் FM
5: 100.9
6: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
5: இனி தினந்தோறும் காலை 10:02
6: மனதை வருடும் மெல்லிசை பாடல்களாய் கேட்கலாம்
5: மெல்ல வரும் பாட்டு.
6: வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3:32
5: இருபட பாடல்கள்.

0: நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: பிற்பகல் 3-2 மடல் எழுதி காத்திருக்கும் நேயர் நெஞ்சங்களின் மனம் விரும்பிய பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களோடு காற்றில் விரையும் கடித மலர்கள்.

0: 9 மணிக்கு புதியதோர் உதயமாய்
1: இணையவழி நேயர் நிகழ்ச்சியாக இணைய ஓசை. இணைய ஓசை,
0: இது நேயர்களின் இதய ஓசை.
1: கேட்க தவறாதீர்கள், தினந்தோறும் இரவு 9 மணிக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எட்டதைக்கும் இசைப்பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள். வணக்கம் நேர்களை, பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள் நிகழ்ச்சியில இன்னும் பல அற்புதமான தகவல்களோட பாடல்களும் கேட்டு ரசிக்க காத்துட்டு இருக்கீங்க. இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

நிறைவேழு மணி 5 நிமிடம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. முதல் தகவலா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வேலை வாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். மும்பை துறைமுக ஆணையத்தின் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துள்ளது. எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரிங் சிவில் பிரிவில் 19 இடங்களும், அசிஸ்டன்ட் எஸ்டேட் மேனேஜர் 2 பிரிவும், டிராபிக் மேனேஜர் 1, செக்யூரிட்டி ஆபீசர் 1 உட்பட மொத்த காலி பணியிடங்கள் 25. கல்வி தொகுதி பிஇ, பிடெக், பிஎல் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18-35 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/10/2026. அதாவது இந்த மாதம் 28 விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் முழுமையான தகவல் பெற மும்பை பார்க் .gov.in. மீண்டும் உங்களுக்காக mumbaipork.gov.in என்ற இணையத்தை அணுகவும். வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

12 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல மழை வருமா வராதா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும் இல்லையா. மதுரை சிவகங்கை உட்பட 11 மாவட்டங்கள்ல இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சென்னை வானிலை ஆய்வு மையம். அதே மாதிரி நீலகிரி, கோவை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, சிவகங்கை, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல இன்று ஓரிரு இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் வெள்ளத்த காற்றோடு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதற்கான பாதுகாப்பான ஏற்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்கலாம் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
0: இனி தினந்தோறும் காலை 10:02
1: மனதை வருடும் மெல்லிசை பாடல்களாய் கேட்கலாம்
0: மெல்ல வரும் பாட்டு.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3:32
0: இருபட பாடல்கள்.

0: நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: பிற்பகல் 3-2 மடல் எழுதி காத்திருக்கும் நேயர் நெஞ்சுகளின் மனம் விரும்பிய பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களோடு காற்றில் விரையும் கடித மலர்கள்.

0: தினமும் இரவு 9 மணிக்கு புதியதோர் உதயமாய்
1: இணைய வழி நேயர் நிகழ்ச்சியாக இணைய ஓசை.
0: இது நேயர்களின் இதய ஓசை.
1: கேட்க தவறாதீர்கள், தினந்தோறும் இரவு 9 மணிக்கு.

0: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, நவராத்திரி 2வது நாள் அம்பாத்துறை ரெட்டையம்மன் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். திண்டுக்கல் சித்தையன் கோட்டை செல்லும் சாலையில் உள்ள அம்பாத்துறையில் இந்த கோவில் உள்ளது. உக்ரம் சாந்தம் என்னும் இரு இயல்புகளையும் கொண்ட பராசக்தியும் மீனாட்சியும் ஒரே கருவறையில் அருள் பாலிக்கும் ஆலயம் இது. அம்பாள் விரும்பி வந்து அருள் பாலிக்கும் தலம் ஆகையினால் அம்பாத்துறை எனப்படுகிறது. விஜயநகர பேரரசருக்கு அந்நியர்கள் தொல்லை கொடுத்து வந்த போதெல்லாம் அவர்களை அடக்கி ஒடுக்க உதவியவர் பெஞ்சை என்னும் நாயக்கர். இதனால் அவரை கௌரவப்படுத்தும் வகையில் தென்பகுதியில் சில ஊர்களை கொடுத்து அங்கிருந்து ஆட்சி புரியுமாறு அருள் புரிந்தார். அதையடுத்து திண்டுக்கல்லில் சிறுமலை அடிவாரத்தில் ஜம்புதுறை கோட்டையை உருவாக்கி அந்த பகுதி முழுவதையும் நல்லாட்சி நடத்தி வந்தார் அவர். அவருக்கு திருமண விழா நடந்தபோது பாரம்பரிய வழக்கப்படி வேட்டையாட தனியே சென்றார். வழியில் தாகத்திற்கு தண்ணீர் அருந்திட அங்கிருந்த தாமரை குளத்தில் இறங்கினார். அப்போது அவர் முன் கோரமான உருவத்தோடு பத்ரகாளி வந்து நின்று தனது அதீத பசிக்கு அவரை உண்ணப்போவதாக கூறினார். இவர் தான் வீடு சென்று கூறிவிட்டு மறுநாள் வந்து உணவாக நான் மாறுவதாக உறுதியளித்துவிட்டு பத்ரகாளியிடம் உக்ர உருக்கொண்டதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். தன்னை உண்பதோடு உயிர்களை உண்ணக்கூடாது எனவும் வேண்டினார். முற்காலத்தில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனுக்கு இனம் புரியாத நோய் ஏற்பட்டது. அதனால் அவதியுற்ற அவன் கனவில் ஒரு தேவதை தோன்றி ஜம்புதுறை கோட்டை கருகில் 108 கிணறுகள் தோன்றி அவற்றிலிருந்து புனித நீர் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்திட நோய் குணமாகும் என கூறி மறைந்தாள். மன்னனும் மீனாட்சி விக்கிரகத்தோடு ஜம்புதுறை கோட்டையை சுற்றி 108 கிணறுகள் தோண்டி புனித நீர் எடுத்து அபிஷேகம் செய்திட அவன் நோய் மறைந்தது. அதன் பின் அவன் மதுரை திரும்பிவிட்டான். இங்கு பூஜைகள் நின்று போய்விட்டன. பத்ரகாளி கோபமுற்று திரிந்தாள். மேலும் வெஞ்சய நாயக்கரின் சத்தியத்தை நிரூபித்து அவரை கொல்லப்போவதாக சொன்னதாகவும் கூறினார். உடனே ஆலயம் எழுப்பினார் மன்னர். மேலக்கோட்டை கொத்தளமேடு என்னும் பகுதியில் கோவில் உள்ளது. ஒரே ஒரு கருவறையில் உக்ரமான காளியையும் சாந்தமான மீனாட்சியையும் பிரதிஷ்டை செய்தார். நடுப்பட்டி, குறும்பப்பட்டி, சின்னாளப்பட்டி ஊர் மக்கள் விழாக்களை விமர்சையாக நடத்துகிறார்கள். அம்பாத்துறை மேவும் அன்னை பராசக்தியின் செம்பொன் திருவடியே சேவித்தோர் அம்புவியில் எல்லா நலன்களும் எய்தியே இன்பமுடன் பல்லாண்டு வாழ்வர் பனைத்து என்று திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பாடியுள்ளார். நம்பிக்கையோடு வரும் பக்தர்களின் வாழ்வினை நாளும் காக்கும் அம்பாத்துறை இரட்டையம்மன்களை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தில் மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான

0: நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமேல் நீ சொல்கிறத நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி நாளேடுகளில் வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல்கள் கேட்கலாம். அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கேக் வழங்கக்கூடும், குழந்தைகள் தினத்தில் வழங்க அரசு முடிவு. திண்டுக்கல்லில் அக்டோபர் 22 புத்தக திருவிழா தொடங்குவதை முன்னிட்டு வாசிப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் காந்திய கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் உலக மனநல தின கருத்தரங்கம் நடைபெற்றது. மதுரை செல்லூர் கண்மாய்க்கரையில் பனைமர விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெங்காயம் கிலோ ரூபாய் 35 ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படும், குறைபாடு இருந்தால் புகார் அளிக்க பிரத்யேக வாட்ஸ்அப் எண் அறிவிப்பு. பழனி கோவிலில் நவராத்திரி விழா காப்பு கட்டுதலுடன் தொடக்கம், அக்டோபர் 20 வரை தங்கரத புறப்பாடு நடைபெறாது. குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா கொடியேற்றம், 1000 பக்தர்கள் காப்பு கட்டி வேடம் அணிந்தனர். நாளேடுகளில் இடம்பெற்ற செய்திகள் கேட்டோம். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பூக்கள்.

யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் லஞ்சன் படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:42. எங்கேயும் எப்போதும் சந்தோஷமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள். இன்று காலை 11:20 கல்லூரி கலாட்டா தேனி மாவட்டம் கமவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சியாக கல்லூரி கலாட்டா இன்று காலை 11:20. அதைத் தொடர்ந்து மதியம் 2 அசத்தல் சந்திப்பு காத்துட்டே இருக்கு. தாசிம் பி வி அப்துல் காதிர் மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் அசத்தல் சந்திப்பு மதியம் 2:00. அது மட்டும் இல்ல, நம்ம நிகழ்ச்சிகள்லாம் சில மாற்றங்கள் இருக்கு, அதை நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க இல்லையா. 10:02 இனிமையான பாடல்களோட பலம் வர காத்துட்டே இருக்கு மெல்ல வரும் பாட்டு. என்ன மாதிரியான பாடல்கள் வெறும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு ரசிக்க காத்துட்டே இருங்க. இப்ப தொடர்ந்து கேட்கலாம் பாடல்.

ஆடுகளும் படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:48. மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகி போக கேட்டு இருக்கோம். இனி அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 மனசுக்கு பிடித்த 19 விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. மதுரை மாவட்ட நேர்கள், உங்களுக்கு பிடித்தமான 19 பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 25:30, 71 என்ற எண்களில் வரலாம். உங்களுக்கு பிடித்த 19 பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கு கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:53.
1: பூதனியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா.

0: விஸ்வரூபம் படத்திற்காக பாடல் கேட்டோம். இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் செண்பகவள்ளி. நீ அடுத்த நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. பாட்டு வேணுமக்காக நாமும் காத்திருக்கலாம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் சென்னையாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கொலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த

இரண்டு நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கொலு நேற்று தொடங்கியது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியை அகமதாபாத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. எட்டு தேக்கும் இசைப்பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனசுக்கு பிடித்த புத்தம்புது பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களின் பாடலாக விளம்பர காத்திருக்கிறது 04-52 மதுரையின் முன்னணைப்போடு 25-30-170 என்ற எண்களில் வரலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வந்திருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: மதுரை கலைநகர்ல இருந்து ஆதி நாராயணன் பேசுறேன் மேடம்.
1: ஆதி நாராயணன் சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பாடல் கேட்கலாம்?
2: சுசர்வத்துல இருந்து அடிச்சு தூக்கு பாட்டு.
1: அடிச்சு தூக்கு தூக்கிடுவோமா? பாடல் உங்களுக்காக. ஏ துணக்க துணக்க துணக்க துணக்க தென்

0: மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா? நேரம் 8:08 வரும். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இரண்டாவது நேரம் இணைவது கேகே நேர்ல இருந்து மணிகண்டன்.
0: மணிகண்டன் சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து இந்த விடுதலைங்கிற படத்துல இருந்து ஐயா இளையராஜா அவங்களுடைய பண்ண குரலை பண்ண காட்டு மல்லிங்கிற பாடலை கொஞ்சம் வெளியிருப்பாங்க. நம்ம காலை வேளையில மதுரை வானொலி வெளியிட்டு எல்லாரும் கேட்டு ரசிக்கட்டும்.
0: கண்டிப்பா எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் இதோ பாடல்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: என்ன
4: பாட்டு வேணும்?
3: எனக்கு கூலி படத்துல மோனிகா அந்த பாட்டு வேணும்.
4: பாடல் கேட்டுருவோமா?
3: நன்றி.
4: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். 8:18 வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம். மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
0: வணக்கம், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: படம் எஸ் சரஸ்வதி, பாடல் லாலி லாலி.
0: கேட்டுருமா?
1: நன்றி
0: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

8:23 பாட்டு வினுமா கேட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

கண்ணா அண்டர் கட்டில கண்டர் குந்தர் அண்டர் வண்டர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா.

0: மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஓடும் வைகை யாத்திராய் நேயர்களின் விருப்ப பாடலை ஊற்றாய் உண்மையிலிருந்து மண்ணில் வீசும் தென்றல் காற்றாய் கிடைக்கும் 103.3 மதுரை பண்புகளை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்புகளை நேயர் அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இருவரும்
0: பாடல் உங்களுக்காக இதோ.

Bye-bye.

மாமா.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு மனப்பாடம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா கும்பைப்பட்டி. பேரு சண்முகம்.
2: சண்முகம், சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: உங்களுக்கு விருப்பமான பாட்டை போடுங்க மேடம்.
2: சரி, கண்டிப்பாக உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் ஒரு பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். 8:37 நிமிடத்தில் வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வாழ்க வளமுடன். செண்பகவல்லி மேடத்துக்கு இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம்.
1: மதுரை மாவட்டம் தப்பலூர்ல இருந்து ஹரிஸ் பாஸ்கர்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நிலையத்தில் அனைவரும் நலமா மேடம்.
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம். இந்த சுப்பிரமணிய படத்துல இருந்து மதுரை கொழுங்க கொழுங்க அந்த பாட்டு
0: கேட்டுருவோமா? பாடல்
1: கேட்டுருவோம்
0: உங்களுக்காக இதோ.

0: அண்ணே உன்னான கதை உண்டு கேளு.
1: ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமிய கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமிய கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 8:45, 40 வினிமா நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம். தேவதா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
2: மேடம்,
1: மரசலாயிட்டேன் கேட்டுருவோமா? நன்றி, உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரை மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து சென்றது பாட்டு வேணுமா. கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. இனி கேட்கலாம் நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு சின்ன பையன் வந்தான். அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். ஏன்ப்பா உங்கள் வீட்டில் அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு. அவன் அலட்சியமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறான். என்ன சார் இது, இந்த காலத்தில் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம்தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது. ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல. மகனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. போயே தீருவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான். சரி,

0: எதுவுமே அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க. மகனை கிட்டத்தில் கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, இதை பாருப்பா, நீ தேசாந்தரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட, அதை நான் தடுக்கலை, போயிட்டு வந்துடு, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும். திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன். புறப்பட்டு போனான். போகிற வழியில் புளிய மரத்து நிழல்லே தங்கினான், தூங்கினான். அப்படி போய்கிட்டே இருந்தான். ஏழாவது நாள் அவன் உடம்பு சுகமில்லாமல் போயிட்டுது, ரொம்பவும் பலவீனமாயிட்டான். இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசித்து பார்த்தான், சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான். திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நிழல்லையே தங்கி தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது. ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான். உடம்பு பழையபடியே கலகலப்பாகிட்டுது, பூரண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு. பையன் சீக்கிரமாக திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. மகனே, புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும். அதனால் நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட, அதனால் பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல், அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது, அதனால் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பார்த்தீங்களா, அம்மாவோட புத்திசாலித்தனத்தை. அப்பாவாக இருந்தால் இப்படியா பண்ணுவார்? ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மாமாக்கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா, வழியில் எங்கேயாவது மரத்தடியில் படுத்து தூங்கிவிடாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம். பையனுக்கு எச்சரிக்கையாக வாழறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணார். அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு போனான். அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில் இருந்த அந்த 10 ரூபாயை நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் பையில் தானே வச்சுருந்தான், அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் முழிச்சுக்கிட்டு பையன் தடவி பார்க்குறான், பணத்தை காணும். அழுதுகிட்டே திரும்பி வந்தான். அப்பா கிட்டே விஷயத்தை சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்கு தான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடலை, நான் தான் அதை உனக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சைடு பாக்கெட்டில் கையை விட்டார். விட்டால் அது ஓட்டையாக இருக்குது, அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அப்பா முகத்தில் அசடு வழிஞ்சுதான்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கொலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் நவராத்திரி விழா குழு நேற்று தொடங்கியது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வை அகமதாபாத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14

ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கவுள்ள 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03 ஆயிட்டு இருக்கு. குட் மார்னிங், குட் மார்னிங், வெரி ஹாப்பி மார்னிங் நேர்களே. வாசிப்பு என்பது நம்மை நம்மை புதுப்பித்துக் கொள்ள உதவும் ஒரு வகை தியானமும் கூட. நம்மை உயர்த்த உதவும் உற்ற தோழனான புத்தக வாசிப்பை நேசிப்போம், உயிர்காற்றின சுவாசிப்போம்னு சொல்லி உங்களுக்காக குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே சம பீட்டான பாடல் வளம் வர இருக்கிறது. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில். வாரத்தின் முதல் வேலை நாள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே பரபரப்பா இருப்பீங்க. பள்ளிக்கூடம் போக வேண்டிய குழந்தைங்க எல்லாம் இந்நேரம் பள்ளிக்கூடத்துல போய் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வேலைக்கு போகக்கூடிய நேர்கள், அதாவது எல்லாருமே எப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பா ஒரு 10 நிமிஷம் பீரியட கிளம்பிட்டீங்கனாக்க டிராபிக் ஜாம்ல மாட்டாம நல்லா பாட்டை கேட்டுக்கிட்டே நிதானமாக வண்டி ஓட்டிட்டு போகலாம். போகும்போது கட்டாயமாக சீட் பெல்ட் போடுறீங்க. அதாவது 4-வீலர் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இதே 2-வீலர்னால் தலைக்கவசம் போட மறந்துடாதீங்க. ஃபோனில் பேசிட்டு போகாதீங்கப்பா. எல்லாத்தையுமே இருக்க ஒரு கெட்ட பழக்கம்னா அதுதான், ஒரு பக்கத்தால் எப்படி சாச்சு வச்சுக்கிட்டு ஸ்டைலாக இருக்கதான் நினச்சி பேசுகிறீங்களா என்னன்னு தெரியல. பட் அது ரொம்பவே என்னென்னா ஆபத்தான விஷயம். வண்டி ஓட்டக்கூடிய உங்களுக்கு மட்டும் இல்லை, எய்தாப்பில் வரக்கூடிய நேயர்களுக்கும் அதாவது நபர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பீட்டான பாடல் வந்துட்டே இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ்ல.

நேரம் 9:09 ஆயாச்சு. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஏன்னா காலையில் சாப்பாடு ரொம்பவே முக்கியங்க. எதுக்குன்னா நம்ம உடலுக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் வழங்கக்கூடியது காலை நேர சாப்பாடு தான். நம்ம சரியான கவனிப்பு, அதாவது உணவில் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு சின்ன சின்ன வலிகள் வந்தால் கூட சிகிச்சை உடனடியாக பார்த்துட்டோம் அப்படின்னாக்க எந்த ஒரு அதிகமான ஒரு நோயில் கொண்டு போய் விடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சரியான கவனிப்பு, சிகிச்சை மற்றும் உடற்பயிற்சி, பர்டிகுலராக எப்படி சாப்பாடு முக்கியமோ அந்த மாதிரி உடற்பயிற்சியும் முக்கியம். நம் வாழ்க்கையை எப்பவுமே ஆரோக்கியமாக மட்டும் இல்லைங்க, மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க உதவும். எதுக்காக இப்போ இதை சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கு அக்டோபர் 12 உலக மூட்டு வலி தினம். மூட்டு வலி அப்படிங்கிறது வயசானவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட என்னென்னாக்க ஓடி விளையாண்ட்டு சீக்கிரமே அந்த வலி காலில் வருது அப்படின்றாங்க. அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது பெரியவங்க என்னென்னா காலைல எழுந்திரிச்சோடனே குழந்தைகளுக்கு வந்து மசாஜ் மாதிரி தேங்காய் எண்ணெயை வச்சு பண்ணி விடுவாங்க. இப்போ எல்லோரும் பண்ணுறோமா காலைல எழுந்திரிச்சோடனே தலைக்கு எண்ணெய் வைப்போம், ஆனால் கை கால்களுக்கு தேய்க்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அது ரொம்பவே நல்லது உடலுக்கு அப்படிங்கிறத மறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். மூட்டு வலி சார்ந்த, அதாவது மூட்டு சார்ந்த நோய்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த அக்டோபர் 2 வந்து என்னென்னா அதை நோக்கமாக கொண்டு உலக மூட்டு வலி தினம் கடைபிடிக்கப்படுதுங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாச்சு, இப்போ பாடல கேட்டலாமா?

0: 8 300 37 57
1: 2016 ஆம் ஆண்டு ஏப்ரல் 5 தொடங்கப்பட்டதுதான் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறத. பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவர்களை ஊக்கப்படுத்தவும் உதவும் விதமாகவும் தொடங்கப்பட்டதுதான் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம்.

திட்டம். உற்பத்தி சேவை வர்த்தகம் மற்றும் சில விவசாயம் சார்ந்த தொழில்கள் தொடங்க கடனுதவி வழங்கப்படுது இத்திட்டத்தின் மூலம். பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், புதிதாக தொழில் ஆரம்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் ஸ்டாண்ட் அப் மித்ரா மற்றும் ஜன் சமர்த் போர்டல் மூலமா விண்ணப்பிக்கலாம் இத்திட்டத்தில் பயன்பெற.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திர

0: பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20%

0: சதவீதம் தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 9:27, 13 நொடிகள் ஆயிற்று. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று முற்பகல் 11:02 கல்லூரி கலாட்டா தேனி மாவட்டம் கமவார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி கல்லூரி கலாட்டா. கேட்க மறந்துடாதீங்க.

எல்லாமே ஜோரு கேட்டு பாரு நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-ல. ஏப்ரல் ஜூன் காலாண்டில் அதிக அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்துள்ள மாநிலங்கள் எந்தெந்த மாநிலம் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். முதலிடத்துல நம்ம தமிழ்நாடு தாங்க இருக்கு, இரண்டாம் இடத்துல மகாராஷ்டிராவும், மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கு டெல்லி அப்படின்ற தகவலோட வந்துட்டே இருக்கு. ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடுறீங்களா?

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
0: இனி தினந்தோறும் காலை 10:02
1: மனதை வருடும் மெல்லிசை பாடல்களாய் கேட்கலாம்
0: மெல்ல வரும் பாட்டு.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3:32
0: இருபட பாடல்கள்.

0: நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: பிற்பகல் 3-2 மடல் எழுதி காத்திருக்கும் நேயர் நெஞ்சங்களின் மனம் விரும்பிய பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களோடு காற்றில் விரையும் கடித மலர்கள்.

0: இரவு 9 மணிக்கு புதியதோர் உதயமாய்
1: இணைய வழி நேயர் நிகழ்ச்சியாக இணைய ஓசை. இணைய ஓசை,
0: இது நேயர்களின் இதய ஓசை.
1: கேட்க தவறாதீர்கள், தினந்தோறும் இரவு 9 மணிக்கு.

நினைவுடுகிறோம் நேர்களே. இன்று பகல் 12:02 சிநேகிதியே தோழிகளின் பங்களிப்பில் வளமர காத்திருக்கிறது சிநேகிதியே. சிநேகிதியே உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எழுதக்கூடிய, அதாவது சுயமாக எழுதக்கூடிய கவிதைகள், இல்லை நீங்கள் படித்ததில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் எங்களோடு. நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எனிலும், 25 30 171 என்ற எனிலும். இன்று பகல் 1 மணிக்கு வரம் வரக்கூடிய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடலை தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ட்ரைம் பட் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: நேரம் 9:43, 43 நொடிகள் ஆயிட்டு இருக்கு.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

ட்ரைடன் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 2025 இந்திய மின்சார வாகன போக்குவரத்து குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். முதலிடம் வந்து டெல்லி தாங்க பிடிச்சிருக்கு. அடுத்து இரண்டாவது இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2, 3 வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா 2வது 3வது இடத்தை பிடிச்சிருக்குங்க.

அடுத்த நிகழ்ச்சியாக வளம் வர இருக்குது மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸ்லங்க கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நவராத்திரியின் இரண்டாவது நாளான இன்று பிரம்மச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுதந்திரப் போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோஹியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இலக்கை எட்டும் வகையில் வாரந்தோறும் சிறப்பு முகாம்களை நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் 500 பரதநாட்டிய கலைஞர்கள் ஆண்டாள் வேடமிட்டு நடனமாடி சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நவப்பட்டியில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 25 பேர் காயமடைந்துள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கவுள்ள 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு மனதை வருடும் ராகங்களாக கேட்டு ரசிக்க இருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் வெள்ளை ரோஜா படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:08. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். இனி அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜிராம் குரல்களில் கன்னிராசி படத்திற்காக.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மெல்லவரும் பாட்டை கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி அடுத்த பாடல் பாடு நிலாவை படுத்திருக்காக மனு மற்றும் சித்ரா குரல்களில்.

நேரம் 10:18 எல்லோரும் பாட்டே கேட்டுட்டு இருக்கோம். இனி அடுத்த நிகழ்ச்சியாக 11:02 கல்லூரி கலாட்டா உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. தேனி மாவட்டம் கம்மவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கல்லூரி கலாட்டா இன்று காலை 11:02. அதைத் தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு அசத்தல் சந்திப்பு, தாசிம் பிவி அப்துல் காதிர் மகளிர் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் அசத்தல் சந்திப்பு. தொடர்ந்து கேட்கலாம் FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெல்ல வரும் பாட்டு.

0: டீ கடையில் அமர்ந்திருந்த முதியவரிடம் அருண் என்ற இளைஞர், நீங்க பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க, ஒரு டீ குடிப்போமா என்று தன் தந்தையை பற்றிய நினைவுகளோடு கேட்டான். இருவரும் டீ குடித்த பின் பணம் கொடுக்க சென்ற அருணை தடுத்த முதியவர், பணம் அப்பாதான் கொடுப்பேன் என்றார் சிரித்தபடி. தன் தந்தையை நினைவுபடுத்தி அருணை கண்கலங்க செய்துவிட்டார்.
1: இப்படி உங்களுக்கும் சுவாரஸ்யமா குட்டியா கதை எழுதுவது பிடிக்குமா? அப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.
2: நேரம் 10:24, மெல்ல வரும் பாட்டை கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜானகி, குரல்களில் மனிதனின் மறுபக்கம் படுத்திருக்காக.

0: எஸ்பி பாலசுப்ரமணியன் ஜானகி குரல்களில் பாடல் கேட்டோம். மீண்டும் அதே குரல்களில் பாடல் கேட்கலாம். மீண்டும் கோகிலா படத்திற்காக. நேரம் 10:29. இது மெல்ல வரும் பாட்டு.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
2: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: இனி தினந்தோறும் காலை 12
2: மனதை வருடும் மெல்லிசை பாடல்களாய் கேட்கலாம்
1: மெல்ல வரும் பாட்டு.
2: வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3:32
1: இருபட பாடல்கள்.

0: நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: பிற்பகல் 3-2 மடல் எழுதி காத்திருக்கும் நேயர் நெஞ்சுகளின் மனம் விரும்பிய பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களோடு காற்றில் விரையும் கடித மலர்கள்.

0: இரவு 9 மணிக்கு புதியதோர் உதயமாய்
1: இணையவழி நேயர் நிகழ்ச்சியாக இணைய ஓசை. இணைய ஓசை,
0: இது நேயர்களின் இதய ஓசை.
1: கேட்க தவறாதீர்கள், தினந்தோறும் இரவு 9 மணிக்கு.

நேரம் 10:35. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மனதை வருடும் பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடல் நான் போட்ட சவால் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் வாணிஜிராம் குரல்களில்.

காற்றலைகளில் இனிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில் நேரம் 10:40. நீ அடுத்த பாடல் கே ஜே சுதாஸ் ஜானகி குரல்களில் தீபம் படுத்திருக்காக.

மனமயக்கும் பாடல்களின் சங்கமமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. நேரம் 10:45 நிமிடம். எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீ அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி குரல்களில் தியாகம் படுத்திருக்காக.

இனிமையான பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில். நீ அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜிராம் குரல்களில் வாழ்க்கை படத்திற்காக.

0: டீக்கடையில் அமர்ந்திருந்த முதியவரிடம் அருண் என்ற இளைஞர், நீங்க பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க, ஒரு டீ குடிப்போமா என்று தன் தந்தையை பற்றிய நினைவுகளோடு கேட்டான். இருவரும் டீ குடித்த பின் பணம் கொடுக்க சென்ற அருணை தடுத்த முதியவர், பணம் அப்பா தான் கொடுப்பேன் என்றார் சிரித்தபடி. தன் தந்தையை நினைவுபடுத்தி அருணை கண்கலங்க செய்துவிட்டார்.
1: இப்படி உங்களுக்கும் சுவாரஸ்யமா குட்டியா கதை எழுதுவது பிடிக்குமா? அப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.
2: மனமயக்கும் பாடல்களின் சங்கமமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்லவரும் பாட்டு. நேரம் 10:55 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிறைவான பாடலாக சட்டம் என் கையில் படுத்திருக்காக மலேசிய வாசுதேவன் ஜானகி குரல்களில் பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் சட்டம் என் கையில், ஜானகி மற்றும் ஜெயச்சந்திரன் குரல்களில் பாடல் கேட்டு ரசிப்போம்.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இவ்வளவு நேரமும் அற்புதமான பாடல்கள் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையாக கேட்கலாம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நவராத்திரியின் இரண்டாம் நாளான இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இலக்கை எட்டும் வகையில் வாரந்தோறும் சிறப்பு முகாம்களை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினத்தில் 253 ஆண்டு பழமையான டச் தேவாலயம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ராணி கல்லறை மண்டபத்தை மாநில சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக தலைவர் திரு தமீம் அன்சாரி ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் லெவிஞ்சிபுரம் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 நட்சத்திர ஆமைகள் மீட்கப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் 500 பரதநாட்டிய கலைஞர்கள் ஆண்டாள் வேடமிட்டு நடனமாடி சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நவப்பட்டிகள் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 25 பேர் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று தமிழகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் ராஜஸ்தான் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 323 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 11:03 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் இப்போது கேட்க போறது கலகலப்பான கல்லூரி கலாட்டா தாங்க. எங்க இருந்துன்னு கேக்குறீங்களா? தேனி மாவட்டம் கம்மவார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களோட தான் இன்றைய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நமக்கு

0: அமெரிக்கா கல்லூரிக்கு யாரெல்லாம் போயிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆர் முத்துக்குமார், வி முத்துக்குமரன் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள். இதோ நேரலையில் இணைகிறோம் நேர்களே. வணக்கம்.
1: வரவேற்புறை என்பது ஒருவரை வாசலில் நிறுத்தி வரவேற்பதல்ல, நம் இதயத்தில் இடமளித்து மகிழ்விப்பதாகும். அந்த வகையில் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை பொழுதின் அன்பான வணக்கங்கள். கல்வியையும் கலையையும் இணைத்து இளமையின் திறமைகளுக்கு இனியதொரு களம் அமைத்து தரும் தேனி கமவா சங்கம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கல்வி என்பது அறிவை பெறுவது, கலை என்பது அந்த அறிவை அழகாக வெளிப்படுத்துவது. அந்த வகையில் மாணவ மாணவியர்களின் பேச்சாற்றல், படைப்பாற்றல், கலைத்திறன் மற்றும் தனித்துவமான ஆளுமையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ள கல்லூரி கலாட்டா என்னும் இந்த நேரலை நிகழ்ச்சி எங்கள் கல்லூரிக்கு கிடைத்த பெருமைக்குரிய வாய்ப்பாகும். இந்நிகழ்ச்சியை எங்கள் கல்லூரிக்கு வழங்கிய ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 வானொலி நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் தமது இணைய குரலாகவும் சிறப்பாலும் தொகுப்பாலும் நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கும் நிகழ்ச்சியை தொகுப்பாளருக்கும் எங்கள் இதயம் நிறைந்த வரவேற்புரையை தெரிவித்துக் கொள்கின்றோம். திறமை என்பது ஒவ்வொரு மாணவரின் ஒளிந்திருக்கும் ஒளி. சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ஒளி உலகிற்கே வெளிச்சமாகிறது. அந்த ஒளியை வெளிப்படுத்தும் இனிய மேடையாக இந்நிகழ்ச்சி அமையட்டும். வானொலியின் அலைவரிசையில் எங்கள் மாணவர்களின் குரல்கள் ஒலிக்கட்டும். அவர்களின் கனவுகள் புதிய உயரங்கள் தொடட்டும். இளமையின் உற்சாகம் இல்லங்கள் தோறும் மகிழ்ச்சியை பாராட்டட்டும். வரவேற்பது மகிழ்வு. வரவேற்பவர்களின் மனங்களை மகிழ்விப்பது பண்பு. அந்த பண்பின் அடிப்படையில் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றேன். வாருங்கள், மகிழ்வோம், திறமைகளை பகிர்வோம். கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை சிறப்பிப்போம். நன்றி, வணக்கம்.
2: அருமை அருமை வாழ்த்துக்கள். மிக அற்புதமான ஒரு வரவேற்புரையோட நம்முடைய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இப்ப இங்க இருக்கோம்னா தேனி கம்மவா சங்கம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தேனி மாவட்டம் கொடுவிலார் வகையில இருக்கோம். இப்போ நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசைகளை நேரில் கேட்பிருப்பது அப்பப்பா மிகப்பெரிய ஆரவாரம், உற்சாகமான வரவேற்பு. நமக்காக இங்க இருக்கக்கூடிய அருமையான மாணவ செல்வங்கள் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து மிக உற்சாகமாகவும் மிக கொண்டாட்டமாகவும் வந்து நம்ம மாணவர்களோட வந்து நம்ம பங்கேற்க காத்திருக்காங்க. நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக கல்லூரி முதல்வர் வெற்றிவேல் அவர்களுடைய உரை.
3: அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 வாயிலாக நேர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இக்கல்லூரியானது 1924 தொடங்கப்பட்டது. தேனி கம்மவார் சங்கம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் சிறந்து விளங்கி வருகிறது. இந்நிறுவனங்களில் ஒன்றான தேனி கம்மவார் சங்கம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2009 241 மாணவர்கள் தொடங்கப்பட்டு இன்றைக்கு 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் கல்வி பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 16 இளங்கலை படிப்புகள், 8 முதுகலை படிப்புகள், நவீன ஆய்வகங்கள், டிஜிட்டல் வகுப்பறைகள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு ஏற்ற அனைத்தையும் வழங்கி வருகிறோம். இதுவரை 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வளாகத் தேர்வு மூலம் வேலைவாய்ப்பு பெற்றுள்ள இந்த கல்வியாண்டில் கல்வியிலும் விளையாட்டிலும் எங்கள் மாணவர்கள் பல்வேறு நிலைகளில் சாதனை படைத்து வருகின்றனர். கல்வி என்பது வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வழி மட்டுமல்லாமல் சிறந்த மாணவர்களை உருவாக்குவதன் அடித்தளமாகும். அந்த உயரிய நோக்குத்திறன் தரமான கல்வியை எளிய மக்களுக்கும் வழங்கி மாணவர்களின் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைப்பதே எங்கள் கல்லூரி இலக்காகும். பொதுவாக கல்வி என்பது வேலைவாய்ப்பை பெறுவதற்கான வழிமுறை மட்டுமல்ல, வாழ்வுக்கு தேவையான தகுதியினை உருவாக்கும் அடித்தளமாகும். இன்றைய மாணவர்கள் பாடப்புத்தக கல்வியோடு நின்றுவிடாமல் தனித்திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள். ஆர்ஆர்டி, ஒய்ஆர்சி, என்எஸ்எஸ், என்சிசி, கணினி தொடர்பான பிற சான்றிதழ் படிப்புகள், சட்டரிச்சி பயிற்சி, விளையாட்டுத்துறை, இதை போன்ற பிற துறை அறிவையும் பெற்றிருக்க வேண்டியது அவசியமாகிறது. இத்தகைய திறமைகளை மாணவர்கள் இடையே வளர்ப்பது சிறந்த நோக்கமாக கொள்ள வேண்டும். உதாரணமாக பேச்சு திறனுடைய மாணவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர், கண்ணீர் திறனுடைய மாணவர்கள் இணையதளங்கள் உருவாக்கினர், ஓவியம் தீட்டு மாணவர்கள் சுவரடிகள் உருவாக்கினர். இத்தகைய திறன்களை பயன்படுத்தி கல்வியை பாதிக்காமல் படிக்கும் போதே முறையான பகுதி நேர பணிகள் மூலமாக வருமானம் ஈட்டலாம். எனவே ஒவ்வொரு மாணவரும் ஒரு பட்டத்துடன் மட்டுமல்லாமல் குறைந்தது ஒரு தனித்துடனும் உயரிய சிந்தனையுடன் தன்னம்பிக்கையுடன் பட்டம் பெற வேண்டும் என்பது எனது உயரிய நோக்கமாகும். இத்தகைய உயரிய இடத்தை பெற அனைத்து மாணவ மாணவிகளையும் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
2: மிக அற்புதமான உரை வழங்கிய கல்லூரி முதல்வர் முனைவர் சாவட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
4: நிகழ்ச்சியில முத்துக்குமார் பார்த்தோம்னா மாணவர் மாணவிகள் வந்து ரொம்ப உற்சாகமா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நிகழ்ச்சியின் முதலாவதாக ஒரு மாணவி, நான் கண்டிப்பா பாட்டு பாடிவே தீரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அவங்க யாரும் சந்திக்கலாமா? வணக்கம்மா, உங்க பேரு?
5: சக்தி.
4: என்ன படிக்கிறீங்க?
5: பிபிஏ.

0: தேர்ட் இயர்.
1: தேர்ட் இயர், சரி. பிபிஏ முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு?
0: ஹையர் ஸ்டடிஸ் போகணும் சார், பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை.
1: பிஸ்னஸ் பண்ண போறீங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்கா?
0: ஃபுட் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி எடுக்கலாம்னு இருக்கேன் சார்.
1: சரி, என்ன காரணம்?
0: ஃபுட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா சீக்கிரமா நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு சார். அதை நிறைய பேர் நடத்தியே காமிக்கிறாங்க, அதனால ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஃபோக்கஸ் பண்ணலாம்னு இருக்கு.
1: ரொம்ப சந்தோஷமா, கண்டிப்பா உங்களுடைய ஃபுட் இண்டஸ்ட்ரியோடைய லட்சியங்கள் வந்து நல்லா வரணும். இந்த நிகழ்ச்சியில முதலாவதாக உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன பண்ண போறீங்க?
0: நான் வந்து பாட்டு எழுதியிருக்கேன் சார், அந்த பாட்டை வந்து நான் பாட வந்திருக்கேன்.
1: பாட்டு நீங்க எழுதிருக்கீங்களா?
0: ஆமா.
1: பாட்டு எழுதுனா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே, என்ன பாட்டு பாடுறீங்களா?
0: பாடுறேன். தண்ணீரால் நடக்கிறேன், தென்றலோடு பழகினேன், யாரும் இல்லா பாதையிலே என்னை தேடுகிறேன். தண்ணீரால் நடக்கிறேன், தென்றலோடு பழகினேன், யாரும் இல்லா பாதையிலே என்னையே தேடுகிறேன். ஒரு கனவு ஒரு தொடக்கம், ஒரு புதிய பயணம் முன்னோடு. ஒரு கனவு ஒரு தொடக்கம், ஒரு புதிய பயணம் முன்னோடு. ஒரு கனவை போலவே வந்தாய், என் நினைவில் என்றுமே நின்றாய். ஒரு கனவை போலவே வந்தாய், என் நினைவில் என்றுமே நின்றாய். உன் விழி மொழியில் வீழ்கிறேன், பனி துணியை போல் கரைகிறேன். உந்திலிமுனியில் வீழ்கிறேன், பனி துணியை போல் கரைகிறேன். உன் சிரிப்பினில் நிறைகிறேன், உன் மனதினில் நான் நுழைகிறேன். உன் சிரிப்பினில் நிறைகிறேன், உன் மனதினில் நான் நுழைகிறேன். ஒரு கனவு ஒரு தொடக்கம், ஒரு புதிய பயணம் முன்னோடு. ஒரு கனவு ஒரு தொடக்கம், ஒரு புதிய பயணம் முன்னோடு. எல்லைகள்லாம் அன்பிலே என்றும் முன்னன் அருகிலே. எல்லைகளில்லா அன்பிலே என்றும் முந்தன் அருகிலே. மறையாய் நிற்கும் என் முகிலே, மலர்வா எந்தன் மனதிலே. எல்லைகளில்லா அன்பிலே என்றும் முந்தன் அருகிலே. மறையாய் நிற்கும் என் முகிலே, மலர்வா எந்தன் மனதிலே. ஒரு கனவை போலவே வந்தாய், என் நினைவில் என்றுமே நின்றாய். தனிமைதான் மறக்கிறேன், செஞ்சலாக பறக்கிறேன். யாருமில்லா வேலையிலே உன்னையே தேடுகிறேன். யாருமில்லா வேலையிலே உன் நினைவையே நாடுகிறேன். ஒரு கனவை போலவே வந்தாய், என் நினைவில் என்றுமே நின்றாய். ஒரு கனவை போலவே வந்தாய், என் நினைவில் என்றுமே நின்றாய்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா பண்ணீங்களே, உண்மையை சொல்லுங்க, இந்த கவிதை வரிகளை எப்படி உருவாக்குனீங்க?
0: அது நெடுநல் வாடகை இருக்குல்ல சார், அது வந்து ஃபர்ஸ்ட் தலைவி தனியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் தலைவனை வந்து நினைச்சு பாடிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஒரு கற்பனையில எழுதுனது.
1: ஓ, தமிழ் இலக்கியங்கள்லாம் படிக்கிற பழக்கம் இருக்கா?
0: இருக்கு சார், எனக்கு தமிழ் துறையில நிறைய ஆர்வம் இருக்கு சார். ஆனா எடுத்திருக்கிறதா வந்து வணிகம் மேலாண்மை.
1: இருந்தாலும் நான் நல்ல கவிதை நடிகளோ ரொம்ப அழகா பண்ணீங்கம்மா, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு மாணவி காத்திருக்காங்க. வணக்கம், உங்க பேர் எனக்கு சத்தமா பேசுங்க.
2: ரீனா என் பேர்.
1: ரீனா என்ன படிக்கிறீங்க?
2: பிகாம்.
1: ஓகே, இந்த நிகழ்ச்சியில என்ன பேச போறீங்க?
2: பாட்டு பாட.
1: என்ன பாட்டு?
2: ஃபீலிங் சாங்.
1: ஃபீலிங் சாங் பாட போறீங்க, பாடுங்க.

வார்த்தை நீ

0: ரொம்ப ஃபீலிங்காக பண்ணீங்க, அதனாலதான் அதுக்கு ஃபீலிங் சாங் பேர் வச்சிங்களா? சரி, அருமையாக பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததாக எந்த மாணவர்களை சந்திக்க போகிறோம்? வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் ஐயா, என் பேர் சக்தி, முதுகலை இரண்டாம் ஆண்டு
0: தமிழ் துறை. நீங்க?
2: இலங்கை தமிழ் மூன்றாம் ஆண்டு சார், தேனி கமல சங்கம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சார், ரா கோகிலவாணி சார்.
0: கோகிலவாணி, சரியா?
2: என் பேர் வந்து வான்மதி சார், நான் இலங்கை முதலாம் ஆண்டு படிக்கிறேன். தேனி கலை மற்றும் குதிரை பத்தி பேசுறேன், குதிரை பத்தி பேச வந்திருக்கேன் சார். என் பேர் நிரஞ்சனா, தமிழ் துறையில இலங்கை முதலாம் ஆண்டு மாணவன்.
3: குதிரை சொல்றீங்க, என்ன விதமான புதிர்? புதிர் ஆடியா மேடம்? ஓகே, வாங்க சொல்லுங்கம்மா. புதிர் என்ன?
1: எடுத்தாலும் குறையாது, அது என்ன? அறிவு. கால் இல்லாமல் வீட்டை சுற்றி வரும், அது என்ன? காற்றுக்கம்.
2: தலையில் முடி உண்டு ஆனால் மனிதன் இல்லை, அது என்ன?
1: தேங்காய்.
0: நிறைய நீங்களே கேள்வி கேட்டு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கால்கள் நான்கு உண்டு ஆனால் நடக்காது, முதுகு உண்டு ஆனால் படுக்காது, அது என்ன? எல்லா பதில்களும் உங்களுக்கு தெரியுமா? மிக தெரியாது கேட்டீங்க பதிலாம். சரி, அடுத்த கேள்வி போகும் ஆனால் திரும்பி வராது, அது என்ன? வயதுதான் சரியான முறையா? சரி, அடுத்த தினமும் பாக்குறோம் ஆனால் தொட முடியாது, அது என்ன? சரி, இப்ப அடுத்த கேள்வி நீங்க கேளுங்க.
1: பறவை இல்லை, அது என்ன? பட்டம். பட்டம். எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகி கொண்டே இருப்பது, அது என்ன? குழி. தண்ணீரிலே பிறந்து தண்ணீரிலே வாழும், அது என்ன? மீன். பிறக்கும் போது உயரமாக இருக்கும், வரல வரல குறையும், அது என்ன? மெழுகுவர்த்தி.
0: சரி, அடுத்த புதிர் நீங்க விளையாட வர்றீங்களா? சொல்லுங்க.
2: எனக்கு வாய் இருக்கு ஆனால் நான் பேச மாட்டேன், நான் யார்?
0: வயிறு
2: பெருத்த ராசாவுக்கு தலை இருக்குமா?
0: தலை இருக்குமா? அதான கேள்வி.
2: கழுத்து இருக்கும் ஆனா தலை இருக்காது.
0: கழுத்து இருக்கும் ஆனா தலை இருக்காதா? சொல்லுங்கம்மா.
1: பானை.
0: பானை சரியான விடையா?
2: நான் வெட்டினா அழுக மாட்டேன், ஆனா என்ன வெட்டுறவங்க அவங்க அழுகுவாங்க.
1: வெங்காயம்.
0: முத்துக்குமார்,
3: அவங்க பல புதிர்களை கேட்டு நம்மளை தன்னடிச்சாங்க, இப்ப அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு பாட்டை கேட்கலாமே. சொல்லுங்கம்மா, இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஒரு விருப்ப பாட்டு, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க?
1: ஐயன் படத்துல இருந்து சூர்யா நடிச்ச மோட்டிவேஷன்.
3: ஓ, மோட்டிவேஷன் சாங் அயன் படத்துல இருந்து. சரி, ரீசெண்டா படம் எல்லாம் பாத்தீங்களா? என்ன படம் பாத்தீங்க?
1: ரெட்ரோ.
3: சூர்யா ஃபேன். ரொம்ப சந்தோஷமா, நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் இதோ

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 11:23:50 கல்லூரிகளட நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தேனி மாவட்டம் கம்மவார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடன் தான் கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. நேரலையில் இணைகிறோம் நேயர்களே. வணக்கம்.
2: இன்னைக்கு கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சி ஏற்கனவே நம்ம அறிவிப்பாளர் சொன்ன மாதிரி தேனி கம்மவார் சங்கம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிகழ்ச்சிட்டு இருக்கு. இந்த கல்லூரியோட அமைப்பே மிக அழகானது. அதாவது முற்றிலுமாக இயற்கை எழுதி கொஞ்சக்கூடிய ஒரு பகுதி இது. ஒரு மலையடி வாரத்தில் இந்த கல்லூரி இருக்கு. சுத்தி நம்ம சுத்தி முழுக்க முழுக்க தென்னந்தோப்பா இருக்கிறதுனால ரொம்ப ஒரு நிழற்பாங்கான ஒரு இடம். அப்படியே ஒரு ரம்யமான சூழல் வந்து மாணவர்கள் படிக்கும்போது அது அவங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை சந்தோஷத்தையும் கொடுக்கு நம்புறேன். சரி, நிகழ்ச்சியில எடுத்ததாக நம்மளோட யார் பேச காத்திருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: சினிமா பாடல்கள் பாடுவீங்களா? கேட்போம். ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க.
4: வரலாறு.
2: சரி, அருமை. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன என்ன பேச போறீங்க?
3: நாங்க இந்திரா காந்தி அம்மையார் பத்தி பேச வந்திருக்கோம் சார். நானும் தம்பி அவங்களுடைய சாதனைகள் பத்தி என்னென்ன அப்படின்றது சொல்லலாம்.
2: யார் ஆரம்பிக்க போறீங்க?
4: நான் பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நானும் எங்க அக்காவும் எதை பத்தி பேச வந்திருக்கோம்னா, ஒரு பெண்மணியை பத்தி தான் பேச வந்திருக்கோம். அந்த பெண்மணி ஒரு பெண்ணால என்ன சாதிக்க முடியும் இருக்கப்ப, ஒரு பெண்ணால எதை வேணா சாதிக்கலாம் என்றதுக்கு அளவுக்கு ஒரு பெண்மணியை பத்தி தான் பேச வந்திருக்கோம். அந்த பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்திரா காந்தி அம்மையார். அவங்கள பத்தி தான் பேச வந்திருக்கோம். முதல் உரையை எங்க அக்கா தொடங்குறாங்க.
3: பெண் சாதனையாளர்கள், பெண் ஆளுமைகள் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சாலே இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி பேசாம நம்மளால இருக்க முடியாது. அதுல அவங்களுடைய முதலாவது சாதனையா வங்கிகளை தேசியமயமாக்கிருக்காங்க. சின்ன வங்கிகள்ல இருந்து பெரிய வங்கிகள் வரைக்கும் எல்லாத்தையுமே தேசியமயமாக்கிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அப்பனாதான் நம்மளுடைய பரிவர்த்தனைகள் நமக்கு எப்படி எல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னு தெரியும். அது போக நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி எல்லாம் உயர்த்தலாம் அப்படின்றதுக்காக இந்த வங்கிகள் எல்லாமே தேசியமயமாக்கிருக்காங்க.
4: இந்தியாவின் விண்வெளி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி பத்தி பாக்குறோம். என்னன்னா, நம்ம நாட்டுக்காண்டி இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அறிவியல் தொழில்நுட்பம் மற்ற நிறையா விஷயத்தை அவங்க வந்து நம்மளுக்காண்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டுக்காண்டி மற்றபடி எல்லா விஷயமும் நம்மளுக்காண்டி வலுப்படுத்திருக்காங்க நம்ம நாட்டுக்கு.
3: அடுத்ததாக அவங்களுடைய சாதனைகள்ல பசுமை புரட்சி பத்தி பேசாம இருக்க முடியாது. புரட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பால் புரட்சி, பசுமை புரட்சி அப்படின்லாம் இருக்கு. அதுல பசுமை புரட்சியில இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு தனி பங்கு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, சிறு விவசாயிகளுக்கு சிறு குறு பயிர்கள்ல இருந்து எப்படி மசூல்களை எடுக்கலாம் அப்படின்றதையும் கத்துக் கொடுத்து அது வந்து ஒரு பெரிய புரட்சியாக மாறி இருக்கு அப்படின்னா, அது இந்திரா காந்தி அம்மையாரால் மட்டும்தான்.
4: போக்ரான் அணு சோதனை பத்தி பாக்குறோம். 1974 வந்து ஒரு தனிப்படை அமைச்சு ஆய்வு சோதனை நடத்திருக்காங்க. அதனாலதான் அன்னைக்கு நடத்தின சோதனையினாலதான் இன்று வரை நம்ம நாட்டை யாருனாலே அடிச்சுக்கிற முடியல.
3: அடுத்ததாக பாத்தீங்கன்னா, வறுமை ஒழிப்பு திட்டம். ஏழைகள்ல இருந்து பாமர மக்கள் வரைக்கும் யாருமே வறுமையில வாடக்கூடாது என்பதற்காக வறுமை ஒழிப்பு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்திரா காந்தி அம்மையாரோடு சிறந்த ஆளுமையாக நான் வந்து கருதுகிறேன்.
4: மன்னர் மானியங்கள் நீக்கம் பத்தி பார்க்க போறோம். மன்னர் சமஸ்தானத்துல வந்து பிரேவி காலத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த திட்டத்தை கொண்டு வந்து நம்ம நாட்டுக்காக இந்த மன்னராட்சியே வேணாம் அப்படின்னு சொல்லி நீக்கியிருக்காங்க.
3: அடுத்து வந்து வங்காளதேச உருவாக்கத்துல அவங்களுடைய பங்கு என்னன்னு பாக்கணும். இந்தியாவும் வங்காளதேசமும் என்னதான் வந்து தோழமை நாடுகளாக இருந்தாலும், அதை வந்து தனி நாடாக கருதாம அவங்களுடைய வளர்ச்சியிலையும் அதோட உருவாக்கத்திலையும் தலைமை தாங்கி அவங்களே முன்னே நின்று எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து பெருமைக்குரிய விஷயமாக கருதலாம்.
4: விண்வெளியில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. இதுல வந்து அவங்க முக்காவசி முழுவதுமாகவும் அதிக ஆர்வம் கொண்டிருக்காங்க இருந்திருக்காங்க. செயற்கை கோள் ஏவுகணை என அனைத்திற்கும் இவங்க வந்து முன்னுதாரணமா இருந்திருக்காங்க.
3: 1971 நடந்த போரில் இந்தியாவில் வெற்றி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்திருக்கு. அப்ப வந்து ஒரு பெண் ஆளுமையாக இருந்து கொண்டு அவங்களே ராணுவ படையை தலைமை தாங்கி இந்த போர்ல வந்து வெற்றி காண்றதுக்கு தலைமை தாங்கியிருக்காங்க.
5: ரொம்ப அழகாவே நம்ம இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் பத்தி

0: சாதனைகளை ரொம்ப அழகா ஒரு பெண்ணும் அந்த பையனும் ரொம்ப அழகா சொன்னாங்க. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு மாணவி வந்து ஆர்வமா இருக்காங்க, சொல்லுங்கம்மா உங்களை பற்றி அறிமுகம், உங்க பேரு, என்ன படிக்கிறீங்க?
1: சார், என் பேர் தீபிகா செல்வராஜ், நான் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிச்சிருக்கேன்.
0: ஃபர்ஸ்ட் இயர் பிகாம், சரி. பிகாம் முடிச்ச பிறகு உங்களுடைய எதிர்கால இலக்கு என்னங்கம்மா?
1: சார், பேங்கிங்ல வேலை பார்க்கணும் சார்.
0: பேங்க்ல ஆபீசர் ஆகணும்.
1: ஆமா.
0: ஓகே, பேங்க்ல ஆபீசர்.
1: இன்சூரன்ஸ் அங்க ஆபீஸ்ல மேனேஜர்.
0: இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? சரிங்கம்மா, சரி. இந்த இந்த நிகழ்ச்சியில நீ என்ன பேச போறீங்க?
1: சார், வேலு நாச்சியார் பத்தி பேச போறேன் சார். நம்ம நம்ம சுதந்திரத்துக்காண்டி போராடின வேலு நாச்சியார் பத்தி.
0: வேலுநாச்சியார் யாரும் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, கேட்கலாமா? அவங்க என்ன என்ன என்ன சாதனை பண்ணாங்க சொல்லுங்க
1: சார். நம்ம சுதந்திரத்துக்காண்டி அவங்க நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க சார். இந்தியாவின் சுதந்திர வரலாற்றில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக முதன் முதலில் ஆயுதம் ஏந்தி போராடிய பெருமை தமிழ் பெண்ணான ராணி வேலு நாச்சியார் அவர்களையே சாரும். இவரை தமிழர்கள் அன்புடன் வீரம்மங்கை என்று அழைக்கின்றனர். வேலு நாச்சியார் அவர்கள் 1730 ஜனவரி 3 ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி முத்தாத்தால் நாச்சியார் தம்பதியினருக்கு ஒரே மகளாக பிறந்தார். சிறு வயதிலேயே தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளை கற்றார். மேலும் சிலம்பம், கத்தி சண்டை, குதிரையேற்றம், வில்வித்தை போன்ற தற்காப்பு கலைகளில் சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தார். வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். ஆங்கிலேயர்களும் ஆற்காடு நவாப் படைகளும் இணைந்து காளையார் கோவில் மீது போர் தொடுத்தன. இதில் முத்து வடுகநாதர் வீரமரணம் அடைந்தார். தனது கணவரின் இறப்புக்கு பிறகு வேலு நாச்சியார் தனது மகளுடன் தலைமறைவாக வாழ்ந்து சிவகங்கை மீட்க திட்டமிட்டார். 8 தலைமறைவு வாழ்வில் திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருந்து ஐதர் அலி உதவியை நாடினார். ஐதர் அலியின் முழு ஆதரவுடன் சிவகங்கை மீட்க படைகளை திரட்டினார். மருது சகோதரர்கள் மற்றும் பல பாளையக்காரர்களின் உதவியுடன் ஆங்கிலேயரை எதிர்க்க பெரும் படையை உருவாக்கினார். பெண்களின் திறமையை வெளிப்படுத்த உடையாள் என்ற பெயரில் தனி பெண்களின் படைப்பிரிவை உருவாக்கினார். ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு எங்கு உள்ளது என்பதை அறிந்து வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியான குயிலி என்பவர் தன் உடல் மீது தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கினுள் குதித்து அவற்றை முழுமையாக எரித்து அளித்தார். இது இந்திய வரலாற்றில் முழு தற்கொலைப்படை தாக்குதல் மற்றும் தியாகமாகும். 1780 ஆங்கிலேயரை வீழ்த்தி சிவகங்கை சீமையை மீண்டும் கைப்பற்றினார் வேலு நாச்சியார். பின்னர் சிவகங்கை நாட்டின் நிர்வாகத்தை மருது சகோதரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு 1796 டிசம்பர் 25 காலமானார். வீரமும் உறுதியும் கொண்ட வேலு நாச்சியாரின் வாழ்க்கை வரலாறு அடிமைத்தனத்திற்கு எதிராக போராட வேண்டியதன் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. இந்திய பெண் சக்தியின் அடையாளமாக அவர் என்றென்றும் நம் நெஞ்சங்களை வாழ்கிறார். நன்றி, வணக்கம்.
2: மிகச் சிறப்பான உரை வழங்கினீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்ததாக 3 மாணவர்கள் காத்திருக்காங்க நாட்டுப்புற பாடல் பாடுவதற்காக. அவங்க யாரு என்று கேட்டலாம்.
3: நான் வந்து ஜோதி கௌசல்யா சார், நான் இளங்கலை தமிழ் 3 தமிழ் படிக்கிறேன்.
4: வணக்கம் சார், என் பெயர் ஐஸ்வர்யா, இளங்கலை தமிழ் 3 பயின்று வருகிறேன்.
5: வணக்கம் சார், என் பேர் ஜனனி, நான் பிகாம் சிஎஸ் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
2: நாட்டுப்புற பாடல் பாட போறீங்க அப்படிதானே?
4: ஆமா சார்.
2: சரி, பாடிடலாமா?
4: பாடிடலாம் சார்.
6: ஆளும் உழுது போட்டேன், அட்டுரமும் நல்லா போட்டேன், ஆளும் உழுது

ஒண்ணு கொண்டு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி வட்டி பணம் கட்ட கூட நெல்லு விளையல.

0: இங்க கடன்பட்ட விவசாயி எல்லாம் தூக்குள்ள தொங்குறாம், இங்க கடன்பட்ட விவசாயி எல்லாம் தூக்குள்ள தொங்குறாம். ஆனா உள்ளது போட்டு ஆட்டு உரமும் நல்லா போட்டேன், ஆனா உள்ளது போட்டு ஆட்டு உரமும் நல்லா போட்டேன். நன்றி சார்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா வந்து அந்த நாட்டுப்புற பாட்டை ரொம்ப சூப்பரா சொன்னாங்க முத்துக்குமார். அதாவது நம்ம இருக்கிற இந்த கல்லூரியை சுற்றிலையும் பார்த்தோம்னா இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு மலை மேகங்களோட ஒரு நல்ல கிளைமேட்டோட சூப்பர் பாட்டு பாடினாங்க முத்துக்குமார்.
2: இப்பதான் வந்து நம்ம தேனிக்குள்ள வந்த ஒரு எஃபெக்டே, அந்த உணர்வே இப்பதான் வந்திருக்கு. ஏன்னா சுத்தி விவசாய நிலங்கள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி விளைநிலங்களை பத்தி அருமையா ஒரு நாட்டுப்புற பாடல் பாடினாங்க.
1: ஒரு சில்லிங் எஃபெக்ட் நம்ம மாணவிகள் ரொம்ப அழகா பாடினாங்க. அந்த மாணவிகளுக்கு ஒரு பாட்டை பாடலாமா?
2: போட்டுறான்.
1: ஓகே, பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 11:38:50. கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-ல. தேனி மாவட்டம் கம்மவார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளும் இந்த கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில நேரலையில் இணைகிறோம் நேயர்களே.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ வந்து இங்க உற்சாகமா மாணவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா வந்து ஒரு மாணவி வந்து நாப்பிரல் சொல்றதுக்காண்டி காத்திருக்காங்க. அவங்க பேரு என்ன என்னன்னு தெரிஞ்சு கேட்டுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க.
3: என் பேரு மணிமேகலை. நான் செகண்ட் எம்ஏ தமிழ் படிக்கிறேன்.
2: உங்க ஃபியூச்சர் கோல் என்ன?
3: எனக்கு வந்து இப்ப நான் தமிழ் படிக்கிறதுனால உலகம் பூரா இருந்து தமிழை பத்தி சொல்லணும், தமிழ் டீச்சர் ஆகணும் அப்படின்றது என்னோட எய்மா வச்சிருக்கேன்.
2: அருமை அருமை. சரி, எங்களுக்கு இப்ப என்ன சொல்ல போறீங்க?
3: நாப்பிரல் வந்து ஒரு வார்த்தையை சொல்றீங்க சார். பத்திரத்தை பத்திரமா எடுத்து பத்திரமா இடத்துல பத்திரமா வச்சா பத்திரம் பத்திரமா இடத்துல பத்திரமா இருக்கும்.
2: இப்படி சொல்றதுக்கு எத்தனை டைம் பழகினீங்க? இல்ல பழகாமே வந்துருச்சா?
3: ஃபர்ஸ்ட் ரெண்டு டைம்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்பு பண்ணேன், அடுத்து மூணாவது டைம் நல்லா வந்துருச்சுங்க சார்.
2: இல்ல முத்துக்குமரன், இந்த வார்த்தையை கேட்டாலே தலை சுத்துது எங்களுக்கு. என்ன சொல்ல வராங்கன்னு இதுல என்ன சொல்ல வரீங்க? இதுல
3: ஃபர்ஸ்ட் பத்திரத்தை பத்திரமா எடுத்து பத்திரமான இடத்துல பத்திரமா வச்சா அந்த பத்திரம் அந்த பத்திரமான இடத்துல பத்திரமா இருக்கும்.
2: முடியலம்மா, எங்களால முடியல. அடுத்து நம்ம நாங்க கேள்வி கேட்போம், நீங்க பதில் சொல்ல முடியுமா? அதாவது உங்களால முடியல பாத்தீங்களா? நீங்க மட்டும் எங்களை வந்து கஷ்டமா கேட்டிருந்தீங்க, நாங்களும் ஈஸியா கேட்டு உங்களால முடியல. இப்ப அடுத்த வாய்ப்பு கொடுக்கலாமா? அடுத்த வாய்ப்பு கொடுத்துடலாம், கொடுத்துலாம். அடுத்து யாரு வரா கேக்க அப்படின்னு ஒருத்தவங்க தயாரா இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டலாம். உங்களை அறிமுகப்படுத்திக்கமா, என்ன உங்க பேரு, என்ன படிக்கிறீங்க?
3: என் பேர் சக்தி சுதிகா, பிபிஏ தேர்ட் இயர் படிக்கிறேன்.
2: ஓகேம்மா, நாப்பிரல் வார்த்தை ரெடியா? ஓகே, கேளுங்க.
4: ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு முடி நரமுடி.
3: ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு படி நரமுடி.
2: இவ்வளவு ஈஸியா கேட்டீங்களே, பசங்க வந்து டக்குன்னு ஆன்சர் பிடிச்சிட்டாங்க பாத்தீங்களா?
4: சரி, அடுத்து வேணா இன்னொரு இடத்த கஷ்டமா கேட்போம். நம்ம கஷ்டமா கேட்டு அவங்க கரெக்டா சொல்றாங்களா பாப்போம். உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் நிவேதா, நான் செகண்ட் இயர் இங்கிலீஷ் படிக்கிறேன்.
4: சரி கேட்டலாமா, ரெடியா இருக்கீங்களா?
3: கண்டிப்பா சார்.
4: ஏழை கிழவன், ஏழை கிழவன் வாழைப்பழ தோல் வலுக்கி சறுக்கி வலுக்கி கீழே விழுந்தான்.
3: ஏழை ஏழை கிழவன் வாழைப்பழ தோல் வலுக்கி கீழே விழுந்தான்.
4: இன்னொருக்க சொல்றேன், ஏழை கிழவன் வாழைப்பழ தோல் வலுக்கி சறுக்கி வலுக்கி கீழே விழுந்தான்.
3: ஏழை கிழவன் வாழைப்பழ தோல் வலுக்கி வலுக்கி கீழே சறுக்கி கீழே விழுந்தான்.
4: ஏதோ முயற்சி பண்ணிருக்கீங்க, ஓரளவுக்கு கரெக்டா வந்துருச்சுன்னு சொல்லலாம்.
2: கிட்டத்தட்ட நல்லதான் முயற்சி பண்ணிருக்காங்க முத்துக்குமரன். கண்டிப்பா பாராட்டணுமா இல்லையா?
4: கண்டிப்பா கண்டிப்பா பாராட்டணும். சரியா,
2: நிகழ்ச்சி இல்லாம அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க.
4: அடுத்து வந்து நம்ம
2: ஒரு நாடகம் பண்றேன்னு சொல்றாங்க. நாடகம் ஒரு கண்டிப்பா நாடகக்குழு நீங்க வாங்க. நாங்கள் நாடகம், உங்களுடைய நாடகத்தின் மையம் என்ன?
3: இப்ப வந்து மொபைல் வந்து சின்ன பிள்ளைங்க அதிகமா பயன்படுத்துறாங்க சார். அதுல கேம் அதிகமா விளையாடுறாங்க. அது விளையாடுறது மூலமா தான் குடும்பத்தையும் அவங்க கவனிக்க மாட்டேன்றாங்க. தனக்கு என்ன படிக்கணும், தான் எப்படி முன்னேறணும் அதையும் பத்தி அவங்க சிந்திக்க மாட்டேன்றாங்க. அப்படி அவங்க அதை பயன்படுத்துறது மூலமா அதில் மூலமா ஏற்படக்கூடிய இழப்புகள் என்னது அப்படின்றத பத்தி நாங்க நடிக்கிறோம் சார்.
2: ரொம்ப ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நாடகம், எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு கருத்துள்ள நாடகத்தை கேட்கலாமா?
3: கண்டிப்பா கேட்கலாம்.
5: நீங்க பாத்து போயிட்டு வாங்க ஆபீஸ்க்கு.
3: சரிமா, பாத்து போயிட்டு வரேன். எங்க பாப்பாவுக்கு
5: இருக்காங்க?
3: என்னப்பா கூப்பிட்டீங்க? நீ பாப்பா என்ன பண்ற, நல்லா படிக்கிறியா?
6: படிக்கிறோப்பா.
3: சரி ஓகே, போன வட்டம் மாதிரி இந்த வட்டம் மார்க் கம்மியாயிடக்கூடாது, நல்லா படிக்கணும் ஓகேவா?
6: சரிங்கப்பா.
3: நான் போனதுக்கு அப்புறம் புக்கு தூக்கி போட்டு போன் யூஸ் பண்றேன்ற பேர்ல நீயா மார்க் கம்மியாக்கிக்க கூடாது.
6: சரிங்கப்பா, அப்படி பண்ண மாட்டோம்.
3: சரி, அதுல முக்கியமா அம்மா குடம் சரியில்லை, நீ அம்மாவும் நல்லா பாத்துக்கணும் ஓகேவா?
6: கண்டிப்பாப்பா.
3: சரி ஓகே, சரி ஓகேம்மா, நான் போயிட்டு வரேன் ஆபீஸ்க்கு.

0: சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. இந்தடா சாப்பிட்றா தம்பி.
1: எனக்கு வேணாமா, உங்ககிட்ட சாப்பாடு கேட்டேனா நானே?
0: ஏய், போன நோண்டிக்கிட்டு இருக்காத, படி. என்ன சாப்பிட மாட்டியா கரெக்டா?
1: எனக்கு சாப்பாடு பிடிக்காது, எனக்கு சாப்பாடு தெரியும். நீ வச்சுக்கிட்டு போமா அந்த பக்கம்.
0: என்னமோ இப்ப இருக்க பிள்ளைங்க கரெக்டா அந்த போன் வந்ததுல சாப்பிடறது இல்ல, படிக்கிறது இல்ல, பேரண்ட்ஸ் கூட பேசுறது கூட இல்ல. என்னமோ பண்ணுங்கடா.
1: போனதாமா, நீ போமா, சும்மா கத்திக்கிட்டே சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க.
0: பிள்ளை சாப்பிட்டுருக்காது, ஜூஸ் ஆச்சும் கொண்டு போய் கொடு. போய் தான் ஜூஸ் ஆச்சும் குடி.
1: எனக்கு வேணாம்மா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத, போமா அந்த பக்கம்.
0: என்னமா இப்படி பண்ற? அப்பா வந்து போன் நோண்ட கூடாதுன்னு இருக்காருமா? அப்பா பேச்சு கூட மரியாதை தர மாட்டியாமா? உனக்கு செல்லம் கொடுத்து நான் தாமா உனக்கு எடுத்துட்டேன்.
1: அவர் தான் சும்மா போன் போன் சொல்லிட்டு படி படின்னு சொன்னா நீயும் சும்மா கத்திட்டே இருக்காமா? போமா அந்த பக்கம். போன் யூஸ் பண்ணாத, போன் யூஸ் பண்ணாத.
0: ஐயோ, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கேன் பாப்பா. அந்த மாத்திரை எடுத்துக்குறா?
1: அங்கதாம்மா இருக்கு, போய் எடுமா. நீ அங்கதானம்மா இருக்க, போன் நோண்ட விடாம.
0: என்னால முடியலடா பாப்பா, மாத்திரை எடுத்துக்குறா பாப்பா.
1: போமா, போய் மாத்திரை எடுமா. ஐயோயோ, அம்மா நீ என்னாச்சு? என்ன அம்மா இப்படி மயக்க மட்டும் இருக்கா? என்னாச்சு பாப்பா? சொல்லு பாப்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
2: தெரியல அம்மாக்கு, என்னாச்சு தெரியல. அம்மா நல்லா தானே இருந்தாங்க?
1: உண்மை சொல்லு அம்மா, மயக்க மட்டும் இருக்கு. அம்மா உடம்பு சரியில்லாதவன், நான் உன பாத்துக்க சொல்லிட்டு போயிருந்தேன். நீ என்ன பண்ற?
2: அம்மா மாத்திரை கேட்டாங்க, அவங்க எடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மாக்கு என்னாச்சு தெரியல. அம்மாக்கு என்னாச்சு? அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா அம்மாக்கு என்னாச்சு? அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மாக்கு என்னாச்சு?
1: எப்படி அம்மா எந்திரிப்பா? அம்மாவே இறந்துட்டாள். நீ உங்க கவனக்குறல் சிதறதுனால நீ அம்மாவை இறந்துட்டு நிக்கிற. இப்படி அப்படி நீ போன அவசியம் பாக்கணுமா? நான் உன அம்மா பாத்துட்டாலும் போ சொல்லிட்டு இருந்தேன்.
2: அம்மா பாத்துட்டு தான் இருந்த. அம்மா இப்படி இப்ப இறந்துவாங்க எனக்கு தெரியாது. நான் போன் இப்ப கவனிக்கல. அம்மா அம்மா கொன்னும் இல்லல, அம்மா கொன்னும் இல்லல.
3: ஆக இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நாடகம் கேட்க அவங்க கண் முன்னாடியே வந்து ஒரு மனக்காட்சியை வந்து மாணவிகள் ஏற்படுத்திருக்காங்க. இந்த போன் யூஸ் பண்றது, அதாவது அளவுக்கு அதிகமா போன் யூஸ் பண்ணா என்ன விதமான பாதிப்புகள் வரும் அப்படிங்கறத ரொம்ப மாணவிகள் நல்லா சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கம்மா, இந்த நாடகத்தை யார் உருவாக்குனா? நீதானா? இந்த நாடகத்தை பங்கேற்ற உங்களுடைய லட்சியங்கள் என்னென்ன?
0: லட்சியம்னா எதை சார் சொல்ல? நாங்க வாழ்க்கையில முன்னேறதா இல்ல போனை வச்சுட்டு? போனு அப்படின்றது நாங்க வாழ்க்கையில முன்னேறினா நான் தமிழ் படிக்கிறேன். நான் தமிழ்ல வந்து ஒரு எழுத்தாளராகவோ ஒரு மேடை பேச்சாளராகவோ ஆகணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. படிச்சதுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லாம தான் வந்தேன் இப்ப. அதுக்கப்புறம் எனக்கு தமிழ் பிடிச்சு நான் இப்ப தமிழ்ல வந்து பெரிய சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். போன் அப்படின்றத நம்ம ஒரு நண்பனாவே எடுத்துக்கலாம். ஆனா போன் யூஸ் பண்ற விதத்தை பொறுத்து படிக்கணும்னு எடுக்கக்கூடிய போனானது படிக்க மறக்க செய்யுது. எனவே போன் யூஸ் பண்றத அளவா யூஸ் பண்ணுங்க. அளவா யூஸ் பண்ணி நிறைய பேர் சாதிச்சவங்க இருக்காங்க, போன் யூஸ் பண்ணாம சாதிச்சவங்களும் இருக்காங்க. அதனால போன் யூஸ் பண்றத அளவா யூஸ் பண்ணுங்க, வாழ்க்கையில நல்லா முன்னேறுங்க.
4: நன்றி.
0: என் பேர் ஐஸ்வர்யா, இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு தேனி கம்மவர் சங்கம் கரை மற்றும் அறிவியல் கல்லூரியில பயின்று வருகிறேன்.
3: முத்துக்குமார், பாத்தீங்களா, ஐஸ்வர்யா வந்து தேர்ட் இயர் படிச்சாலும் எவ்வளவு அழகான ஒரு விஷயங்களை போன் யூஸ் பண்ணுங்க, ஆனா லிமிட்டடா, எப்ப தேவைப்படுமோ அப்ப மட்டும் யூஸ் பண்ண நல்லதுன்னு சொல்லி ரொம்ப நல்லா சொன்னாங்க. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு மாணவர் காத்திருக்காரு, கண்டிப்பா என்னுடைய குரல் ஒழித்தே தீரணும்னு சொல்லி. வாங்க தம்பி, உங்களுடைய பேர் அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: என் பேர் யுவராஜா சார்.
3: யுவராஜா, என்ன படிக்கிறீங்க?
5: செகண்ட் பிஏ தமிழ் படிக்கிறேன் சார்.
3: பிஏ தமிழ், சரி. தமிழ் படிச்சு என்ன பண்ணலாம், நான் எதிர்கால ஐடியா என்ன வச்சிருக்கீங்க?
5: மேல பிஎட் போடலாம்னு ஐடியா இருக்கு சார். பிஎட் எம்ஏ டீச்சர் ஆகலாம்னு ஐடியா இருக்கு சார்.
3: ஓகே, ஆசிரியரான விருப்பம். இந்த நிகழ்ச்சியில நீங்க என்ன பேச விரும்புறீங்க?
5: நான் இந்த நிகழ்ச்சியில நாட்டுப்புற பாட்டு பாட வந்திருக்கு.
3: நாட்டுப்புற பாட்டுலாம் பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே, நாட்டுப்புற பாட்டு பாடலாமா?
5: பாடலாம். அரரு அரிரரு, அரரு அரிரரு, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்கோர் குணம் உண்டு, யாரும் ஊரே யாவரும் கேளில் என்று சொன்னவன் தமிழனடா. ஆரரு அரிரரு, ஆரரு அரிரரு, தமிழனோட கிளி விளையாட்டு கிரிக்கெட்டாக மாறிடுச்சு, எங்களோட சடுகுடு ஆட்டம் கபடியாக மாறிடுச்சு, காக்கையும் குருவியும் எங்க ஜாதி, கடலும் மலையும் எங்க கூட்டம், ஆரரு அரிரரு, ஆரரு அரிரரு, வந்தார வாழ வைக்கும் செந்தமிழ் நாடுதாங்க, வந்தார வாழ வைக்கும் செந்தமிழ் நாடுதாங்க, ஏறுகட்டவும் பாட்டு உண்டு, ஏத்த இறக்கவும் பாட்டு உண்டு, நாத்து நடவும் பாட்டு உண்டு, பாட்டில் நல்ல பொருளும் உண்டு, ஆறாறு அரிதரு, ஆறாறு அரிதரு, மலையில் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம், உலையின் உயர்த்தனி செம்மொழியாம், தங்க

இளையன் கொண்டவளாம் என்றும் இளமை யானவளாம் ஆறாறு அரிதரு ஆறாறு அரிதரு. மொழியின் பெயரை தன் பெயராக வைப்பது எங்கள் தமிழினமே. வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு இருப்பது எங்கள் மொழிக்கே. ஆறாறு அரிதரு ஆறாறு அரிதரு. கடல்களை கடந்து கடகர வரைக்கும் ஆண்டது எங்கள் தமிழினமே. முல்லை கொடிக்கு தேரையே கொடுத்த இனமும் எங்கள் தமிழினமே. ஆறாறு அரிதரு ஆறாறு அரிதரு. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்கோர் குணமுண்டு.

0: கடகர வரைக்கும் ஆண்டது எங்கள் தமிழினமே. முல்லை கொடிக்கு பேரையே கொடுத்த இனமும் எங்கள் தமிழினமே. ஆரோரோ அரிரரு, ஆரோரோ அரிரரு, தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அவர்கோர் குணமுண்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவன் தமிழடானா. தேங்க்யூ சார்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நாட்டுப்புற பாட்டு தம்பி. ஸ்கிரிப்ட் யார் எழுதுனா?
0: நாங்க தான் சார் எழுதுறோம்.
1: நீங்க எழுதுறீங்களா?
0: ஆமா சார்.
1: ரொம்ப அழகா. ஏன் நீங்க தமிழ் படிக்கிறீங்களே, எதிர்காலத்துல ஆசிரியர் மட்டும் இல்லாம ஏன் மற்ற ஒரு துறையில சாதிக்கலாமா?
0: சாதிக்கலாம் சார்.
1: என்ன மாதிரி எதிர்கால லட்சியங்கள் உங்களுக்கு?
0: எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம் சார். இது அப்புறம் வேளாண் அறிவியல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் சார். கோர்ஸ் நான் வேளாண் அறிவியல் தான் படிச்சேன், அது இங்க கிடைக்கல. அப்புறம் தமிழ் எடுத்து படிப்போம் அப்படின்னு தமிழ் எடுத்தேன் சார்.
1: ரொம்ப அழகா தமிழ் துறைக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப அழகான ஒரு நாட்டுப்புற பாடல் பண்ணி நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு மாணவர் காத்திருக்காரு, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ண போறாங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்க பேரு?
2: சந்தோஷ் சார்.
1: என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க?
2: பிபிஏ சார்.
1: பிபிஏ எந்த வருஷம்?
2: மூணாவது வருஷம் சார்.
1: தேர்ட் இயர்.
2: ஆமா.
1: ஓகே. அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க? பிஜி படிக்க போறீங்களா, வேலைக்கு போறீங்களா?
2: மாஸ்டர்ஸ் பண்ணலாம் இருக்கேன் சார். அடுத்து
1: மாஸ்டர் பண்ணலாம் இருக்கீங்க, நல்ல தம்பி. இந்த நிகழ்ச்சியில என்ன பண்ணலாம் காத்திருக்கீங்க
2: சார்? வீரவாண்டிய கட்டபொம்மனோட அந்த ஃபேமஸ் டயலாக் பேசலாம் இருக்கேன் சார்.
1: அதாவது சிவாஜி நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நடிச்சது அந்த திரைப்படத்துல இருந்தா?
2: ஆமா சார்.
1: ஓகே, பேசிடலாமா?
2: பேசிடலாம்.
1: ஓகே.
3: கித்தி திரை வரி வட்டி, வானம் பொழிகிறது பூமி விலகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர் பாசினாயா, நடுவயல் நிறை கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு நீ மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, நீ மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே.
1: தம்பி யார பத்தி இவ்வளவு நேரம் என்ன நேர பார்த்து முறைச்சு முறைச்சு முறைச்சு பேசுனீங்க? உண்மையை சொல்லுங்க, யாரோ உள்ள கோபத்தை என் மேல
2: காட்டிருக்கீங்க?
1: ரொம்ப அழகா வசனம் பேசுறீங்க, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில வந்து ஒரு கோபத்தோட ஒரு ஆக்ரோஷமா ஒரு மாணவர் போனாங்க, அடுத்து ஒரு மாணவி காத்திருக்காங்க. வணக்கம்மா.
4: வணக்கம் ஐயா.
1: உங்களுடைய பேரு, என்ன படிக்கிறீங்க?
4: நான் ராமலட்சுமி பேசுறேன். தமிழ் துறையில இளங்கலை இரண்டாம் ஆண்டு பயிலுறீங்க.
1: ரொம்ப அமைதியான குணமா, நீங்க வீட்டுல கூட பேச மாட்டீங்களா?
4: ஆமாங்க ஐயா.
1: இப்பதான் ஒரு மாணவி வந்து வேலுநாச்சியருடைய வீரத்தை வந்து ரொம்ப அழகா பேசினாங்க. நீங்க வேலுநாச்சியருடைய தளபதி குயிலி அம்மா பத்தி பேச போறீங்க. ஓகே, பேசுங்கம்மா.
4: சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாயிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் முத்தமிழுக்கு என் முத்தான முதல் வணக்கம் சிங்க பெண்மணி வீரமங்கை வேலுநாச்சியாரின் படை தளபதி நான் குயலி நான் குயலி என்பதனால் நான் கூவும் பறவை அல்ல சிவகங்கை மண்ணின் மகள் நான் என் மண்ணை அந்நியன் ஆள்வதை ஒரு போதும் ஏற்க மாட்டேன் என் கையில் இருக்கும் ஆயுதத்தை விட என் நெஞ்சில் இருக்கும் நாட்டுப்பற்று வலிமையானது எனது கையில் ஆயுதம் வலிமை அல்ல எனது நெஞ்சுரமே வலிமையானது எனது உயிர் எனக்காக அல்ல என் மண்ணின் விடுதலைக்காக நாட்டை காக்க எனது என் உயிரையும் அர்ப்பணிப்பேன் நான் குயலு என்பதனால் கூவும் பறவை அல்ல எனது வீரக்குரல் சிங்கத்தின் கஜிரனை எனது பார்வை எதிரிகளை அளிக்கும் காட்டுத்தி எனது உடை எமது நாட்டின் கவசம் எனது நடை எமது நாட்டின் வீறு நடை எனது படைகளோ சீரிப்பாயும் வேங்கை புலிகள் எனது குருதி தமிழ் தாயின் மானம் காக்க பொங்கி எழும் எரிமலை குழம்பு நான் குயிலி என்பதனால் நான் வெறும் கூவும் குயில் அல்ல தாய் மண்ணை காக்க தாய்மார்களின் மானம் காக்க எனது வீர தலைவி வேலுநாச்சியார் வழியில் வாழேந்து வந்த சீரும் புயல் நான் வெற்றி ஒன்றே எமது நோக்கம் விடுதலையே எமக்கு சொர்க்கம் விடுதலையாகிய ஸ்வர்க்க பூமியை பெற நான் சொர்க்கம் செல்லவும் தீர்மானித்தேன் வெற்றியை பெற்றே தீர்வோம் உரிமையை அடைந்தே பாடுவோம் வாழ்க பாரதம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க எந்தனை வேலுநாச்சியர் என் அன்னை தமிழை தாயாகவும் உயிராகவும் போற்றும் நாம் தமிழின் பெருமையை என்றும் நிலைநாட்டுவோம் என் அன்னை தமிழுக்கு மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்
1: உனக்குள்ள இவ்வளவு பெரிய சக்தியமா இருந்திருக்கு ஆரம்பத்துல கேக்குறப்ப எதுவுமே தெரியாத மாதிரில இருந்தீங்க
4: அப்படிதான் ஐயா பழக பழக பழகிடலாம் ஐயா
1: ஆகா நல்ல பழமொழி சொல்லிருக்கீங்கம்மா உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் என்னம்மா
4: நான் ஆசிரியர் ஆகணும் ஐயா
1: ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அமைதியான ஒரு மாணவி ஆனா களத்துல வந்துட்டீங்கன்னா புயல் மாதிரி வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில வந்து நிறைவுரை ஒரு மாணவி ஆற்றிய தேர்வு ரொம்ப ஆவலா காத்திருக்காங்க இந்தாங்கம்மா நிறைவுரை நீங்களே சொல்லுங்க

0: நன்றி என்பது உதவியை நினைவில் வைத்திருப்பது மட்டுமல்ல, உதவிய உள்ளங்களை மதித்து போற்றுவதாகும். மதுரை ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 103.3 வழங்கிய கல்லூரி கலாட்டா என்னும் இந்த இனிய நேரலை நிகழ்வின் நிறைவில் நன்றி உரை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தனி மரம் தோப்பாகாது, தனி மனித முயற்சி வெற்றியாகாது, பலரின் ஒத்துழைப்பே ஒரு நிகழ்வின் வெற்றிக்கு அடித்தளமாகின்றது. அந்த வகையில் எங்கள் தேனி கம்மவார் சங்கம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அரிய வாய்ப்பை வழங்கிய மதுரை ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 103.3 வானொலி நிலையத்திற்கும் அதன் ஒருங்கிணைப்பாளருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களின் இனிய குரலாலும் சுவையான உரையாடல்களாலும் நிகழ்ச்சியை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றிய நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு எங்களது சிறப்பான நன்றிகள். ஒரு நல்ல நிகழ்ச்சி நினைவில் நிற்கும், அதனை சிறப்பாக நடத்துபவர்கள் நெஞ்சில் நிற்பார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து எங்கள் மாணவர்களின் திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிய அனைவருக்கும் எங்களது நன்றியை உரித்தாக்குகிறோம். இந்நிகழ்ச்சியில் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பங்கேற்ற எங்கள் அன்பு மாணவ மாணவியருக்கும் அவர்களை ஊக்கப்படுத்தி வழிநடத்திய பேராசிரியர் பெருமக்களுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கிய அனைவருக்கும் இதயம் நிறைந்த நன்றிகள். அதேபோல் வானொலி அலைவரிசையின் வழியாக எங்களுடன் இணைந்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி என்பது ஒருவரின் சாதனை அல்ல, பலரின் உழைப்பும் ஒத்துழைப்பும் சங்கமிக்கும் சங்கமம். இன்றைய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி எங்கள் மாணவர்களுக்கு புதிய அனுபவத்தையும் தன் நம்பிக்கையையும் தங்கள் திறமைகளை உலகறிய செய்யும் ஊக்கத்தையும் வழங்கியுள்ளது. இந்த இனிய வாய்ப்பு அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையும் என்று நம்புகிறோம். நல்ல நிகழ்வுகள் முடிவடையலாம், ஆனால் அவை தரும் மகிழ்ச்சியும் நினைவுகளும் என்றும் தொடரும். இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என்பது ஒரு சொல் மட்டுமல்ல, அதை நம்மை இணக்கும் அன்பின் பாலம். நன்றியுடன் நிறைவேறுகிறேன். மீண்டும் இது போன்ற இனிய நிகழ்வுகளில் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப மாணவி நன்றி உரை நம்மளை வந்து அசத்திட்டாங்க. உண்மையிலே இந்த கல்லூரி மாணவிகள் ரொம்ப உற்சாகமா விடுகதை, புதிர், தனிப்பாடல், நாட்டுப்புறப்பாட்டு, கவிதை, சாதனையாளர் பேச்சு, வசனம், முக்கியமா நாடகம் அப்படின்னு சொல்லி பல்வேறு தலைப்புகள்ல மாணவிகள் மாணவிகள் வந்து ரொம்ப அசத்திட்டாங்க முத்துக்குமார்.
2: ஆமா, மிகச்சிறப்பான பங்களிப்பு வந்து இந்த கல்லூரி மாணவர்கள் நமக்காக வழங்கியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டு வச்ச நேர்களை வந்து நிகழ்ச்சிய மிக மிக மிகுந்த பாராட்டுதலோட நிகழ்ச்சி அணுகியிருப்பாங்கன்னு நம்புவோம்.
1: கண்டிப்பா கேட்ட நேர்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் விடைபெறுகிறோம்.
2: முத்துக்குமார்,
1: முத்துக்குமரன் மற்றும் நிகழ்ச்சி அமைப்பாளர் வேல்முருகன், நன்றி, வணக்கம்.
3: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மாவட்டம் கம்மவார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களோட சிறப்பாக கல்லூரிகளட நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்த ஆர் முத்துக்குமார், வி முத்துக்குமரன் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வில்முருகன் அவர்களுக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz தொடர்ந்து கேட்க விருப்பது செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து காத்திருக்கிறது சிநேகிதியே. செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து வரும் வரை இணைந்திருங்கள் நேர்களே.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நவராத்திரியின் இரண்டாம் நாளான இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மோங்கரால் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருமதி சத்யபாமாவும் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேலும் பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இலக்கை எட்டும் வகையில் வாரந்தோறும் சிறப்பு முகாம்களை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினத்தில் 253 ஆண்டு பழமையான டச் தேவாலயம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ராணி கல்லறை மண்டபத்தை மாநில சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக தலைவர் திரு தமீம் அன்சாரி ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் லெவிங்கிபுரம் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 நட்சத்திர ஆமைகள் மீட்கப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் 500 பரதநாட்டிய கலைஞர்கள் ஆண்டாள் வேடமிட்டு நடனமாடி சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நவப்பட்டியில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 25 பேர் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 04-52 மதுரையின் முன்னணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம். அது மட்டும் இல்ல, பொதுவா ஸ்நேகிதிகளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரியான நவராத்திரி காலங்கள்ல நிறைய சிறப்புகள் இருக்கும் இல்லையா. இந்த நவராத்திரி அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது, நீங்க போய் அனுபவம் பார்த்தது, அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வரவழைத்த அந்த அனுபவங்கள் அப்படின்னு நவராத்திரி அப்படின்னு சொன்னோன்னா என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அதை சொல்ல வரலாம்.

0: சரி, அப்படி இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய முதல் ஸ்நேகிதி வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: இனிமையான நண்பகல் வணக்கம் சொல்வது
1: அயம்புதூர் கலைச்செல்விங்கம்மா, மேட்டூர் வட்டங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லிருங்க.
1: படம் தென்காசிப்பட்டினம், பாடல் மயிலேறே மயிலேறே மனம்பருட வந்தாயா, அந்த பாடலுமா?
0: சரி, வர சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நவராத்திரி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
1: நாங்க வந்து சும்மா எங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க உங்க வீட்டுக்கு தான் போயிருக்கேங்கம்மா. இந்த 9 நாள் நல்லா சிறப்பா கொண்டாடுவாங்க. புல் பூண்டில் இருந்து தெய்வங்கள் வரை படங்கள்லாம் வச்சு, இந்த பொம்மைகள்லாம் வச்சு கொழு வைப்பாங்க. அதுல எல்லாமே இருக்கும், மாடு ஆடு முதற்கொண்டு புல் பூண்டு வரை, அப்புறம் இந்த பூச்சிகள் இது எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த பொம்மையில வச்சிருப்பாங்க, இறைவன் படங்கள் எல்லாமே நிறைய வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு நம்மள கூப்பிட்ட உடனே மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து கூப்பிடுவாங்க. அப்புறம் எல்லாம் அந்த சாமி பாட்டு உட்காந்து சாமி பாட்டை பாட சொல்லுவாங்க.
0: நீங்க பாடி
1: எல்லாம் விழா முடிஞ்ச உடனே நமக்கு வந்து வரியில் ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு அப்போ சொல்லுவாங்க, பழம் தேங்காய் இதெல்லாம் கொடுத்து நல்லா இது பண்ணுவாங்க, உபசரிப்பாங்க. அது வந்து மங்களகரமா, ஒரு லட்சுமி வந்து நமக்கு வீட்டுக்கு வரட்டும்.
0: என்ன சொல்றாங்க அப்படின்றத தொடர்ந்து கேட்கலாம். இப்ப உங்களோட பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா உங்களுக்கு.
0: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்
2: மயிலிறகே மயிலிறகே மணிக்கிளியே மணிக்கிளியே மயிலிறகே மயிலிறகே மனம் வருட வந்தாயா.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 12:10 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க? மல்லிகா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? சரி, பாடல் கேட்டுருவோம். நவராத்திரி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
2: மீனாட்சி அம்மன் கோயில்ல நிறைய நவராத்திரி தொழுவு பாத்துருக்கோம். முந்தி என் மகன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த மீனாட்சி அம்மன் அந்த சன்னதிய சுத்தி நிறைய வச்சிருப்பாங்க.
1: சரி, அதுல உங்களை கவர்ந்த இதுன்னா எது சொல்லுவீங்க? மீனாட்சி அம்மன் கோவில் நிறைய இருக்கும் இல்லையா? அந்த
2: கவர்ந்தது வந்து அங்க அந்த தண்ணிக்கு அடியில கோலம் போட்டுருவாங்க. மேல தண்ணி இருக்கும்,
1: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி, வணக்கம். சொல்லுங்க சகுந்தலா, என்ன பாடல் கேட்க போறீங்க? முதல்ல நவராத்திரினால அந்த பாட்டு வந்துருச்சு.
2: நவராத்திரிய பத்தி சொல்றேன். அபிராமி வந்து அது காப்பு செய்யு, கணபதி காப்பு செய்யு. பாரம செங்கலும் அபிராமி அம்பாதி எப்போதும்
1: அருமை அருமை. அதாவது அதாவது மாலை நேரத்துல பாட வேண்டிய அந்த நவராத்திரி பாடல்களை இப்பயே பாட ஆரம்பிச்சீங்க, அப்படிதானே? சரிங்க,
2: மறுபடியும் ஒரு லைன் கிடைக்க மாட்டேங்குது.
1: சந்தோஷமா இப்போ உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்டலாம். நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க.
2: நவமி என்றால் 9 நாளாம். இது வவமொழி திரு மேடம். நவராத்திரி 9 நாள் ஆகிறவரும் அந்த முதல் நாள் முதல் 3 நாள் வந்து கலைமகன், அதாவது

0: மூன்று நாள் சரஸ்வதி
1: அலைமகளுக்கும்
0: நன்றி நன்றி அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து அவரோட விருப்ப பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் 12:25. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
3: இனிய
2: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க வந்து பேசுறீங்க?
3: விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரம் மீனா பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம்மா.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
3: காவிய தலைவி அப்படிங்கிற படத்துல இருந்து கையோடு கை செய்யும்
2: காலங்களே கொடுத்துருவாங்க கண்டிப்பா. இப்போ நவராத்திரி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
3: எனக்கு நவராத்திரி இந்த கொலு, நாங்க 9 நாளும் போய் இந்த கோயில வைப்போம், எங்க ஊர் கோயில. 10 வருஷமா இப்ப நான் போயிட்டு பாட்டு வந்து, நான் சிவகாசியில இருக்க புக்கு நிறைய வாங்கிட்டு வந்து அந்த பாட்டு புக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து படிக்க கொடுத்தேன். அதுக்காக என்ன நவராத்திரிக்கு வந்து வந்துச்சுன்னா எங்க வீட்டுக்கு வந்து புக்கு வாங்க, எல்லாரும் வருவாங்க.
2: ஓ, வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் புத்தகத்தை கொடுத்து அவங்களை படிக்க வைக்கிறீங்க அப்படிதானே?
3: ஆமா, இப்ப பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கற மாதிரி நிறைய போட்டுட்டோம். எல்லாரும் கையில ஒன்னு எடுத்து அவங்க அவங்க கோயில உட்காந்து படிப்பாங்க.
2: ஓ, அருமையான ஒரு வேலை பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க கோவில்ல வைக்கிறீங்க இல்லையா குழு, அதுல என்ன சிறப்பு? இந்த வருஷம் என்ன சிறப்பா வச்சிருக்கீங்க? எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கி வச்சீங்களா?
3: இந்த தடவை வந்து எங்க வீட்டுல இருந்து, அதாவது எங்க அண்ணனோட ஒய்ஃப் வந்து 9 படி வாங்கி கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து பொம்மைகள் வந்துருச்சு, அதை எப்படி வைக்கன்னு பார்த்தாங்க. அவங்க இந்த தடவை வாங்கி கொடுத்தாங்க. எல்லாருமா போய் முந்தா நாள் தான் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அது எங்களுக்கு சந்தோஷம்.
2: சந்தோஷம். இதுல வந்து ஒவ்வொருத்தையும் அரேஞ்ச் பண்றதே பெரிய விஷயம் இல்லையா? கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆனது அந்த கோலு மண்டபத்தை வைக்கிறதுக்கு?
3: நாங்க நேற்றுதான் மதியம் போனோம். 10 மணிக்கு ஒரு 20 பெண்கள் இருக்கும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு உழவார பணி மாதிரி ஆளுக்கு ஒரு வேலை பார்ப்போம்.
2: பொம்மைகளை
3: எடுத்து கீழே இருந்து மேல ஒவ்வொன்னா அடிக்கி எல்லாமே வச்சு நேற்று சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம், யாரும் எந்த வேலையும் செய்யாம எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம்.
2: ஒற்றுமையா வந்து செய்யறதுனால 20 பெண்கள் சேர்ந்து செய்யறது ஒரு சந்தோஷம் இல்லையா? பேசிட்டே அப்படியே கலகலப்பா.
3: இதுல வந்து ஆமா, இதுல வந்து எங்களுக்கு நடந்தது என்னன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடு இடம் வாங்கணும்னு ஒரு வீடு எனக்கு வாங்கி நான் போய் வச்சேன். போன வருஷம் பையன் ஒரு இடம்
2: வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் வேண்டுதலோட ஆரம்பிக்கிறீங்க, அது நிறைவேறுது அப்படித்தானே?
3: உண்மையில அந்த பிரார்த்தனை நடந்தது.
2: அருமை அருமைமா, சந்தோஷம். கேட்கும் பொழுதே கேக்குறவங்களுக்கும் ஆஹா, அப்ப நம்மளும் கிளம்பிடுவோம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. சரி, பாடல் கேட்டுருவோமா?
3: நன்றிமா.
2: நன்றிமா உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2-2-2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: டீக்கடையில் அமர்ந்திருந்த முதியவரிடம் அருண் என்ற இளைஞர், நீங்க பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க, ஒரு டீ குடிப்போமா என்று தன் தந்தையை பற்றிய நினைவுகளோடு கேட்டான். இருவரும் டீ குடித்த பின் பணம் கொடுக்க சென்ற அருணை தடுத்த முதியவர், பணம் அப்பாதான் கொடுப்பேன் என்றார் சிரித்தபடி. தன் தந்தையை நினைவுபடுத்தி அருணை கண்கலங்க செய்துவிட்டார்.
2: இப்படி உங்களுக்கும் சுவாரஸ்யமா குட்டியா கதை எழுதுவது பிடிக்குமா? அப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். ஸ்நேகிதிகள் அப்படியே நவராத்திரின்னு சொன்ன உடனே சந்தோஷம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. சரி, வரக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? கோமதி, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்? சரி சொல்லுங்க. நவராத்திரி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
1: ஒன்பது நாளைக்கு சாமி கும்பிடுவாங்க, பூஜை கொடுப்பாங்க. லாஸ்ட் அன்னைக்கு வந்து ஜாக்கெட் போட

அவ்வளவுதான். சுண்டல், பொங்கல் அதெல்லாம் சொல்லவே இல்லை. புளி சாதம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரசாதம் கொடுப்பாங்க. சரிம்மா, பாடல் கேட்டுருவோமா? நன்றிம்மா உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 12:39. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம் தோழிக்கு.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: அருமையா இருக்கம்மா.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு சொந்தமடி நீ எனக்கு படத்தல் தென்னல்ல நீ ஒரு பொம்மை பொய்யல்ல நான் சொல்வதுன்னு
1: அந்த படம். நவராத்திரி என்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
2: நாங்க சின்ன வயசுல கொழு பாத்துருக்கோம்மா. அது போல எங்க அக்கா தங்கச்சி பிள்ளைல கூட்டு போய் கொழு காட்டியிருக்கோம். அதுல வந்து கதைகள் இருக்குமா, அதுகளை சொல்லி சொல்லி கொடுப்போம். இப்படி இந்த பொம்மை அப்படி இப்படின்னு சொல்லி கொடுப்போம். கதைகளை சொல்லி கொடுப்போம். இப்ப பேரண்ட்ஸ்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். கதைனா எப்படி, ஒவ்வொரு பொம்மைகள் வச்சு சொல்லுவீங்களா? தசாவதாரம்னா இது இத்தனை அவதாரத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி?
2: இல்லம்மா, அது
1: டக்குன்னு வரலையே, என்ன பண்றது, பரவாயில்ல, பாடம் கேட்டுருவோமா?
2: சரிம்மா, நன்றி.
1: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: வந்து படம் பேர் வந்து சிந்து நதி பூ மேடம். அதுல வந்து அடியாத்தி முள்ளுக்குள்ள போட்ட வேற முட்டி முட்டி முளைச்சு விடாத அந்த பாட்டு மேடம்.
1: கேட்டலாம் பாட்டு. நவராத்திரி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்?
0: நவராத்திரின்னு சொல்றது தினம் ஒரு சுண்டல் வைப்பாங்க மேடம்.
1: டெய்லி ஒரு
0: சுண்டல், டெய்லி ஒரு அபிஷேகம், டெய்லி ஒரு அலங்காரம். நேற்று அலங்காரம் ஆதிபுரத்து கோயில்ல இன்னொரு அலங்காரம். ரெண்டு கோயிலே அலங்காரத்தை நான் பார்த்துட்டு மேடம்.
1: டெய்லி டெய்லி போய் ஒவ்வொரு அலங்காரத்தையும் பாத்துட்டு வந்துருவீங்க?
0: அப்படி
1: நீங்க சொல்லும் போதே அதே பிரமிப்பா இருக்கு இல்லையா? எங்களுக்கும் அப்படியே மனக்கண்ணுல நாங்களும் தரிசனம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சரிங்களா, பாட்டு கேட்டுருமா?
0: கேட்டுலாம் மேடம்.
1: நன்றி நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
2: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
1: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुंचाती है।
2: आज ही www.pgportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
1: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
3: நேரம் 12:51. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
4: வணக்கம்மா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
3: வணக்கம், சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
4: எனக்கு வந்து இது அன்னை ஒரு ஆலயம், நதியோரம் அந்த பாட்டு வேணும்.
3: நவராத்திரி,
4: நவராத்திரியை பத்தி கேட்டிருக்கீங்க. நவராத்திரி வந்து கொழு வந்து ஒரு சில பேர் தான் வைப்பாங்க, எல்லாருமே வைக்கிறது கிடையாது. அந்த கொழு வைக்கும் போது முத ஒரு அறிவு உள்ள ஜீவன்கள், அப்புறம் ஈரறிவு உள்ள ஜீவன்கள், அப்புறம் மூணாவது படியில மூணு அறிவு, நாலு அறிவு, அஞ்சு அறிவு, ஆறு அறிவுன்னு, அந்த ஆறு அறிவுக்கு மேலதான் மனிதர்களை வைப்பாங்க. ஆறு அறிவு ஜீவன்கள்,
3: ஆறு அறிவு மனிதர்கள், அதற்கு மேல தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், அதுக்கப்புறம் தெய்வங்கள்,
4: இறைவன். ஆனா இது வந்து ஒவ்வொரு படியா நம்ம வந்து அதாவது அறிவு மேம்படுத்தணும், நல்ல ஒரு தெளிவான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. நம்ம நல்ல செயல்களை செஞ்சு யாருக்கும் துன்பம் கொடுக்காம, யார் எந்த ஜீவனையும் துன்புறுத்தாம அகிஷ்ய முறையில வாழும் போது மேல மேல நம்ம உயர்ந்த நிலையை அடையிறோம். கடைசியில இறைவன் போய் சேலத்தை சிறப்பா பண்ண முடியும். அதே மாதிரி திருமண காட்சிகள்லாம் வைப்பாங்க இந்த கொள்ளையில. ஏன்னா திருமணம் ஆகும்போதுதான் ஒரு ஆட்டோ பெண்ணோ முழுமையடைகிறாங்க. அந்த ஆறு அறிவு வந்து செயல்படுத்துறதுக்கான காரணிகளை அந்த திருமணத்துக்கு பிறகுதான் செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய அந்த இயற்கைகளை பூராமே வச்சிருப்பாங்க, மரம், செடி, கொடி, இந்த மாதிரி எல்லாம் தாவரங்களை எல்லாம் காமிப்பாங்க. அப்ப அந்த இயற்கைகளோட சேர்ந்து வாழ்ந்து நம்ம வந்து நல்ல முழு பயனையும் அப்பதான் அடைய முடியும். செயற்கைகள்லாம் எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு அப்படிங்கறது. அப்புறம் பரதம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த கலைகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிள்ளைகளுக்கு கலைகளை கத்துக் கொடுத்து நம்ம பாரம்பரிய கலைகளையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் கட்டி செல்லணும் அப்படின்றதால் அமைக்கப்பட்ட கொழு வந்து எல்லாருக்குமே நன்மையை பயக்கும் கொழுவா மாறுமா. அப்படியே மகாலட்சுமி எல்லாருமே கடைசி அந்த 10 எல்லாமே நல்லபடியா சிறப்பா பண்ணுவாங்க. அந்த அரக்கனை அழிச்சு நம்மளுக்கு நன்மையை கொடுப்பாங்க. அத போல ஒவ்வொரு பெண்ணுமே அதுக்குள்ள ஒரு பெண்ணுக்குள்ளுமே தெய்வங்கள் புறா குடி இருக்கு. பெண்கள் புறாமே தீமைகளை அழிக்கணும், நன்மைகளை சேர்க்கணும், நல்ல ஒழுக்க பண்பாடுகளை காப்பாற்றி
3: நாட்டுக்கு
4: நினைவுகள்ல இப்ப இது பூராமே கட்டாயமா இத நம்ம செயல்படுத்தணும். நல்ல நம்ம கட்டுப்பாடாவும் யாருக்கும் துன்பம் கொடுக்காமையும் நம்ம வாழும் போது நம்ம இறைவனை நேரடியா நம்ம போய் பார்க்க முடியும். பாலாபிஷேகம், தேனாபிஷேகம்னு செய்ய வேண்டியது இல்ல. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும் போது, ஏழைகளோட பிரித்து பேசும் போதும், அவங்கள சரிசமமா மதிக்கும் போதும் நம்மளுக்கு நன்மை பயக்கும்.
3: கண்டிப்பா, நன்றி நன்றி. அற்புதமா நிறைய விஷயங்கள், நவராத்திரி பத்தின சிறப்புகளும் பேசின அத்தனை சிநேகிதிகளுக்கும் நன்றி சொல்லி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். செண்பகவல்லி, நன்றி நேர்களே.

0: டேய் மச்சான், டக்குனு ஒரு கவிதை சொல்றேன்.
1: எதுக்குடா கேக்குற?
0: ஐயோ, அது அப்புறமா சொல்றேன், எனக்கு இப்ப உடனே ஒரு கவிதை வேணும்.
1: உன்னோடு பேசிய வார்த்தைகள் யாவும் பின்னணி இசையாய் மனதை வருடுகிறது. பல்லவி சரணம் தேடி.
0: ஆஹா, மிரட்டி விட்டப்போ. எங்க இன்னொன்னு சொல்லு.
1: உடனே கேட்டா எப்படிரா? உன் கண்களே 1000 வார்த்தைகள் பேசுகிறது. அப்படி என்றால் நமக்கு இடையே இருக்கும் இந்த மௌனம் பொய்தானே?
0: அடடா பின்றியே, ரொம்ப தேங்க்ஸ்ரா, வரேன்.
1: டே டே, எதுக்குனே சொல்லாம கவிதை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க?
0: அதெல்லாம் ஒரு விஷயமா தான்டா, அப்புறமா சொல்றேன்.
1: டேய் இப்பயே சொல்றா?
0: ஐயோ, அது கமெண்ட் பண்ணதாண்டா.
1: கமெண்டா? புரியலையே.
0: இத கேளு. ஆம் நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் தினமும் இரவு 9 மணிக்கு புத்தம் புது நிகழ்ச்சியாக இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 1:29 நொடிகள் ஆயிட்டிருக்கு. இனிய பகல் வணக்கம் நேர்களே. காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இன் வசந்த கானங்களில் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி குரலில் ஆலங்குடி சோமு, வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் வருகிறது பாடல்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வசந்தங்கானங்களில் அடுத்ததாக இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து AL ராகவன், LR ஈஸ்வரி குரல்கள், கண்ணதாசன் வரிகளில், KV மகாதேவன் இசையில் வருகிறது பாடல். அனைவரும் கேட்டு ரசிக்கிறார்கள்.

0: நேரம் 1:09:48 ஆயிட்டு
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேரம் 1:11:36. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வசந்த கானங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில். கணவன் திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் கேட்கலாம் பாடலை.

கட்டமும் கண்டது லண்டன் படிப்போ.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இன்று பிற்பகல் 3:02 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திலிருந்து AL ராகவன், LR ஈஸ்வரி குரல்களில், வாலி வரிகளில், MS விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் வருகிறது பாடல் வானலைகளில்.

நேரம் 1:25 நொடிகள்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-ல. நான் ஆணையிட்டால் திரைப்படத்திற்காக ஆலங்குடி சோமு எழுதியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸ் இன்று பிற்பகல் 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி.

0: இனிய கீதங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜா வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரல்கள், வாலி வரிகளில் எஸ் எம் சுப்பையா நாயுடு, இசையில் வருகிறது பாடல்.
1: ஏ குட்டி, ராஜா வீட்டு பெண்ணானாலும் நாளும் இருக்கணும், ராஜா வீட்டு பெண்ணானாலும் நாளும் இருக்கணும், அவர் ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும், அவர் ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும்.
2: ராஜா வீட்டு பதங்கி போகணும், ராஜா வீட்டு பதங்கி போகணும், அவன் ராஜா

நல்லதை நான் சொல்லி தந்தா கேட்டுக்கொள்ளணும். நல்லதை நான் சொல்லி தந்தா கேட்டுக்கொள்ளணும், இல்லை வா

0: நேரம் 1:33 நொடிகள். வசந்த கணங்கள் கேட்டு இருக்கீங்க. நாம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. எல்லாருமே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க. முகநூல் பக்கத்துல நம்ம போட்ட பதில்கள்லாம் நம்ம பேரோட ஊரோட வருதா அப்படின்னு சொல்லிட்டு
1: கண்டிப்பாக காத்துட்டே இருப்பாங்க லாவண்யா. நம்மளும் அவங்கள பேர் எல்லாமே வாசிக்கிறதுக்காக சூப்பராக காத்துட்டே இருக்கோம் இல்லையா?
0: ஆமாம்.
1: சரி,
0: இப்போ வந்து கேள்விகள் முதல்ல.
1: என்னென்ன கேள்விகள், அதுக்கு யார் யாரெல்லாமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்விகள் என்ன அப்படின்னா, 3 கேள்விகள் தான் டெய்லியுமே கேட்போம். அதே மாதிரி என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி.
0: அடுத்ததா, இயக்குனர் கே பாக்யராஜின் படங்களில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படிங்கிறது.
1: அடுத்தது ஹாலிடே பிளான் பத்தி ஒரு கேள்வி.
0: ஹாலிடே முடிஞ்சதுக்கு அப்புறம் வர மாதிரி இருக்கு. இருந்தாலும் விஜயதசமி ஹாலிடே எல்லாம் வருது, அதுக்காக யாராவது முன்கூட்டியே பிளான் பண்ணிருந்தா என்ன பிளான் பண்ணுவீங்க? இல்ல முன்கூட்டி படம்

0: கிடையாது குவார்டர்லி ஹாஃப்லி ஆனுவல் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறது தப்பே கிடையாது. எப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மட்டும் தான் புரிந்துக்கணும். இப்போது முதலாவதாக என்ன கேள்வின்றது, அந்த கேள்விக்கான விடையை சொல்லலாம். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கிறதுக்கான விடை
1: டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான விடை. இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவராக 1950 1962 வரைக்குமே பதவி வகித்தார். சரிங்களா, ரெண்டு முறை இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தவர் இவர் தான். இந்தியாவிலே மிக நீண்ட காலம் அந்த பதவியில் இருந்தார்னே கூட சொல்லலாம்.
0: அதாவது ஒரு வரி விடைக்கு இவ்வளோ பெருசாக நீங்களே சொல்லும் போது அப்படி நம்ம நேயர்களும் அப்படி தானே பதிவு பண்ணுவாங்க.
1: கண்டிப்பாக யார் யாரெல்லாமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க.
0: மொத்தம் 40 பதிவுகள் வந்திருக்கு, பதில்கள் வந்திருக்கு. 31 பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிடலாம். இந்த கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத வாசிடலாமா?
1: கண்டிப்பாக வாசிடலாம். தேவனூர் ஜோதிலட்சுமி, புவனகிரி சுமதி பாபு, கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், மதுரை திருநகர் உஷா முத்துராமன், கைத்தறி நகர்லேருந்து RS துவாரகன், சென்னையிலேருந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன், மேலக்குயில்குடியிலேருந்து சிவபாண்டி, மதுரையிலேருந்து சோ சண்முகம், அஸ்வின்குமார், சோ சண்முக சுந்தரமையா மதுரையிலேருந்து. சரிங்களா, அடுத்தது அஸ்வின்குமார், திருமூலஸ்தானம்லேருந்து வீரசுந்தரி, குத்தாலம்லேருந்து கே சிவசுப்பிரமணியன், மதுரை SS காலனியிலேருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன். அவர் வந்து பதவிக்காலம் அதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, 50 to 62 வரைக்கும் அப்படிங்கிறத. நாமக்கல்லேருந்து செல்வராஜ், மதுரை திருநகர்லேருந்து BS ஜனார்தன், மதுரை சந்தைப்பேட்டை பகுதியிலிருந்து OK சிவா, ராமநாதபுரம் எமனேஸ்வரம் எம்என் சுமதி அவங்க, அடுத்து அரியலூர் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவள்ளல் அவங்க, சுகுமாரி சுந்தரராஜன், அரியலூர்லேருந்து வீரதுரை, சென்னை அந்தோனிராஜ், தஞ்சை கச்சமங்கலம் பகுதியிலிருந்து ராஜேஷ், அவினாசி அந்த பகுதியிலிருந்து பிரபு, தேவி, ஸ்ரீ சாய் இவங்களுமே சேர்ந்து பதில் சொல்லியிருக்காங்க. சிவபுரியிலிருந்து R சோமசுந்தரம், புதுக்கோட்டை பொன்னமராவதி கீரங்குடி பகுதியிலிருந்து S அசோக்குமார்.
0: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேனா பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து பண்ணியிருக்காங்க, சுப்பிரமணியம் குத்தாலம் அங்கேருந்து பண்ணியிருக்காங்க, விடை கரெக்டாக தான் பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாருமே. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, திருமூலஸ்தனம்லேருந்து வீரசுந்தரி, தேவனூர் ஜோதிலட்சுமி இவங்க எல்லாருமே
1: தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். ஐயாவாடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி, மதுரை கைத்தறி நகர் பகுதியிலேருந்து குமரன் ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசுகி பார்கவி இவங்க எல்லாமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க. தேனி சிலமலை பகுதியிலிருந்து VC பிச்சைமணி புஷ்பம் இவங்க சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், ஜீவானந்தன், மாயாண்டி ஞானகுரு அவங்களுமே பதவியேற்ற காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 குடியரசுத் தலைவராக பதவி வகிச்சாரு அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் ராதாகிருஷ்ணன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து தா சோமசுந்தர பிரபு, மதுரை விலாங்குடி பகுதியிலிருந்து சித்தார்த்தன் அவங்க சொல்லியிருக்காங்க, புஷ்பலதா சொல்லியிருக்காங்க, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசனையா சொல்லியிருக்காங்க, மதுரை அனுப்பானடி பகுதியிலிருந்து குருபரன், திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம் அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. இன்னும் யாராவது விட்டுட்டோமா?
0: ஜீவநாதன் அப்படிங்கிறவங்க இடம் பேர் சொல்லலைனாலும் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து மீரா வெங்கட்ராமன், கனகு அப்படிங்கிறவங்க
1: கிட்டத்தட்ட 38 பேருமே நான் வந்து சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன்.
0: எல்லாருமே பேரை விடாம சொல்லியாச்சு. சென்னை அன்புராணி அவங்க பேருமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன்.
1: லாவண்யா சொல்லுங்க, இப்ப வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நமக்காக என்ன பாட்டு வர்றதுக்காக காத்துட்டே இருக்கு, நம்மளுக்காகவும்
0: அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து சுஷிலாமா ஆடுது ELR ஈஸ்வரி அவர்களுடைய குரல்கள்ல, கண்ணதாசன் வரிகள்ல, MS விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில தான் வர காத்துட்டே இருக்கு. கேட்டுட்டு அடுத்த கேள்விக்கான பதிலும், அதாவது பதில் அவங்க சொல்லிருக்காங்க,
1: நேயர்களோட பேரை சொல்றதுக்காக நம்ம தயாரா
0: என்ன பாட்டு சொல்லியிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம்.

0: டீக்கடையில் அமர்ந்திருந்த முதியவரிடம் அருண் என்ற இளைஞர், நீங்க பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க, ஒரு டீ குடிப்போமா என்று தன் தந்தையை பற்றிய நினைவுகளோடு கேட்டான். இருவரும் டீ குடித்த பின் பணம் கொடுக்க சென்ற அருணை தடுத்த முதியவர், பணம் அப்பாதான் கொடுப்பேன் என்றார் சிரித்தபடி. தன் தந்தையை நினைவுபடுத்தி அருணை கண்கலங்க செய்துவிட்டார்.
1: இப்படி உங்களுக்கும் சுவாரஸ்யமா குட்டியா கதை எழுதுவது பிடிக்குமா? அப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ஓ 2-2-2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 1:44 சூப்பரா வந்து ஒரு பாட்டு விளம்பரம் எல்லாமே கேட்டு முடிச்சோம் இல்லையா? சொல்லுங்க லாவண்யா, அடுத்ததா என்ன கேள்வி? அதுக்கு வந்து யார் எல்லாமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிரலாமா?
2: சொல்லிடலாம்.
1: என்ன கேள்வி அப்படின்னா, இயக்குனர் கே பாக்யராஜின் படங்களில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம் நேயர்கள் கிட்ட. சரி, அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்?
2: இப்படி கிட்ட இப்படி, ஏன்னா நம்மளுக்கு நடிச்சதெல்லாம் நிறைய தெரியும், அவங்களோட படங்கள் அப்படிங்கல இன்னும் நிறைய
1: படங்கள்.

0: சூப்பராக
1: ஆமாம், ஏன்னா வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப காமெடி கலந்த ஒரு கருத்து மிக்க படங்கள் நிறைய.
0: எளிய குடும்ப கதை, யதார்த்தமான நகைச்சுவை கலந்து நிறைய சூப்பர் ஹிட் மூவிஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, விடியும் வரை காத்திரு, எங்க சின்ன ராசா, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அன்னைக்கு கூட இந்த படம்லாம் டிவியில் போட்டாங்க, அப்படியே உட்காந்து நானும் பார்த்துட்டே இருந்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. அதாவது என்ன சொல்கிறது, அப்போ வந்திருந்தாலுமே இன்னமுமே நம்ம ஒரு ஆர்வமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. சரிங்களா, அப்போ நம்ம நேயர்கள் வந்து என்னென்ன படம் பிடிச்சிருக்கு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சுக்கலாமா? சொல்லலாம். மைக்கேல் பாளையம்ல இருந்து வில்லியம் இருக்காங்க இல்லையா, 16 வயதுநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது அது தெரியல. கைத்தறி நகர அரஸ் துவாரகன், அதில் இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாக்யராஜ் கௌதமி ஜோடியாக நடித்த ருத்ரா திரைப்படம் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க்கில் கொள்ளையடிக்கிற சீன் வந்து ரொம்ப காமெடியாக அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முதன் முதலாக கதாநாயகனாக நடித்த புதிய வார்ப்புகள் திரைப்படம், அவங்க வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை சந்தைப்பேட்டை பகுதியிலேருந்து ஓகே சிவா தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக யார் சொல்லியிருக்காங்கன்னா, டார்லிங் டார்லிங் டார்லிங் கீதா அவங்க சொல்லியிருக்காங்க அந்த படம் பிடிக்கும் அப்படின்னு. எங்க சின்ன ராசா அந்த படம் வந்து அஸ்வின் அவங்க சொல்லியிருக்காங்க.
1: கோமதிபுரத்துல இருந்து ஜீவநாதன் வந்து முந்தானை முடிச்சு அந்த 7 நாட்களை சொல்லியிருக்காங்க. இன்று போய் நாளை வா அப்படின்னு, அதாவது ஒரு படம் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே என்னன்னா, இல்லைங்க நிறைய வரிசையில் இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அடுத்து குமரன் அவங்க கும்பகோணத்துல இருந்து அந்த 7 நாட்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த இரட்டை வேடத்தில் பாக்யராஜ் நடித்த படம் அப்படின்னு சொல்லிட்டு என் எம் சுமதி யமனேஸ்வரத்துல இருந்து அவசர போலீஸ் 100 திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து மௌன கீதங்கள் மற்றும் தூரல் நின்று போச்சு, விடியும் வரை காத்திரு
0: அப்படின்ற
1: மாயாண்டி ஞானகுரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரோகிணி தேவி வந்து அந்த 7 நாட்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அந்த 7 நாட்கள் தான் சொல்லியிருக்காங்க. அந்த சித்தார்த்தன் அவங்களுமே அந்த 7 நாட்கள் டார்லிங் டார்லிங் அப்படிங்கிறது பிலாங்குடியிலேருந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. திருமூலஸ்தனம் வீரசுந்தரி அவர்கள் தூரல் நின்று போச்சு திரைப்படத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து
0: கனகு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, முந்தானை முடிச்சு விடியும் வரை காத்திரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கனக ரத்தினம் கனியாம்பூண்டி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து யார் அப்படின்னா வந்து
1: சித்திக் அவர்கள் வந்து அந்த 7 நாட்கள்
0: முந்தானை முடிச்சு அதை தான் அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நாமக்கல் செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்று போய் நாளை வாய் திரைப்படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நல்ல பெருமாள் அவங்க வந்து முந்தானை முடிச்சு மௌனகீதங்கள் 2 படங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுப்பிரமணியம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முந்தானை முடிச்சு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஜனார்த்தனன் பி எஸ் அந்தயா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மதுரை பகுதியிலிருந்துனா முந்தானை முடிச்சு இன்று போய் நாளை வா அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா உஷா முத்துராமன் வந்து மௌன கீதங்கள் திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. மதுரையிலிருந்து தான் அவங்களுமே அதை சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து சிவராமன் துவரிமான்ல இருந்து முந்தானி முடிச்ச திரைப்படத்தையும், அடுத்து குருபரன் அனுப்பானடியில இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இன்று போய் நாளை வா அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற திரைப்படங்களை சொல்லியிருக்காங்க. கணேசன் அவங்க வந்து முந்தானி முடிச்சதா சொல்லியிருக்காங்க. தாவணி கனவுகள் அப்படிங்கிறத கல்யாணி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து
0: ஜெகதீஷ் அவங்க தான் என்ன படம் சொல்லியிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து நடிச்ச நான் சிகப்பு மனிதன் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சிவபாண்டி அவர்கள் வந்து அந்த 7 நாட்கள் மேலக்குயில்குடியில இருந்து பதிவு பண்ணிருக்காங்க. திருச்சிரசநல்லூர்ல இருந்து நவீன் சுந்தர் அந்த 7 நாட்கள் படத்தை தான்
0: இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டும் சொல்லியிருக்காங்க இல்லையா. அடுத்ததான் வந்துட்டு
1: அன்புராணி சென்னையில இருந்து முந்தானி முடிச்சு திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் வந்து அந்த 7 நாட்கள், மௌனகீதங்கள் வீரபாண்டியனா சொல்லியிருக்காங்க. சுகுமாரி சுந்தரராஜன் வந்து அந்த 7 நாட்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. குமரன் காலனில இருந்து வாசுகி பார்கவி அப்படியே ஃபேமிலியா அவங்க பேரை போட்டிருக்காங்க.
0: மதுரை முருகதாஸ் வந்து முந்தானி முடிச்ச படத்தை சொல்லியிருக்காங்க. சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண் ஸ்ரீராமலு செம்பனார் கோவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்துட்டு
1: அந்த 7 நாட்கள் படத்தை தான் என்னன்னா, தேனி சிலமலையிலிருந்து விசி பிச்சமணி அவங்க கொடுத்த குடும்பத்தோட சொல்லியிருக்காங்களா. முந்தானி முடிச்சு தாவணி கனவுகள் படத்தை வந்து வள்ளிநாயகம் கந்தசாமி அவங்க சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி பைஜு ரஹ்மான் வந்து முந்தானை முடிச்சு திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. இன்று போய் நாளை வா திரைப்படத்தை வந்து பிரபு தேவி அப்படிங்கிறவங்க அவினாசிலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. வீரதுரை அரியலூர்லேருந்து தூரல் நின்று போச்சு அப்படின்னு.
0: பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன் வந்து என்ன படம் சொல்லியிருக்காங்கன்னா, இயக்கி நடித்த படங்களில் பிடித்தது இது நம்ம ஆளு திரைப்படம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
1: எங்க சின்ன ராசாவை வந்து ஸ்ரீ புவராகவன் அப்படிங்கிறவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனியா சென்னையிலேருந்து இன்று போய் நாளை வா திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. வணக்கம் அப்படின்னு வணக்கம் சொல்லி
0: ஜெயபிரகாஷ் நாராயணன் அவங்க படத்தை தான் அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியிலேருந்து சோம சுந்தர பிரபு அவங்க வந்து மௌன கீதங்கள் திரைப்படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தேனி மாவட்டம் பண்ணைப்புறையிலிருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க

0: இருக்காங்கன்னா பவுனு பவுனு தான் திரைப்படம். யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் அவர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி அவங்க வந்து 1992 வெளிவந்த திரைப்படம், சுந்தரகாண்டம் படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல, அதை சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அசோக்குமார் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து, எந்த படத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு முந்தானை முடிச்சு தான் சொல்லியிருக்காங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து மதுரை ஷோ சண்முக சுந்தரம் வந்து தாவணி கனவுகளை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி அவங்க எல்லாமே என்ன படத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த 7 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து போகுதுன்னு பவுனுதான் அப்படிங்கிற திரைப்படத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
0: கலைதுரைராஜன் சொல்லுங்க.
1: சுந்தர பெருமாள் கோவிலிருந்து முந்தானை முடிச்சது திரைப்படத்தையும், மதுரை ஆனல்புரம் சுவாமிநாதன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முந்தானை முடிச்சு,
0: இளையராஜா இசையிலாங்க முந்தானை முடிச்சு படம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்பா இலக்கியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டார்லிங் டார்லிங் டார்லிங் அந்த படத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆமாங்க,
0: இவ்வளவு நேயர்கள் வந்து இத்தனை படங்களை ரசிச்சு சூப்பரா வந்து சொல்லிட்டாங்க இல்லையா.
1: அதாவது படங்களில் உங்களுக்கு பிடித்ததுன்னா அவங்க ஏக்கின படமா நடிச்ச படமான்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்ச படத்தெல்லாம் நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா

0: சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டார்லிங் டார்லிங் டார்லிங் அந்த படம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆமாங்க,
0: இவ்வளவு நேயர்கள் வந்து இத்தனை படங்களை ரசித்து சூப்பராக வந்து சொல்லிட்டாங்க இல்லையா.
1: அதாவது படங்களில் உங்களுக்கு பிடித்ததுன்னா அவங்க ஏக்கின படமா நடித்த படமானு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்ச படத்தெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக 52 பதிவுகளும் 44 லைக்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த கேள்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த கேள்வியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாமா?
0: கண்டிப்பாக கேட்டுடலாம். வசந்த கானங்கள் நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் வந்து ஆர்வமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. சூப்பராக பாடல் கேட்டுலாம். பாடல் இது
1: வந்து எல்ஆர் ஈஸ்வரி அவர்களின் பாடல்கள் தான் போயிட்டுருக்கு. பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து யார் யாரெல்லாம் பாடியிருக்காங்கன்னா, சரளா, சோழமங்கலம், ராஜலட்சுமி அவர்கள், அடுத்து எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடியிருக்கக்கூடிய எந்த பாடலுக்கு வரிகள் வாலி கே.வி. மகாதேவன் இசையில். கேட்டு ரசிக்கலாம் நேயர்களை பாடலை.

0: ஹாலிடே பிளான். மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன அப்படின்னா அழகர் கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், யானைமலை, ஒத்தக்கட பெருமாள் கோவில், இங்கே தான் எங்களோட ஹாலிடே பிளான் பெரும்பாலும் இருக்கும்.
1: ரொம்ப இதுக்காக போக முடியாது,
0: பிளான்லாம் போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு ஜீவா நந்தன் அவங்க தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோமதிபுரத்துலேருந்து ஜீவநாதன் சரியா குற்றால சீசனுக்கு அங்க வந்து அங்க போறது, அந்த சீசன் டைம்ல போறது. அப்புறம் கொடைக்கானல், ஊட்டி,
1: தாஜ்மஹால் திருப்பதி செல்வோம் அப்படின்னு மணிகண்ட் என்எம் சுமதி வந்து யமுனேஸ்வரத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. அப்ப லீவ் விட்டு அங்கதான் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மாயாண்டி ஞான குரு, அவங்க சாப்பிட்டு ஓய்வு எடுக்கிறது மட்டும் தாங்க, வெளியெல்லாம் சுத்துறதே இல்லை, அப்படி போனாலும் கோயில் தான் அப்படின்ட்டு. சோமசுந்தரம் கொடைக்கானல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீசனப்போ போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா யாருன்னா திருமூலஸ்தனம் வீரசுந்தரி அப்படின்னாக்க,
0: இவங்களுமே அந்த மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. ஹாலிடே பிளான்லாம் பெருசா எதுவும் இல்ல, வீட்டு வேலை தான் சரியா இருக்கு,
1: எல்லாரும் விரும்புறாங்க
0: பிள்ளைங்களோட சாப்பிட்டு படுத்து தூங்கி அந்த ஓய்வை கழிக்கணும் அப்படிங்கறதா முக்காவாசி பேரோட ஆசையா இருக்கு.
1: மதுரை அனுப்பாடல இருந்து குருபுரணும் அதுதான் ரெஸ்ட் எடுக்கணுங்க.
0: தேனி மாவட்டம் பண்ணைபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன் வந்து சுற்றுலா செல்வது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: இல்ல கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி
0: ஜெகதீஷ் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, சீசன்ல மூணு தடவை குற்றாலம் போயிருவாங்களாம், கொடைக்கானல் போறது, அப்புறம் கோவில் குளம்னு போய் தரிசிக்கிறது, மற்றபடி டென்னிஸ், வாலிபால் விளையாட்டு, தோட்ட வேலை எல்லாமே ஒரு கலந்து சொல்லியிருக்காங்க இவ்வளோ பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு. அடுத்ததாக வந்துட்டு யார் அப்படின்னா வந்து கனகரத்தினம், என்னென்னா ஹாலிடே பிளான் அப்படின்னு சொன்னால் ஒரு வாரம் உறவினர் வீட்டுக்கு வந்து போயிடுவாங்களாம், அடுத்து ஒரு வாரம் ஏதாவது கோவிலுக்கு போவாங்களாம், அடுத்து ஒரு வாரம் வந்து கடைகளுக்கு செல்வாங்க, அதாவது வார வாரம் ஒரு பிளான் வச்சிருப்பாங்க போல. அந்த மாதிரி
1: இது ஹாலிடே பிளான், வீக்கெண்ட் பிளான் மாதிரி இருக்குது. கனியாம்பூண்டி திருப்பூர்ல இருந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து நாமக்கல்ல இருந்து செல்வராஜ், ஹாலிடே பிளான் அப்படின்னா எல்லாமே பிளான் பண்ண மாதிரியே பெண்டிங்லயே, இங்க இந்த வருஷம்லயா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்ன்ற மாதிரியே பெண்டிங்ல தான் இருக்குது, இன்னும் ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியா பிளான்லாம் கிடையாது அப்படின்னு ஜனார்த்தன் அவர்கள் அப்படின்னு
0: எப்போ நேரம் கிடைக்கிறோம் அப்போ வந்து சுற்றுலா போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அடுத்ததை இவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. உஷா முத்துராமன் எழுத்து வேலை அதிகமா இருக்கிறனால விடுமுறை நாட்கள்ல வந்து எழுதி தீர்க்கணும் அப்படின்னு வந்து முடிவு செஞ்சிருக்காங்களாம். லீவுனால வந்து எழுதியே தீர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் மீரா வெங்கட்ராமன் வந்து பூஜை அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிவபாண்டி வந்து என்ன சொல்லிருக்காங்க,
1: ரெஸ்ட் தாங்க எடுத்துறோம்,
0: ஃபர்ஸ்ட் ரெஸ்ட், ஆமா
1: ஃபர்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் ரெஸ்ட்
0: சரிங்களா. அடுத்தது வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகால இருந்து அசோக் குமார் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்துட்டு நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கணும் அப்படிங்கறதா சொல்லிருக்காங்க.
1: ரொம்ப முக்கியமான பிளானா இருக்கு, இன்னும் நிறைய பேர் பதிவு பண்ணிருக்காங்க, நிறைய பேரும் இதே தான் சொல்லியிருக்காங்க. யாருன்னா சிவநாத மதுரை சந்தப்பேட்டையிலேருந்து, ஓகே சிவா அவங்க, ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான்ல இருந்து, அடுத்து சென்னையில இருந்து அன்புராணி, என்னென்ன
0: சென்னையில இருக்கிறதுனால சாப்பாடு சாப்பிட்றது இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. கோவில் தலங்களை சுற்றி பார்க்கறது நிறைய நேயர்கள் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பரா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு பிளான் அதை வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தி வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு நம்மளோட நிகழ்ச்சி நிறைவு செஞ்சிடலாமா?
1: நிறைவு செஞ்சிடலாம். அடுத்து மூணு கேள்வி இருக்கே, இன்னைக்கான கேள்விகள் என்னன்னு சொல்லிடலாமா?
0: கண்டிப்பா சொல்லிருங்களேன்.
1: யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புகழ்பெற்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படிங்கிறதா இன்றைக்கான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி வந்து, நடிகர் விஜயகாந்தின் திரைப்படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது அப்படிங்கிறதும், அடுத்து வந்து உங்கள் வீட்டில் உள்ள கண்ணாடி பேச தொடங்கினால் உங்களிடம் முதலில் என்ன சொல்லும்? மொத சும்மா சும்மா வந்து என்னை பாக்குறத விட்டுட்டு போய் வீட்டுல இருக்க வேலையை பாருமா போவோம் அப்படின்னு
0: சொல்லும். நம்ம நேயர்கள்லாம் என்னென்ன பதிவுகளை இடுறாங்கன்னு சொல்லி நாளைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி கூறிய விடைபெறுவது சுபத்ரா தேவி
1: மற்றும் லாவண்யா.
0: நன்றி நேயர்களே.

0: நேரம் 1:55 ஆயிட்டு இருக்கு. நிறைவான கேள்வி, அதாவது என்ன கேள்வி?
1: ஹாலிடே பிளான், அதுதான் கேள்வி. சரி, யார் யார் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? மைக்கேல் பாளையம் வில்லியம் வந்து சொல்லியிருக்காங்க, லீவ் கிடச்சா நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கைத்தறி நகர்லேருந்து அரசு துவாரகன் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் என்னங்க புதுசாக ஹாலிடே பிளான்லாம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, பக்கத்தில் உள்ள கோவிலுக்கே போக முடியல, இல்லை ஹாலிடே பிளான் வேறு போட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நினச்சா போக வேண்டியதான், அது பிளான் அப்படிலாம் கிடையாது, இதுதான் எங்களோட

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2 மணி. இனிய பகல் நேர வணக்கம் நேர்களே. இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை ரொம்பவே சுறுசுறுப்பா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு இல்லையா? ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்

103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல இன்னைக்கு அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக நம்ம நிலைய நண்பர்கள் யாரெல்லாம் போயிருக்காங்க, எந்த கல்லூரிக்கு போயிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் வணக்கம்

வணக்கம் வணக்கம் வணக்கம்.

நேரம் 2:05 ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக நம்ம நிலைய நண்பர்கள் எங்க போயிருக்காங்க தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். கல்லூரி வளாகத்திலிருந்து யாரு நினைச்சிருக்கீங்க? வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம நிலைய நண்பர்கள் இன்னைக்கு அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக போயிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? யாரெல்லாம் போயிருக்காங்க, எங்க போயிருக்காங்க கேட்கலாமா அவங்களே? வணக்கம்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல அசத்தல் சந்திப்பு. இன்னைக்கு அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து தாசிம் பிபி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியில இருந்து வளம் வந்துட்டு இருக்கு. இங்க வந்து நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. அவங்க முகத்தை பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது. அவங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம நினைவுக்கு முதல்ல வரக்கூடிய விஷயம், முதல்ல வரக்கூடிய நபர் வந்து ரொம்ப பிரபலமாக ஒரு நபர், அப்துல் கலாம். இவரை நினைவுல வராம இருக்க முடியுமா? ஏன்னா அப்துல் கலாம் வந்து மாணவ மாணவிகளை எங்க பார்த்தாலும் ரொம்ப உற்சாகமா அவங்ககிட்ட போய் பேசுவாராம். இவரே வாலண்டியரா போய் மாணவர்கள் இளைஞர்கள் அப்படின்னா தன்னோட தன்னம்பிக்கை அவங்களோட பத்திய கவிதைகள்

0: பத்தி அவங்களுக்கு ரொம்ப ஊக்கம் உற்சாகம் கொடுக்கக்கூடிய சொல்லுவாங்களா. இப்படி சொல்லும் போது இந்த மாணவர்களை பார்க்கும் போது எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துல வருது. என்ன அப்படின்னா, கேரள மாநிலத்துல வந்து பரப்பூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து மாணவர்கள் மத்தியில, பள்ளி மாணவர்கள் மத்தியில கலாமையா பேசிட்டு இருக்கும் போது விஷ்ணு அப்படின்ற ஒரு ஆறாம் வகுப்பு மாணவன் வந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு தயக்கத்தோட சொல்லியிருக்காரு, நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து மரைனி இன்ஜினியரா என்னால வர முடியுமா அப்படின்னு தனக்குள்ள ஒரு பயம். இந்த தயக்கத்தோட இருக்கும் போது அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, இதெல்லாம் தயங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பறவையாய் பறக்கிறோம் அப்படிங்கிற கவிதைய அந்த மாணவர்கள் எல்லாரையுமே சொல்ல சொல்லி அப்படியே தனக்கு ஒரு ஊக்கம் உற்சாகம் கொடுத்து அந்த மாணவருக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா அமைஞ்சவர் தான் கலாம் ஐயா. இந்த நினைவு வந்து எனக்கு இந்த மாணவிகளை பார்க்கும்போது ஞாபகத்துல வருது. இங்க மாணவிகள் நிறைய பேர் ரொம்ப மகிழ்ச்சியோட காத்துருக்காங்க, முகத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப உற்சாகமா காத்துட்டே இருக்கிறாங்க. இந்த அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக, இந்த மாணவிகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கும் கோகுலரசி மற்றும் கிளாரா. இப்ப அசத்தல் சந்திப்புக்காக அசத்தலான சந்திப்போட காத்துட்டே இருக்காங்க இந்த மாணவி. இதுல வந்து முதல்ல யார் நம்ம பேச போறோம் அப்படின்னா, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
1: என் பேரு ஸ்ரீ லட்சுமி நாராயணி, நான் செகண்ட் இயர் இங்கிலீஷ் படிக்கிறேன் மேம்.
0: சரி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன?
1: பிடிச்ச விஷயம்னா ரைட் பண்ணுவேன், நான் ஒரு போயட்ரி.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி. என்ன மாதிரி எல்லாம் எழுதுவீங்க?
1: எமோஷன்ஸ வச்சு நான் நிறைய எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய புக்ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு என்னோட போயட்ரியும், நிறைய வாழ்த்துக்கள். அப்புறம் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட்டும் அந்த புக்குலையும் என்னோட போம் வந்து இருக்குது. அப்புறம் வந்து ரெண்டு இபுக் கூட பப்ளிஷ் பண்ணிருக்கேன்
0: மேம். பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியாவும் இருக்கு. இன்னும் உங்களுடைய திறமை வளர்றதுக்கு வாழ்த்துக்கள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சார்பா. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இந்த அசத்தல் சந்திப்புக்காக நீங்க என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?
1: நான் வந்து அப்துல் கலாம் ஐயாவை பத்தி ஒரு சில விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன்.
0: சொல்லுங்களே, கேட்டுவோம்.
1: ஒரு சாதாரண மனிதனால சரித்திரம் படைக்க முடியுமா? ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து ஒருவரால் ஒரு நாட்டுக்கே பெருமை சேர்க்க முடியுமா? என்ன முடியும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதரை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். அவர் ஒரு விஞ்ஞானி, ஒரு குடியரசு தலைவர், அதையெல்லாம் தாண்டி கோடிக்கணக்கான இளைஞர்களின் கனவுகளுக்கு ஒரு உயிர் கொடுத்த ஒரு மாமனிதர்னே சொல்லலாம். அவர் தான் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அன்பான நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு கனவு கணப்போம் இல்லையா? சில நேரங்கள்ல அந்த கனவை நம்மளால அடைய முடியுமான்னு நமக்கே சந்தேகம் வரும். ஆனா அப்துல் கலாம் ஐயாவோட வாழ்க்கையை நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கனவுகள்ல மேல இன்னும் நம்மளுக்கு அதிகமா நம்பிக்கை வரும். ஏன்னா அவரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் தான். 1931 ராமேஸ்வரத்துல பிறந்தாரு. அவரோட குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம்லாம் இல்ல, சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு படிச்சாரு. ஆனா அவருக்கு ஒரு பெரிய கனவு மட்டும் இருந்துச்சு, வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், தன்னோட நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சாரு. அந்த கனவுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சாரு. பின்னால இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை வளர்ச்சியில முக்கியமான பங்களிப்பையும் செஞ்சாரு. அதனாலதான் அவரை நம்ம இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்படின்னு அன்போடு அழைக்கிறோம். அதுக்கப்புறம் 2002 இந்தியாவோட குடியரசு தலைவராகவும் ஆனாரு. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு உயர்ந்தது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தானே இல்லையா? ஆனா எனக்கு என்னமோ அவரை பத்தி நினைக்கும் போது அவர் விஞ்ஞானியா இருந்ததும் குடியரசு தலைவரா இருந்ததும் மட்டும் நினைவுக்கு வராது, மாணவர்கள் மேல அவர் வச்சிருந்த அன்புதான் முதல்ல நினைவுக்கு வரும். அவருக்கு மாணவர்களோட பேசுறது ரொம்பவே பிடிக்கும். மாணவர்களோட பெரிய கனவு காணணும், நல்லா படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும்னு எப்போதுமே சொல்லுவாரு. நம்ம வாழ்க்கையில சில நேரம் தோல்வி வரும், அப்போ நம்மளால முடியாதுன்னு நினைச்சு முயற்சி செய்யாம விட்டுடுவோம். ஆனா தோல்வி வந்தாலே நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருமா என்ன? மறுபடியும் முயற்சி செய்யணும், அதுதான் முக்கியம். இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன். உலகம் உன்னை யாருன்னு கேட்கும் போது உன்னோட பதில் உன் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, உன்னோட சாதனைகளாக இருக்கணும். நீ விழுந்த இடத்தை நினைச்சு வருத்தப்படாத, நீ எழுந்த நின்ன உயரத்தை பார்த்து இந்த உலகமே வியக்கணும். வரலாறு படைக்கிறவங்க எல்லாரும் வசதியோட பிறந்தவங்க கிடையாது, தங்களோட கனவுக்காக கடைசி வரைக்கும் போராடினவங்க தான். நீயும் ஒரு நாள் சாதிப்ப உன்னோட வெற்றி இன்னொருத்துடைய கனவுக்கான நம்பிக்கையா மாறும். இந்த வார்த்தையில சொல்லும் போது எனக்கு அப்துல் கலாம் ஐயா தான் நினைவுக்கு வராரு. ஏன்னா அவரோட வாழ்க்கையே இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தானே. அவரை பொறுத்த வரைக்கும் கனவு காண்றது மட்டும் போதாது, அந்த கனவை நினைவாக்க நாம ரொம்பவே உழைக்கணும். நம்மளால முடியும்னு நம்பணும், எவ்வளவு தடை வந்தாலும் முயற்சி செய்யறதை மட்டும் நிறுத்தவே கூடாது. 2015 மாணவர்களோட பேசி கொண்டிருந்த போதே அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லைனாலும் அவரோட பேச்சும் அவரோட எண்ணங்களும் இன்னைக்கு நம்ம கூடவே தான் இருக்குது. நண்பர்களே, நம்ம எல்லாரும் அப்துல் கலாம் ஐயா மாதிரி பெரிய பதவிக்கு வரணும்னு அவசியம் இல்லை, ஆனா அவரை போல நல்ல மனிதர்களா இருக்க முயற்சி செய்யலாம்ல. நம்ம பெற்றோர்களை பெருமைப்படுத்தலாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், வாழ்க்கையில நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம எவ்வளவு தூரம் முயற்சி செய்யறோங்கிறது தான் முக்கியம். அதனால உங்களுக்கு பிடிச்ச ஒரு கனவு இருந்தா அதை விட்டுடாதீங்க, நம்பிக்கையோட

0: முயற்சி பண்ணுங்க, ஒரு நாள் நீங்களும் கண்டிப்பா சாதிப்பீங்க. இவ்வளவு நேரம் என்னோட சேர்ந்து அப்துல் கலாம் ஐயாவை பத்தி பேசி கொண்டிருந்தேன். எல்லா நண்பர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அதாவது கலாம் ஐயா பத்தி சொல்லும் போது, உறங்கும் போது வருவதல்ல கனவு, உறங்க விடாமல் வருவதே கனவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கலாம் ஐயா அவர்கள். இன்னைக்கு நம்ம வந்து தாசிம் பிவி அப்துல் சாதர் மகளிர் கல்லூரியில இருந்து பேசிட்டு இருக்கோம். அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நிறைய மாணவிகள் வந்து காத்துட்டே இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா காத்துட்டு ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களை சந்திக்க போறோம். அடுத்ததா உங்க பெயர் சொல்லுங்க.
1: வணக்கம், என் பேர் வந்து ஃபசீஹத்துன் யூஸ்ரா. நான் வந்து செகண்ட் பிபிஏ தாசிம் பிபி அப்துல் காதர் கல்லூரியில பயில்றேன்.
0: அப்போ சந்திப்பு நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு வந்து நான் வந்து எது பத்தி பேச போறேன்னா, வாழ்க்கைய பத்தி ஒரு சின்ன ஒரு தத்துவம் மாதிரி சொல்லலான் இருக்க. அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு நெடுந்தூரமான பயணம். அதுல மேடு பள்ளம் வாழ்க்கையில வந்து நிறைய வரலாம். ஆனா அந்த மேடு பள்ளத்துல நம்மளோட மன தைரியத்தை விடாம, மன தைரியத்துல இருந்து விலகாம, நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சு வாழ்க்கையில வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தா நம்மளோட அல்டிமேட்டான ரிசல்ட், நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கோல் இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில பெருசா சாதிக்கலான் இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையை வந்து சிறப்பா சந்தோஷமா வாழலான் இருக்கலாம். நம்ம வந்து வாழ்க்கையில எது வேணாலும் சாதிக்கலாம். அதுக்கு முதல்ல நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம மேல நம்பிக்கை வச்சு, கடவுள் மேல முதல்ல நம்பிக்கை வச்சு, கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வாருன்னு நம்புனா வாழ்க்கை வந்து சிறந்த முறையில அந்த வாழ்க்கை பயணத்தை மிகவும் ஸ்மூத்தா, மேடு பள்ளங்கள் இருந்தாலும் போலாம் அப்படிங்கறது வந்து என்னோட கருத்து.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில ஒரு நிமிடம் மாறுமா என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் அப்படின்னு ஐயாவோடைய பொன் மொழிகளோட நம்ம வந்து நிறைய பெண்மணிகளா இருக்கீங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குது. நீங்க அந்த கல்லூரியில படிக்கும் போது எப்படி வந்து இதுல வந்து படிக்கலாம் சொல்ற வீட்டுல அலோ பண்ணிட்டாங்களா, ஓகே ஆயிடுச்சா, அலோ பண்ணிமா அப்படின்னு சொல்லிட்டாங்களா, இல்ல நிறைய பல தடைகளை தாண்டி வந்தீங்களா அப்படின்றத சொல்லுங்களேன்.
1: அதாவது இப்ப நீங்க ஒரு பொன்மொழி சொல்லீங்க, ஒரு நிமிடம் மாறுமான்ட்டு. நான் அந்த ஒரு நிமிடத்துலதான் எனக்கு வந்து சென்னையில உள்ள எந்த கல்லூரியும் நான் தாசிம் பிவில படிக்கிறேன்னு நான் எடுத்த அந்த ஒரு நிமிட பதில் தான் இன்னைக்கு என்ன இந்த ஆகாஷவாணி ரேடியோல உங்களோட நின்று பேச வைக்கிறதுங்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது. எங்க வீட்டுல வந்து எப்படின்னா, நாங்க மூணு பேருமே ரொம்ப நல்லா படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க தான், அதுல நான் வந்து ரெண்டாவது. ஸோ எங்க வீட்டுல வந்து படிப்புக்கெல்லாம் எதுவுமே தடை சொல்லல. ஆனா எங்க வீட்டுல வந்து தாசிம் பிவில தான் படிக்கணும்னு எங்க வீட்டுல வந்து ரொம்ப ஒரு இதோட சொன்னாங்க. ஏன்னா இதே இதே என்னோட சொந்த ஒரு கீழக்கரை. நான் வந்து ரொம்ப மனசுல சந்தோஷமா, ஏன்னா தாய் தகப்பன் என்ன சொன்னா நம்ம நன்மைக்குதான் சொல்லுவாங்க. இன்னொரு கீழக்கரையில இப்படி பெண்களுக்குன்னு ஒரு கல்லூரி பிரத்யேகமா வந்து பல வருஷங்களா வந்து சிறந்த பெண்மணிங்க. இப்ப நீங்க முன்னாடி நிக்கிறீங்க, நீங்க இந்த காலேஜோட ஒரு அலும்னே. சோ அது இந்த காலேஜுக்கு ஒரு பெருமை. இந்த மாதிரி நாங்களும் வாழ்க்கையில பெருசா வருவோங்கிற நம்பிக்கையில எங்க வீட்டுல வந்து சேர்த்தாங்க. சோ அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரிதான், கனவு காணுங்கிற மாதிரி கனவு நாங்க கண்டிச்சுட்டே இருப்போம். அதுக்கு இந்த கல்லூரி வந்து எங்களை ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து எங்க வீட்டுல ரெகனைஸ் பண்ணி இந்த காலேஜ்ல படிக்க வச்சு எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இப்ப ரெண்டாவது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்ப உங்களுக்கு பெற்றோர்களா இருக்கட்டும், இப்ப உங்களுடைய கல்லூரியில இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறவங்களா இருக்கட்டும், கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சொல்லுவாங்களே, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பாதம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு வார்த்தையை சொல்றதுலயே வந்துட்டு உங்களுடைய காலேஜ், நீங்க படிக்கிற இந்த சிச்சுவேஷன் சுத்தி பாத்தீங்கன்னா மரம் செடி கொடிகளோட ரொம்ப குழுமையா இருக்குது.
1: அதுதான் எங்க என்னோட தகப்பனார் என்ன சொல்லுவாருன்னா, சித்திரம் இருந்தால் அதாவது வந்து சுவர் இருந்தால் சித்திரம் வரையலாம். அந்த மாதிரி நீ எங்க படிக்கிறங்கிறது முக்கியம் இல்ல, நீ எங்க படிச்சாலும் நீ திறமையான பிள்ளையா இருந்தா அங்க நீ எக்ஸல் ஆகலாங்கிறது. இந்த கல்லூரியோட சிறப்பு என்னன்னா, உனக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை வெளியெடுத்து தனித்துவமா நிக்க வைக்கிறது அப்படிங்கறது இந்த கல்லூரிய சிறப்பு அம்சமா நான் வந்து தெரியறேன். இப்ப நீங்க எப்படி உங்களோட பேச்சு திறன்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களோ, அது இந்த கல்லூரியில இருந்து ஏதாச்சும் சில பங்குகள் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எங்களை இந்த கல்லூரி கொண்டு வரும்
0: வாழ்த்துக்கள். அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காக யார் காத்துட்டு இருக்காமா? ரெண்டு மாணவிகள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
2: என் பேர் பாத்திமா அப்பா, நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன்.
3: என் பெயர் ரக்ஷகாஸ்தி, நானும் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன சொல்ல போறீங்க? நிறைய பேப்பர்லாம் கையில வச்சிருக்கீங்க, ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கீங்க, பார்த்தாலே நிறைய தூரம் பேச போறீங்க அப்படின்னு தோணுது. என்ன சொல்ல போறீங்க சொல்லிருங்களேன்.
4: இந்த சமூகத்துல பெண்களோட

0: மாவட்ட படிப்பு எவ்வளவு முக்கியமா இருக்கு, முக்கியமா அப்படின்றத பத்தி தான் நாங்க பேச போறோம். ஹலோ ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நம்மளோட ஃபேவரட் எஃப்எம்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
1: ஃபேவரட் எஃப்எம் தான், நம்ம இப்ப பேசுறதை கேட்பாங்களான்னு தெரியலையே.
0: அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம டாபிக் ரொம்ப முக்கியமானது.
1: அப்படியா, என்ன டாபிக்? காதல் தோல்வியா, கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கையா?
0: அட போங்கப்பா, இன்னைக்கு பேச போகிறது பெண்களின் கல்வி.
1: ஓஹோ, நல்ல டாபிக். ஆனா ஒரு டவுட், பெண்களுக்கு ஏன் படிக்கணும்?
0: ஏன் நீங்க மட்டும் படிச்சா போதுமா? பெண்களும் படிக்கணும், முன்னேறணும்ல.
1: அது சரிதான், இப்ப காலம் ரொம்ப மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் பெண்கள் வீட்டை பாத்துக்கணும்னு சொன்ன காலம் மாறி போச்சு. இப்ப பெண்கள் வீட்டையும் பாத்துக்கிட்டு பிசினஸையும் பாத்துக்கிட்டு சில நேரம் வீட்டுல உள்ள ஆண்களையும் சேர்த்து பாத்துட்டு.
0: அது உண்மைதான். இப்போ பெண்கள் எந்த தொழிலதான் இல்ல?
1: டாக்டரா இருக்காங்க, இன்ஜினியரிங்கா இருக்காங்க, டீச்சரா இருக்காங்க, போலீஸா இருக்காங்க, பைலட்டா இருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க, ஏன் நாட்டையே ஆள்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க.
0: சரிதான், இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன?
1: வேற என்ன, படிப்பு தான்.
0: கரெக்ட். ஒரு பெண் படிச்சா முதல்ல அவளுக்கு தன்னம்பிக்கை வரும்.
1: ஆமா, யாராவது உன்னால முடியாதுன்னு சொன்னா வெயிட் அண்ட் வாட்ச்னு சொல்லி சாதிச்சு காட்ட முடியும்.
0: அது மட்டும் இல்ல, படிப்பு இருந்தா தன்னுடைய உரிமைகள் என்ன, வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கணும், எதை ஏற்றுக்கணும், எதை மறுக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியும்.
1: சரியா சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பெண் படிச்சா அவ எதிர்காலத்துல தன்னுடைய குழந்தைகளையும் நல்லா படிக்க வைப்பா.
0: அதாவது ஒரு பெண்ணுக்கு எஜுகேஷன் கொடுத்தா
1: ஒரு ஃபேமிலிக்கே எஜுகேஷன் கொடுத்த மாதிரி.
0: வாவ், இன்னைக்கு நீங்க நல்லா பேசுறீங்க. காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: வேற என்ன, எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தான் சாப்பிட்டுட்டு வந்தேன்.
0: ஆஹா, சரி சரி. ஆனா உண்மையாவே சொல்லணும்னா இன்றைய சமூகத்துல பெண் தன்னுடைய கால்ல தானே நிற்க கல்வி ரொம்ப முக்கியம்.
1: கரெக்ட். பெண் எதுக்கு இவ்வளவு படிப்புன்னு கேக்குற காலம் மாறி போச்சு.
0: இப்ப கேட்க வேண்டிய கேள்வி, அவளுடைய கனவுக்கு நாம எப்படி சப்போர்ட் பண்ணலான்னு தான்.
1: சூப்பர். ஏன் குழந்தைகளை, பெண் குழந்தைகளுக்கு புத்தகம் கொடுத்தா அவ ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை மட்டும் வாசிக்க மாட்டா,
0: அவளோட வாழ்க்கையவே அவளே எழுத ஆரம்பிச்சிடுவா.
1: அதனால நண்பர்களே, பெண் குழந்தைகளுக்கு படிக்க வைப்போம், அவர்களுடைய கனவுகளுக்கு மதிப்பு கொடுப்போம். பெண் என்ற ஒரே காரணத்திற்காக எந்த வாய்ப்பையும் மறுக்காமல் அவர்களுக்கு முன்னேற ஒரு வாய்ப்பு கொடுப்போம்.
0: இன்றைய நம்முடைய கியூட்டான மெசேஜ் ஒன்று,
1: ஒரு பெண் படித்தால் ஒரு குடும்பம் மட்டும் இல்லை, ஒரு தலைமுறையே படிக்க மாதிரி.
0: அட, இதுக்கு கிளாப் கொடுக்கலாமே.
1: கிளாப் மட்டும் போதாது, வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைகளையும் படிக்க வைக்கணும்.
2: படிப்பை நேசிப்போம், பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுப்போம், சமூகத்தை முன்னேற்றுவோம்.
3: அருமையா சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள். பெண்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத ரொம்பவே அழகா அருமையா சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்தது நமக்கு ஒரு மாணவி காத்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேச போறோம். வணக்கம்.
4: வணக்கம். என் பேரு ஆனந்தராஜ கல்யாணி, நான் இரண்டாம் ஆண்டு ஆங்கிலம் பயின்று வருகிறேன்.
3: இன்னைக்கு நிகழ்ச்சியில அசுத்த சந்திப்புல நீங்க என்ன சொல்ல போறீங்க?
4: இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமே அப்துல் கலாம் ஐயாவை பத்தி தான். நான் வந்துட்டு ஒரு கவிதை எழுதுறவ, அப்படி இருக்கிறப்ப அவருக்காக ஒரு கவிதை எழுதலன்னா எப்படி? அதனால நானே அவருக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன்.
3: கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தன்னோட கவிதையை அது அப்துல் கலாம் கையாக எழுதிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க, சொல்லுங்களேன், கேட்டுருவோம்.
4: அக்னி சிறகுகளின் நாயகன், ராமேஸ்வர கடற்கரையில் பிறந்த முத்து, இந்திய வானில் சிறகடித்து சிறந்த சொத்து, ஏழ்மையின் பாதையில் பயணத்தை தொடங்கினாய், ஏவுகணை நாயகனாய் உலகையே வென்றாய், கையில் செய்தித்தாள், நெஞ்சில் கனவு, கண்களில் இந்தியாவின் எதிர்கால நினைவு, தடைகள் வந்தாலும் தளர்ந்து விடவில்லை, தோல்விகள் வந்தாலும் பின்வாங்கவில்லை, கனவு காணுங்கள் என்றாய் இளைஞர்களிடம், கனவுகளை நனவாக்குங்கள் என்றாய் நம்பிக்கையுடன், தூங்கும் போது வருவதல்ல கனவு என்றாய், தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று உரைத்தாய், அறிவியலின் பாதையில் சாதனை படைத்தாய், அக்னி சிறகுகளால் இளைய மனங்களை தொட்டாய், ஏவுகணை திட்டத்தில் புகழ் பெற்றாலும் எளிமையான மனிதனாய் வாழ்ந்து காட்டினாய், ஜனாதிபதி மாளிகையில் அமர்ந்திருந்தாய், மக்களின் மனங்களில் நிரந்தரமாய் வாழ்ந்திருந்தாய், அதிகாரத்தின் உச்சியில் இருந்த போதும் அகந்தையை அறியாத மனிதனாய் இருந்தாய், குழந்தைகளின் கண்களில் கனவை கண்டாய், அவர்களின் கேள்விகளில் எதிர்காலத்தை கண்டாய், புத்தகங்களை நேசிக்க கற்றுக் கொடுத்தாய், புதிய இந்தியாவை உருவாக்க தூண்டினாய், மாணவர்களோடு பேசிக் கொண்டிருந்த வேளையில் மண்ணுலகை விட்டு பறந்தாய் விண்ணுலகிற்கு, உடல் மறைந்தாலும் உன் கனவுகள் மறையாது, உன் பெயர் இருக்கும் வரை உன் புகழ் குறையாது, நீ விதைத்த கனவுகள் விருட்சமாகட்டும், நீ கண்ட இந்தியா உலகின் சிகரமாகட்டும், ஒவ்வொரு இளைஞனின் முயற்சியிலும் நீ வாழ்கிறாய், ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் நீ நிற்கிறாய். உன் வழியில் நடப்ப

0: எங்கள் உறுதிமொழி. கலாம் ஐயா நீ என்றும் எங்கள் நாயகனே. நன்றி.
1: வாழ்த்துக்கள்மா, அருமையா சொன்னீங்க. அடுத்ததா ஒரு மாணவி காத்துட்டு இருக்காங்க. தாசிம் பிபி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியில இருந்து பேசிட்டு இருக்கோம் அசத்தர் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
2: என் பேர் அபிநயா, செகண்ட் இயர் பி இங்கிலீஷ் படிக்கிறேன் இன் தாசிம் அப்துல் காதர் காலேஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். என்ன முக்கியமான விஷயம் கேக்குறீங்களா? ஏன் நிழலை பத்தி தான். என்னடா நிழலை பத்தி இவ என்ன பேச போறான்னு யோசிக்கிறீங்களா? இருங்கப்பா, இனிமேதான் விஷயமே இருக்கு. ஓடினாலும் அதுவும் ஓடும், நம்ம நின்னா அதுவும் நிக்கும். ஆனா ஒரு நாள் என் நிழல் என் கிட்ட பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? நான் காலையில எழுந்திருக்க அலாரம் வைக்கிறேன், ஆனா அலாரம் அடிக்குது. நான் அதை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குறேன். அது எப்பயும் நடக்கிற விஷயம் தானே. அப்போ என் நிழல் என்னை பார்த்து, டேய் நீ எதுக்கு அலாரம் வைக்கிற, எந்திரிக்கிட்டானே, இல்ல அலாரத்தை தூங்க விடாம பண்றதுக்கா அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு நான் சொன்னேன், டேய் அது என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுக்கு என் நிழல், ஆமா உன்னோட வாழ்க்கை தான், எனக்கு பார்த்து பார்த்து எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லுது. என்ன கொடுமை சார் இது, நம்ம நாமே திட்டிக்கிட்டா பரவாயில்ல, நம்ம நிழலே நம்மளை கலாய்ச்சா எப்படி இருக்கும்? ஆனா நண்பர்களே, இதுலதான் நீங்க ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நம்ம எல்லாருமே மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிப்போம், ஆனா நம்மளை பத்தி நாமே நினைச்சிருக்கோமா, யோசிச்சிருக்கோமா? மத்தவங்க முன்னாடி நம்ம ஹீரோவா இருக்கலாம், ஆனா தனியா இருக்கும் போது நம்ம தப்புகளை நாமே உணர்றோமா? நம்ம நண்பன் தப்பு செஞ்சா, மச்சி நீ பண்ற தப்புன்னு உடனே சொல்லிருவோம். ஆனா அதே தப்ப நம்ம செஞ்சா அது வேற மச்சி சூழல் அப்படின்னு ஒரே விளக்கமே கொடுப்போம். இதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் சொல்றேன், நம்ம நாமே கொஞ்சம் சொல்லி கேட்டு கத்துக்கிறணும், தப்புகளை ஒத்துக்கணும், மதிக்க வேண்டிய விஷயங்களை மதிக்க கத்துக்கணும், மாத்த வேண்டிய விஷயங்களையும் மாத்த கத்துக்கணும். ஏன்னா நம்மள எல்லாரும் பாராட்டணும்னு நினைக்கிறத விட நம்ம நம்ம பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். கடைசியில என்னால் என்னை கேட்டு ஒரு கேள்வி கேட்டுச்சு, டே நீ எப்படா மாற போறேன்னு. நான் சொன்னேன், நாளையில இருந்து மாறிடுவோன்னு. உடனே என்னால் இந்த டைலாக நீ எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்க தெரியுமான்னு கேட்டுச்சு. அவ்வளவுதான் நண்பர்களே, என் நிழல் என்ன நம்ப தயாரா இல்ல. சரி நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில நம்மளை எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனா நம்ம நம்மே திருத்திக்க உதவுற குரலை மட்டும் அலட்சியப்படுத்திடக்கூடாது. தேங்க்யூ சோ மச்.
1: சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப அருமையா வந்துட்டு மாணவிகள் வந்து பேசுறதை கேட்கும் போது நமக்கு ஒரு உற்சாகமா இருந்துட்டு இருக்குது. இமயத்தினுடைய உச்சியை எட்டி தொடுவதாயினும் சரி, அல்லது உன் வாழ்க்கை பணியில உச்சத்தை அடைவதாயினும் சரி, மேலே ஏறி செல்ல ஒருவருக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகிறது அப்படின்னு கலாம் ஐயா அவங்களுடைய வந்துட்டு வரிகளோட பொன்மொழிகளோட இப்ப அடுத்து நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அசத்தல் சந்திப்பு தாசம் பிபி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியில இருந்து நம்மகிட்ட பேசுறதுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவி, வணக்கம்.
3: வணக்கம். என் பேர் ஹமிதா பிவி. நான் மூன்றாம் ஆடு இளங்கலை தகவல் தொழில்நுட்பத்துறை படித்து வருகிறேன். இன்று நான் உங்க முன்னாடி என்ன பத்தி பேச பண்ணா, அப்துல் கையாம் ஐயாவோட சாதனையை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கனவு எனும் சாதாரண ஒரு வார்த்தையை இளைஞர்களின் நெஞ்சில் நங்குறும் போல பாய்ச்சியவர். ஒருவனை உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமெனில் அவன் பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏழை குடும்பத்தில் மகனாக பிறந்து கடும் பயிற்சியும் விடா முயற்சியும் களையாத கனவும் இருந்தால் வானில் பறக்க முடியும் என்று இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டியவர். தன்னை முழுமையாக அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் கனவிற்காகவும் தன் நாட்டிற்காகவும் வாழ்ந்து இன்று வரை மாணவர்களின் நெஞ்சில் கனவு நாயகனாகவும் கதாநாயகனாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம் சரித்திர நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் மாணவர்களிடம் கனவு காணுங்கள், அதுவே உங்கள் வாழ்வை ஒரு நாள் மாற்றும் என்று கூறியவர். மேலும் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று கூறினார். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் என்று மாணவர்களிடம் கூறியுள்ளார். இன்று தீர்க்கதரிசி அப்துல் கலாம் அவர்களின் சாதனையை பற்றி தெரிந்து கொள்வோம். 1963 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் சேர்ந்த நம் தீர்க்கதரிசி கலாம் அவர்கள் SLV-3 திட்ட இயக்குநராக பணியாற்றினார். அதன் மூலம் ரோஹிணி என்ற செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி அதை பூமியை வெற்றிகரமாக சுற்றி வர செய்தார். திரிசூல், பிருத்வி, ஆகாஷ், நாக் மற்றும் அக்னி என்ற ஏவுகணைகளையும் விண்ணில் செலுத்தினார். இதனை பாராட்டும் வகையில் இந்திய அரசின் 1981 இந்தியாவின் பெரிய விருதான பத்மபூஷண விருதானது வழங்கப்பட்டது. இவ்வாறு இந்தியாவை தனது பணிகளை பெருமையடைய செய்தார். அதைத் தொடர்ந்து 1963 முதல் 1983

0: ஆண்டு வரை இஸ்ரோவில் சிறப்பாக பணியாற்றினார். இந்த சாதனைகளால் அவரை கௌரவப்படுத்த 1997 பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. பின்பு 2002 இடம்பெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரானார். நம் அயராத உழைப்பால் நம் நாட்டுக்கு வேண்டிய அறிவியல் பொருட்களை நாமே தயாரிக்க வேண்டும் என்ற கொள்கையில் உழைத்து வெற்றி பெற்றவர். கால் ஊனமுற்றோர் இளம்பிள்ளை வாதத்தினால் துன்பப்படுவர்களுக்கு லேசான கார்பன் பொருட்களை பயன்படுத்தி செயற்கை கால்களை உருவாக்கினார். மேலும் இவர் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கற்பிப்பதை விரும்பினார். இதனால் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் மைசூர் பல்கலைக்கழகம் போன்றவற்றில் வருகை பேராசிரியராகவும் பணியாற்றினார். இவர் இந்தியாவில் உள்ள எல்லா இடங்களுக்கும் சென்று இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்று கனவை மக்கள் மத்தியில் பதிய வைத்தவர். இறுதியாக, கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும், கண்களை திறந்துப்பார், அதை நீ வென்று விடுவார் என்று கூறி கடினமான சூழ்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நம் சாதனை நாயகன் அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டியுள்ளார். இத்துடன் என்னுடைய உரையை முறைத்துக் கொள்கிறேன்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டு உண்மையா அப்துல் கலாம் ஐயா பத்தி சொல்லணுமோ அவ்வளவு தூரம் அருமையா சொல்லியிருக்கீங்க. கேக்குறதுக்கும் ரொம்ப பெருமையாவும் இருக்குது. இப்ப அடுத்தது இப்ப நம்ம வந்து யார் கூட பேச போறோம் அப்படின்னா, இந்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கோமா, இப்ப இந்த கல்லூரியினுடைய தலைவி உண்மையா அம்மா காத்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த கல்லூரி பத்தி அவங்கள பத்தியும் அறிமுகம் செஞ்சுட்டாங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: கல்லூரியில நாங்க பாக்கும்போது ரொம்ப உற்சாகமா இருக்குது, மாணவிகள் ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்காங்க. உங்களை பற்றியும் உங்களுடைய கல்லூரியை பற்றியும் ஒரு அறிமுகம் சொல்லுங்களேன்.
2: நான் காசி மீதி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியில பவுண்டர் டீச்சர் அண்ட் பவுண்டர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் 39 இருக்கேன். இங்க வந்து இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள்லாம் நிறைய வச்சிருக்கோம். எல்லா துறைகளிலையும் இருக்கு, ஆர்ட்ஸ், சயின்ஸ், லைஃப் சயின்சஸ், பேசிக் சயின்சஸ், சைக்கலாஜிக்கல் சயின்சஸ், கம்ப்யூட்டேஷனல் சயின்சஸ், எல்லா துறைகள்லையும் இன்னைக்கு லேட்டஸ்டா சைபர் செக்யூரிட்டியிலேருந்து ஃபின்டெக்ல இருந்து என்னென்னலாம் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இருக்கோ நம்ம காலேஜில் ஒரு மிகப்பெரிய முத்திரையாக அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒரே தன்னாட்சி பெற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியாக மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய ரெகக்னிஷன் கிடைச்ச டிபிடி ஸ்டார் காலேஜ் ஸ்கீம்ல இன்னைக்கு வெற்றிகரமாக 3வது எட்டி பிடித்துள்ளோம். இந்த டிபிடி ஸ்டார் காலேஜ் ப்ரோக்ராம் வழியாக இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் எஜுகேஷனை கொண்டு போறோம். எப்படின்னா, ஏபிஜே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து எவ்வளோ ட்ரீம் பண்ணாங்களோ அந்த ட்ரீமை நாங்கள் வந்து இந்த கீழக்கரை தாலுகாவில் இருக்கிற தாசிமீவி அப்துல் காதர் கல்லூரி மகளிர் கல்லூரி வந்து இதை வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஆக்டிவிட்டியாக இங்கே இருக்கிற பெண்களுக்கு நாங்கள் எம்பவர் பண்ணி அவங்கள வந்து ஒரு சிறந்த கல்வி கற்ற ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட இனோவேட்டிவ் ஐடியாஸோட ஐடியேஷன்ஸ் கொடுக்கறக்கூடிய மாணவிகளாகவும் திறமையாக பேசக்கூடிய ஆசிரியர்களாகவும் பட்டதாரிகளாகவும் நம் கல்லூரி மாணவிகள் கடந்த 35 நான் எடுத்துக்கொண்டேன். ஏன்னா இந்த 39வது எட்டி பிடித்துள்ளோம். அடுத்த ஆண்டு நாங்கள் 40வது எட்டி பிடிக்க இருக்கின்றோம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இந்த கல்லூரி வந்து 40 முன்னாடி எங்களுடைய நிறுவனர் அல்ஹாஜ் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் சாஹிப், இந்த ஊர் கீழக்கரை ஊரை சார்ந்தவர், இந்த மண்ணின் மைந்தர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் படித்த அதே பள்ளிக்கூடத்தில் தான் இவர்களும் படித்தார்கள். இவர்களுடைய கனவுகள் எல்லாம் இன்று நனவாகி பெண்கள் வந்து மிகச்சிறந்த முறையில் முன்னேற வேண்டும் என்று இந்த உயர்கல்வி நிறுவனத்தை அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே சரி இந்த தென்பகுதியிலேயே ஒரு சிறுபான்மையின மக்களுக்காக இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டாலும் இந்த கல்லூரியிலே எல்லோரும் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கல்லூரி நிர்வாகமும் தாளாளரும் செயலாளர்களும் இதை நடத்தக்கூடிய எங்களுடைய ட்ரஸ்டீஸும் சரி எல்லாருமே இங்க பெண்கள் வந்து முன்னேற வேண்டும், இந்த பகுதி மக்கள் வந்து மிகச்சிறந்த கல்வி

சிறந்த பெண்களாக வீறு நடை போட வேண்டும், வெற்றியாளர்களாக வர வேண்டும், சயின்டிஸ்டாக உருவாக வேண்டும், கல்வியாளர்களாக உருவாக வேண்டும், ஒரு தொழில் முனைபவர்களாக வர வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவை வைத்துக்கொண்டு இந்த கல்லூரியை நாங்கள் எங்கள் நிர்வாகத்தின் சார்பிலும் எங்களுடைய ஆசிரியர்களின் சார்பிலும் இங்கு உள்ள குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கு சிறந்த முறையில் கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. எங்க மாணவிகள் சொன்ன சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு இவ்வளவு திறமைகள் உள்ள இருக்காங்கிறது நீங்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நம்ம வந்து இன்னும் செய்ய வேண்டிய பல காரியங்கள் நம் பெண்கள் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கமும் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பெண்கள் 40 வயது வரை வந்து படிக்கலாங்கிற ஒரு ஓபனிங்க கொடுத்ததுனால இன்னைக்கு என்னுடைய இங்கே படித்த இளங்கலை மாணவிகள் குழந்தைகள் எல்லாம் பெற்றுவிட்டு பள்ளிக்கு அனுப்பிவிட்டு இவர்கள் வந்து படித்து கொண்டிருக்கிற கால சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு காலத்துல பிள்ளைய ஏன் நம்ம காலேஜுக்கெல்லாம் அனுப்பணுங்கிற தாய்மார்கள்லாம் நீங்க பிள்ளையெல்லாம் படிக்கணுமான்னு வந்து சொல்லும் போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம பெண்களும் ஊக்குவிக்கப்பட்டு மிகவும் சிறப்பான முறையிலே அவர்கள் கல்லூரி வளாகத்திற்கு வந்து மகிழ்ச்சியாக பாடங்களை கற்பதோடும் வாழ்க்கை கல்விக்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸையும் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்கு உள்ள உத்திகளையும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா எங்கள் கல்லூரியில் படித்த பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள் எல்லாருமே கொடுக்கிற ஃபீட்பேக் என்னன்னா, எங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் தான் எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் தொழில் துறைகளில் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் என்பதை சொல்லும் போது எங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர்கள் மூலமாக இந்த மாணவிகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அதனால இன்னைக்கு இருக்கிற உலகளாவிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் நம் மாணவிகளும் நிகராக அவர்களுக்கு நிகரே அவர்கள்தான் என்று இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக மிகவும் சிறப்பான முறையில் சொந்த தொழிலில் அவர்கள் ஈடுபட்டு அவர்களுடைய எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியாக இருப்பதை பார்க்கும்போது பல பல பல பட்டதாரிகளின் வாழ்க்கைகளையும் பார்க்கும்போது அவங்க சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல பல்வேறு நாடுகளையும் அவர்கள் சென்று வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பார்க்கும்போது கலாமுடைய கனவு நனவாகி கொண்டிருக்கின்றது. இன்னும் நாம் பல விஷயங்களை எடுத்து செல்ல வேண்டும். தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி வளாகத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஊக்குவிக்கப்பட்டு சிறந்த திறன் மேம்பாடுகளை கற்றுக்கொண்டு எங்களுடைய தாசிம் பிவி இனோவேஷன் இன்குபேஷன் கவுன்சில்ல ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ங்கிறது இன்னைக்கு நாங்க வந்து எங்க கிட்ட ஸ்டார்ட் அப்ஸ் இனோவேஷன்ஸ் பண்ணி அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டை வாங்கி அவர்கள் வந்து மிகவும் சிறப்பான முறையிலே அவருடைய கம்பெனியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 14-15 இளங்கலை பட்டதாரிகளும் சரி முதுகலை பட்டதாரிகளும் ஸ்டார்ட் அப்ஸா இருந்துகிட்டு இன்னைக்கு அவங்களுடைய ஓன் பிஸ்னஸ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கும் போது நிச்சயமாக இன்னும் ஒரு அடுத்த ஒரு 5 ஆண்டுகளில் நம் கல்லூரியில் ஒரு வருடத்திற்கு எங்களுடைய முயற்சியில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஸ்டார்ட் அப் பெண்கள் உருவாக்கப்பட வேண்டும். திறன் மேம்பாடுகளோடு அவர்கள் வந்து இந்த உலகத்திற்கும் சரி இந்த சமுதாயத்திற்கும் சரி அவர்களுடைய படைப்புகளை எல்லாம் மற்றவர்களுக்கு தந்து மற்றவருடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய மக்களாக, பெண்களாக, மிகச்சிறந்த குடும்ப தலைவிகளாக இவர்கள் வர வேண்டும். சிறந்த சமுதாயத்தை இவர்கள்தான் படைக்க இருக்கின்றார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அவர்கள் கற்ற சிறந்த கல்வியினால்தான் அவர்கள் சாதிக்க முடியும் என்பதை நம் மாணவிகள் நிரூபித்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு வந்து நாம வந்து

பணம் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் எங்கள் கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்களுக்கு ஒவ்வொரு வருடமும் எங்கள் நிர்வாகமும் சரி, இங்கே எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நன்கொடையாளர்களும் சரி, அந்த குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய நன்கொடைகளை கொடுத்து ஸ்காலர்ஷிப்ஸ் என்ற பிரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் என்ற ஸ்கீம், தாசி பிவி அப்துல் காதர் எஜுகேஷனல் என்டோமெண்ட் ஸ்காலர்ஷிப்னு வச்சிருக்கோம். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 150 மாணவிகள் பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் தரக்கூடிய இந்த கல்வி உதவி தொகையை தவிர இங்கு நாங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய பிரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ்னாலையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அவருடைய சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ்ங்கிறது எல்லாம் என்னுடைய லிங்க்டின் பேஜில் போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் அவங்க யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாணவியோடைய வாழ்க்கை வந்து எப்படி மாற்றப்படுகிறது, அவர்கள் எவ்வாறு வெற்றியாளர்களாக வெளிவருகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஏன்னா எங்கள் காலேஜ் வெப்சைட்டை பாருங்கள், எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ், சோஷியல் மீடியா பேஜஸை பாருங்க, எங்களுடைய மாணவிகளுடைய சாதனைகள் அன்றாடம் அதில் தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு கல்லூரி இந்த பிற்படுத்தப்பட்ட, ஒரு காலத்தில் பிற்படுத்தப்பட்ட பகுதி, ஆனால் இந்த கீழக்கரை நகரம் மிக பழமையான நகரம், இங்கு தொன்மையான நகரம். இந்த கீழக்கரையிலே பல பல அறிஞர்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். சீதக்காதி மரைக்காயரிலிருந்து சதகத்துல்லா அப்பா வரை நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய அந்த மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இங்கு மிகப்பெரிய தொண்டு செய்து வந்துள்ளார்கள் என்பதெல்லாம் பார்க்கும்போது சரித்திரங்களில் இது எழுதப்பட்டிருக்கின்றது. இதை பற்றியெல்லாம் நாம் ஆராய முடியும். சரித்திரங்கள் தான் நாளைய சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அப்படிப்பட்ட சரித்திரங்களை இங்குள்ள பெண்களும் படைப்பாளிகளாக வந்து மிகவும் சிறந்த முறையிலே இந்த ஊருக்கும் சரி, இந்த சமுதாயத்திற்கும் சரி, இந்த மாவட்டத்திற்கும் சரி, அவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை தந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை நான் மிகவும் உறுதியாக நம்புகிறேன். இங்கு உள்ள ஆராய்ச்சி படிப்புகளில் குறிப்பாக எங்களுடைய வணிகவியல் துறையிலும் ஆராய்ச்சிகள் செய்வதற்கு மாணவிகளின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸிலும் ஆராய்ச்சி படிப்புகளுக்கு ஏற்கனவே இங்கு ஒரு 10-12 மாணவிகள் டாக்டரேட் வாங்கி சென்றுள்ளார்கள். கணினி கம்ப்யூட்டர் சயின்ஸிலும் 4 பேர் ஆராய்ச்சி டாக்டரேட் வாங்கி வெளியில் சென்றுள்ளார்கள். இந்த வருடம் நாங்கள் வேதியியலிலும் ஆராய்ச்சி படிப்புகளை பிஹெச்டி கொண்டு வந்திருக்கிறோம். அதனால இது பிஹெச்டி வர நம்ம கேம்பஸ்குள்ள அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்க்கு வந்தாங்கன்னா அதே ஸ்பெஷலைசேஷன்ல ஒரு போஸ்ட் கிராஜுவேட்ஸை முடிச்சுட்டு டாக்டரேட் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்கள் மாணவிகளுக்கு தரப்படுகின்றன. அதற்கு மேலும் இங்க வந்து நிறைய டிப்ளமா சர்டிபிகேட், ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்கிறோம். அதே மாதிரி ஐஐடி பாம்பேயோடு சேர்ந்து நாங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு திறந்த மூல புவிசார் இடம் சார்ந்த அறிவு மையத்தை, இது அங்கீகரிக்கப்பட்ட அறிவு மையமாக இருக்கின்றது. சிறந்த ஆராய்ச்சி அறிஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையும் தருகின்றோம். தொழில்துறை மற்றும் பல்கலைக்கழகங்களுடன் ஆராய்ச்சியில் இணைந்து கொலாபரேட்டிவ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கல்லூரி மற்றும் யூனிஸ் அகாடமி இணைந்து நம்ம இஸ்லாமிய மாணவிகளுக்கு முபலிகா பட்ட படிப்பும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. விடுதி மாணவிகளுக்கு குறிப்பாக முழு நேர முவல்லமா மற்றும் முபலிகா படிப்புகளும் தரப்படுகின்றன. அதிநவீன வசதிகள் கூடிய விடுதி, இணைய வசதி, ஊட்டச்சத்துடன் கூடிய உணவு, உடற்பயிற்சி கூடங்கள், உட்புறம் மற்றும் வெளிப்புற விளையாட்டு வசதிகள் எல்லாம் திறமையாக அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து தர வசதிகளுடன் கூடிய நூலகமும் இணைய நூலகமும் நம் கல்லூரியின் வளாகத்தில் இருக்கின்றது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து வழித்தடங்குகளின் வழியே கல்லூரி பேருந்து வசதி செய்யப்பட்டு தந்துள்ளது. வளரும் பட்டதாரிகளை தொழில் தொடங்குவவர்களாகவும் தொழில் முனைபவர்களாகவும் எங்களுடைய தாசிம் பிவி இனோவேஷன் இன்குபேஷன் கவுன்சில் மூலம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு மேலும் முத்தாய்ப்பாக ஒசாக்கா என்ற நகரிலிருந்து, ஜப்பான்ல இருந்து எங்களுக்கு வந்து

0: யாஸ்மின்ங்கிற மேடம் வந்து இங்க தங்கி இருக்காங்க. அவங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து விருப்பப்பட்ட மாணவிகள் அந்த அவர்களுடைய ஓய்வு நேரங்களில் இந்த பாடப்படிப்புகள் ஜப்பான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல எப்படி அவங்க பேசலாம், அவங்களுக்கு கம்யூனிகேட்டிவ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ சொல்லி தர்றாங்க, எழுத படிக்க சொல்லி கொடுக்குறாங்க, எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி அவங்க போய் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அகாடமியில போய் அவங்க குவாலிஃபைடா ஆக்குறாங்க அவங்கள. இந்த மாதிரி ஒரு ஜப்பான்ல இருந்து வந்து எங்களோட கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஆசிரியை எங்களோடு தங்கியுள்ளார்கள் என்பதையும் நான் மகிழ்ச்சியாக சொல்லிக் கொள்கின்றேன். இங்கு படிக்கக்கூடிய மாணவிகள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸ நாங்க ஓபன் பண்ணியிருக்கோம். இது இதுக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேஷன் இருந்து 75% நேஷனல் பார்ட்டிசிபேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபீ கன்செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நம் மாணவிகள் பெண் குழந்தைகள் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வாழ்க்கைக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவருடைய சமுதாயத்திற்கும் அவர்கள் மிக மிக முத்தாய்ப்பான ஒரு பட்டதாரிகளாகவும் நம்மளுடைய சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த படைப்பாளிகளாகவும் அவர்கள் வருவதற்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். தாசிம் பி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி ஒரு முத்தாய்ப்பான கல்லூரியாக 40 ஆண்டுகளை கடக்கப் போகிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய இந்த பிறந்த நாளை ஒட்டி எங்கள் மாணவிகளின் சிந்தனைகளையும் எங்கள் சிந்தனைகளையும் எங்களுடைய கல்லூரியின் வசதிகளையும் கல்லூரியில் செய்த பல வெற்றி சாதனைகளையும் பகிர்ந்து கொண்ட எங்களுக்கு வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையம் மதுரை அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம்.
1: நன்றி மேம், நன்றி மேம். ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்துச்சு உங்க கூட பேசுறதுல. ஒரு பெண்மணியான பெருமையை நான் உணர்ந்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்து நம்ம கூட பேசுறதுக்காக மாணவி காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சமிதித் சப்ரியா.
3: ஆயிஷத்துல் ஜெஸ்ரா.
1: ஓகே, என்ன இது படிச்சுட்டு இருக்கீங்க?
3: அனைவரும்
1: கேட்டுக்கோங்க.
4: பொதுவாக நேரம் பொன் போன்றது, நாம் தான் நேரத்தை தேடி போக வேண்டும். அதே போல் எங்களுக்கு தேடி வந்த வாய்ப்பு தான் மெடிக்கல் கோடிங். அதுல நாங்க லேர்ன் பண்ணோம், நிறைய கத்துக்கிட்டோம், சமாக்கிறது எங்களுக்கு கற்றுக்கொடுத்தா.
3: இதில் நாங்கள் என்ன பயனளித்தோம் என்னவென்றால், நோய்க்கான தீர்வு, நோயை கண்டறிதல், மருத்துவம், இதன் அனைத்தும் நாங்கள் கற்பித்தோம். இது யாருக்கு பயனளிக்கும் அப்படின்னா, பொருளாதாரத்தில் வசதியாக உள்ளவர்களுக்கு இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ இந்தியாவை காட்டிலும் வெளிநாட்டார் இதனால் பயனளிக்கிறார்கள், அதிகம் உள்ளார்கள். இந்த மெடிக்கல் கோடிங் மூலமாக இந்தியா நாட்டில்
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்துட்டு திடீர்னு தொண்டை அடைச்சிருச்சு, பரவாயில்ல, சிறுமிட்டு கூட சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லமா.
3: இதற்கு ஏழை எளிய மக்கள் பயனடைவார்கள் இந்தியாவில். இதற்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழங்குகின்றார்கள். ஷம்மா அகாடமியில் வந்து எங்களுக்கு மிகவும் அழகாக சொல்லி தந்தாங்க. இதற்கு நாங்கள் முதலில் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம், ஆனா அவங்க ரொம்ப எங்களுக்கு மிக அழகா ஈஸியா வந்து சொல்லி தந்தாங்க. அவங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இதற்கு வாய்ப்பளித்த எங்கள் பிரின்சிபல் மசமையா மேம் அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்ப வந்துட்டு அடுத்தது நம்ம கூட பேசுறதுக்காக யாரு காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்டுடலாம்.
5: நம்ம அசத்த சந்திப்பு நிகழ்ச்சியில கேட்டு ரசிட்டு இருக்கோம். தாசின் டிபி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியில இருந்து இப்ப அடுத்ததா ஒரு மாணவி காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கப்பா.
6: என் பேர் திலகா, நான் முதலாம் ஆண்டு நுண்ணுயிரியல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் கனவுகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து என்ன பேச போறேன்னா, சின்ன சின்ன ஆசைகளை பத்தி பேச போறேன். எல்லாரும் பெரிய பெரிய கனவுகளை துரத்துறது மூலியமா சின்ன சின்ன ஆசைகளை இழக்கிறாங்களோ, சின்ன சின்ன நிமிடங்களை வந்து இழக்கிறாங்களோ அப்படிங்கறதா நான் சொல்ல போறேன். நேரம் வந்து ஒரு பொன்னானது இல்லையா, அது திரும்பி வரப்போறது கிடையாது. பெரிய பெரிய கனவுகளை துரத்துற அந்த ஆசையில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம், சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அம்மாவே இருக்காங்க, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அம்மா வந்து யாரு, நம்ம 20 வருஷம் பாத்துக்கிட்டவங்க, 19 வருஷம் பாத்துக்கிட்டவங்க, ஆனா

0: இருக்கிற எக்ஸாம்காண்டி அந்த டென்ஷன்ல நம்ம அம்மாவே நம்ம திட்டிடுவோம். அப்ப வந்து நமக்கு மறந்து போயிடும், நம்மளுடைய பெரிய கனவு தெரியும், ஆனா அந்த நேரத்துல அவங்களுடைய மனசு புண்படுறது நமக்கு தெரிய போறது இல்ல. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்து மனசார உணர கத்துக்கரணும். இப்பவே எஃப்எம்ல பேசும்போது எல்லாரும் என்ன பண்றீங்க, எல்லாருமே பெரிய கனவுகளோட ஆசை இல்ல, பெரிய பெரிய விஷயங்களை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களே தவிர்த்து உங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்ல விரும்புறது இல்ல. அந்த சின்ன விஷயங்கள்ல இருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அப்பவே உணர்ந்து அப்பவே பேசுறது, அதுதான் முழுசா அனுபவிங்க அப்படின்னு சொல்றேன். நன்றி.
1: ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. பெரிய கனவு காணுங்க, இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு ரொம்பவே அருமையா சொல்லிட்டாங்க. அடுத்ததா
2: அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிற சொல்லுங்க, அப்படித்தானே வீட்டுல அப்பா அம்மாட்ட அப்புறம் பேராசிரியர்கள்ட்ட பகிர்ந்துக்கிற சொல்றீங்க, அதைத்தானே சொல்ல வரீங்க?
0: ஆமாங்க சார், அதை வந்து எல்லாருக்கூடையும் அந்த நேரத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கறத சொல்ல வரேன். அந்த நேரத்துல அனுபவிக்கணும் அதையும் சொல்ல வரேன். அந்தந்த சந்தோஷங்களை அந்தந்த நேரத்துல அந்தந்த நபர்களோட அனுபவிக்கணும்னு சொல்ல வரேன்.
2: சரி, ரைட். அதாவது உங்க பேராசிரியர்களோடையும் பெற்றோர்களோடையும்

0: பேராசிரியர்களுடையும் பெற்றோர்களுடையும் பகிர்ந்துக்கிறேன்.
1: ரொம்ப பெருமைப்படுறேன் சார், இன்னைக்கு வந்துட்டு மாணவி எல்லாம் ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து நம்ம கூட பேசுறதுக்கு காத்திருக்கக்கூடிய மாணவி பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் பூமிகா, ஃபர்ஸ்ட் மைக்ரோ பயாலஜி படிக்கிறேன் டிபிஏ கேஸ்ல. பரமக்குடியில இருந்து வந்து இங்க படிச்சுட்டு இருக்கேன்.
1: ஓ, பரமக்குடியில இருந்து வந்து படிச்சுட்டு இருக்கேன்.
2: முதல்ல ஸ்கூல் மதுரையில படிச்சேன், இப்ப வந்து இங்க படிச்சுட்டு இருக்கேன் மேம். நிம்லா ஸ்கூல்ல படிச்சேன். இப்ப நான் உங்கள்ட்ட வந்து க்வெஸ்சன் தான் கேட்க போறேன் மேம். ஓகே, தயாரா இருக்கீங்களா?
1: தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ண முயற்சி பண்றேன்.
2: ஒரு கல் கீழே விழுந்தது
1: 49
2: நன்றி சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள யானையும் 3 ஸ்டெப்ல உள்ள வைக்கணும். அது எப்படி மேம்?
1: ஃப்ரிட்ஜை திறந்து அந்த குட்டியே யானதானே விளையாடுற மாதிரியான ஒரு பொம்மை யானையா?
2: ஓகே, அப்படியே வச்சுக்கலாம்.
1: அப்படியே வச்சுக்கலாம். அப்ப சரிதான். ஏய், அப்ப எனக்குலாம் கிளாப்ஸ்லாம் கிடையாதா? ஓகே ஓகே ஓகே. அடுத்து
2: அதை வந்து ஃப்ரிட்ஜை திறக்கணும், யானையை உள்ள வைக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதே ஃப்ரிட்ஜுக்குள்ள இன்னொன்று குதிரையை உள்ள வைக்கணும். அது ஆனால் 4 ஸ்டெப்ஸ்ல இது வந்து வைக்கணும். அது எப்படி மேம்?
1: போய் வாங்கணும், அப்புறம் ஃப்ரிட்ஜை திறக்கணும். அப்படியா?
2: வாங்கணும், ஃப்ரிட்ஜை திறக்கணும் சொல்றீங்க. யானை வந்து வெளிய எடுக்கணும், அதுக்கப்புறம் குதிரை உள்ள வைக்கணும், அதுக்கப்புறம்
1: சொல்லி கல்லூரி ஆசிரியர் யாருன்னு
2: சொல்லுங்க. கேள்விக்கு போயிடலாம், அதுக்கு நம்ம டச் பண்ண வேணாம். இப்ப அதுக்கப்புறம் இப்ப வந்து ராஜா கல்யாணம் நடக்குது, அந்த காட்டோட ராஜா சிங்கம். அந்த சிங்கத்துக்கு வந்து கல்யாணம் நடக்க எல்லா அனிமல்ஸும் போயிருச்சு, ஆனா ஒரே ஒரு விலங்கு மட்டும் போகாம இருக்கு. அது என்ன விலங்கு சொல்லுங்க?
1: சிங்கத்தோட மனைவியா
2: மேம்?
1: வேற யாரு போகாம இருக்கா? சிங்கம் தான்.
2: ஆமா, சிங்கமே போகாட்ட எப்படி மேம் கல்யாணம் நடக்கும்? சிங்கம் பாவம் இல்லையா? அவங்களுக்கு எவ்வளவு நாள் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க தவமா தவந்து கல்யாணம் பண்ண போயிருப்பாங்க. மண்ணலி
1: போடுறீங்களே
2: கொடுப்போம். அது என்னன்னா, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோம் யானை, அதுதான் நம்ம கலாச்சாரோட கல்யாணத்துக்கு போகாம இருக்கு மேம்.
0: இல்ல, யானை எடுத்துட்டு குதிரையில வச்சோம், அப்படி பார்த்தா குதிரை தானே கல்யாணத்துக்கு போகாம இருக்குன்னு நீங்க தப்பால சொல்றீங்க.
2: அடுத்து ஹச்சோடி வந்துட்டாங்க
1: பாத்தீங்களா? தெரிஞ்சிருச்சா ஹெச்ஓடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆபீஸ்ல. சரி சொல்லுங்க. அடுத்தது வந்து யானை போகாம இருக்கு. ஓகே, வேற முடிஞ்சிச்சா? இல்ல இருக்கா?
2: இருக்கு.
1: ஓகே சொல்லுங்க சொல்லுங்க.
2: இப்ப வந்து ஒரு முதல நிறைஞ்சு ஒரு குளத்துக்குள்ள ஒரு குட்டி பையன் வந்து குளிக்கிறதுக்கு போறான். வெளியே வரையில முதலனா கடிக்காம உயிரோட வந்துட்டான். அது எப்படி மேம்?
1: தெரியல உண்மையிலே தெரியல. அது எப்படி கடிக்காம வர முடியும்? கஷ்டம் தானே?
2: ஏன்னா முதல எல்லாமே நம்ம ராஜாவோட கல்யாணத்துக்கு போயிருக்கு மேம்.
1: அடடி ஆச்சரியக்குறி.
2: அதே குளத்துல ஒரு கிழவியோட ஒரு நல்ல பாட்டி வந்து போய் குளிக்க போயிருக்காங்க. திரும்ப வரையில ஆனா அவங்க செத்து போயிட்டாங்க. எப்படி?
1: திரும்ப வந்துருச்சா? கல்யாணத்துக்கு போன சாப்பிட்டு முடிச்சு வந்துருச்சா?
2: ஐ திங்க் இதை கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இதே ஞாபகம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முதலனா திரும்ப வரல. இப்ப வந்து ஸ்டார்டிங்ல நம்ம வந்து லோடு ஏற்றிட்டு போனச்சுல ஒரு ஏரோப்ளைன், அதுல இருந்து ஒரு கல் விழுந்துச்சு. அது வந்து நம்ம பாட்டி தலையில விழுந்துருச்சு. அவ்வளவுதான், அதோட பாட்டி வந்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க, அவ்வளவுதான். சரி, அதுக்கப்புறம் இப்ப வந்து
1: இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு?
2: இப்ப ஸ்பாட்ல மேம், நாங்க யாரு நினைச்சீங்க?
0: சிலபஸ்ல இருந்தா கூட கஷ்டம், ஆனா இது வந்து நல்லா சொல்றாங்க. வேற ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா?
2: நான் வந்து நம்மளோட ஒருத்தவங்க இம்பார்ட்டன்டான ஒருத்தவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி ஒரு 5 பாயிண்ட் சொல்லலாம்னு இருக்கேன். அதுக்கு முதல்ல ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அதையும் கிளியர் பண்ணீங்க
0: கேளுங்க.
2: இப்ப வந்து மங்கி குரங்குக்கு வந்து முதுகெலும்பு எங்க இருக்கும்?
0: பின்னாலதான் இருக்கும்.
2: கரெக்ட் சார். முதுகெலும்பு முதுகுல இருக்கும் மங்கி குரங்குக்கு. அப்ப நம்ம நாட்டோட முதுகெலும்பு எங்க இருக்கு?
0: கிராமங்கள்ல இருக்கும்னு காந்திஜி சொல்லியிருக்காரு.
2: சூப்பர் சார், சாரி.
0: நீங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.

0: இதெல்லாம் தெரிஞ்சுதான் எஸ்எஸ்சியில எங்களை எடுத்திருக்காங்க. கிளாரா மேடம் நீங்களே கேளுங்க.
1: தெரியாது நம்மளோட நம்ம நாட்டோட முதுகெலும்பிகள் வந்து நம்ம கிராமத்துல இருக்காங்கன்னு. சோ அவங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம வந்து சோத்துலயே கால் வைக்க முடியும். சோ நம்ம வந்து நம்ம என்ன சொல்றது, விவசாயத்தை மதிக்கணும், விவசாயிகளையும் மதிக்கணும், விவசாயத்தை ஏற்கணும், நம்மளும் விவசாயத்தை பழகணும், அவ்வளவுதான்.
0: சோத்துல கை வைக்க முடியுங்கிறத கால் வைக்க முடியும்ட்டாங்க, பரவாயில்ல, அதுவும் காமெடியா எடுத்துக்கிடுவோம். அடுத்து
2: அதாவது கிளாரா வந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்க சார். எங்கெல்லாம் உன் பேர் என்னன்னு கேட்டா மட்டும் தான் நான் சொல்லுவேன், அது ஒரு கேள்விக்கு மட்டும் தான் எனக்கு பதில் தெரியும். இப்ப அடுத்ததா ஒரு மாணவி கலத்துட்டே இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கப்பா.
3: பரா, என் பேர்.
2: என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
3: நான் வந்து போதை இப்படி இந்த இதுல வந்து போதை வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து ஒரு உண்மை கதையை வச்சு நான் சொல்ல போறேன். நம்ம வந்து எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், எல்லாமே நினைப்போம். இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன பழக்கம் நமக்கு அழிக்க முடியும் அப்படின்னா அதுதான் போதை பழக்கம். இதுக்கு வந்து ஒரு உண்மையான கதையை பற்றி சொல்ல போகிறேன். என்ன கதைன்னா, பஞ்சாபை சேர்ந்த ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து 25 வயசு ஆகுது. அந்த பையன் என்ன பண்ணானா, போதை பழக்கத்துக்கு வந்து அடிக்ட் ஆகணும். இது வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும், அவங்க வந்து கண்டிக்கிறாங்க. ஆனால் இது வந்து அவ்வளோ வேலைக்கு ஆகலை. அந்த பையன் என்ன பண்ணுறானா, தினமும் போதைப் பொருளை எடுத்துட்டு வீட்டுல வந்து போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பாக்குறான். அஸ் அ பேரண்டா அவங்களுக்கு எப்படி இருக்கு, தன் புள்ள இருக்கிறதுக்கு போயிடலாங்கிற அளவுக்கு தான் அவங்களோட மனநிலைமை இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட உடல்நிலைமை மனநிலைமை ரெண்டுமே இதா போயிடுச்சு. அவனும் போய் சேர்ந்துட்டான். இப்ப வந்து அஸ் அ பேரண்டா அவங்க வந்து என்னதான் இது பண்ணியிருந்தாலே, அவங்களுக்கு வந்து தன் பிள்ளைதானே, 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைதானே, எப்படி இருக்கு? இப்ப நீங்க கேக்குறவங்க, நீங்க வந்து ஒரு பேரண்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், தயவு செஞ்சு அது பழக்கத்தை விட்டுருங்க. அந்த ஒரு சின்ன பழக்கம் உங்களை அழிக்கும், உங்க பேரண்ட்ஸ் அழிக்கும், அதனால விட்டுருங்க. அதை விட சந்தோஷமான இது உங்களுக்கு நல்ல இது வாழ்க்கையில காத்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ,
2: அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
0: இத்துடன் அசத்தல் சந்திப்பு நிறைவேறுகிறது. செய்தி சுருக்கத்துக்கு பின் மீண்டும் இணைவோம். கல்லூரி கலாத்தவில்
4: தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
5: தொடர்வது 3 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விவரங்கள் அறிவிப்பு பலகையில் இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்ந்து விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று உலக எஃகு சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு தேவைப்படும் பாதுகாப்பு தளவாடங்களில் பெரும்பாலானவை தற்போது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவை பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும் இருப்பினும் சந்திக்க முடியாத காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கையை கண்டித்துள்ள பிஜேபி, நீதிமன்றங்கள்

அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை அறியாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரிதம் சங்வன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:02 ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 இன்னைக்கு நம்ம ஆர்ஜிஸ் வந்து எங்க போயிருக்காங்க, தொடர்ந்து சூப்பரா பேசிட்டே இருக்காங்க மாணவிகளும் பேராசிரியர்களும் தாசிம் பிவி அப்துல் கதர் மகளிர் கல்லூரியோட கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சிக்காக. இப்போ அவங்களோட பேசிடலாம். வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாசிம் பிவி அப்துல் கதர் மகளிர் கல்லூரியிலிருந்து கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு மாணவி ரொம்ப ஆர்வத்தோட உற்சாகமா காத்துட்டே இருக்காங்க, இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உங்க முகத்திலேயே தெரியுது, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், என்னுடைய பேர் ஆயிஷா, நான் தாசிம் பிவி மகளிர் கல்லூரியில் 3rd ஆண்டு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கிறேன் மேம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போறோம்னா, மாசுபாடு என்பது வந்து நீர் மாசுபாடோ சுற்றுச்சூழல் மாசுபாடோ நம்மளுக்கு தெரியும், ஆனா அதை விட ஒரு மாசுபாடு இருக்கு, அதுதான் ஓசை மாசோட மாசுபாடு. இந்த ஓசை வந்து என்னன்னா, இந்தியாவில் கட்டுப்பாடற்ற இறைச்சலை அனுபவிக்கிறோம். எல்லா வகை இறைச்சலுக்கும் பழக்கப்பட்டு போன நம் செவி ஒரு மாசுபாடு என உணர்வதோ நினைப்பதோ இல்லை. இறைச்சலின் அளவு டெசிசல் என்ற அளவின் மூலம் விளக்கப்படுகிறது. இதுக்காக என்ன காரணங்கள் என்று பார்க்கலாம். குளிர்சாதன பெட்டி, கிரைண்டர், மிக்சி, ஸ்டீரியோ, தொலைக்காட்சி பெட்டி என்ற ஒன்றை நவீன வீடு முழுவதும் ஓசை உண்டாக்கும் பொருட்கள் நிறைந்துள்ளன. வீட்டை விட்டு வெளியே வந்தால் சாலையில ஒரே சவுண்டு, மோட்டார் வாகனங்கள் ஓசை, ஒலி பெருக்கின் காதில் பிளக்கும் ஓசை, காரில் இருந்து பாப் இசை என இறைச்சல் வருகிறது மேம். தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள் பல்வேறு பயங்கர ஓசை பதற்றத்தை உண்டாக்கும் போது டெபிசல் மிகுதி ஆகும் போது ஓசை தீவிரம் 10 மடங்கு அதிகமாயிருக்குது. இதுக்கான விளைவு என்ன வருதுன்னா, நம்மள நாளடைவுல என்னன்னா, உடல் மன உணர்வு நிலையில் பாதிக்கிறது மேம். இறைச்சல் மாசுபாடு உயர் ரத்த அழுத்தத, பசியின்மை, தலைவலி, எரிச்சல், உணர்வு, தூக்கமின்மை ஆகியவை உண்டாக காரணமாகிறது. தொடர்ந்து இறைச்சலில் பாதிக்கப்பட்டிருந்த சோர்வு, தலை சுற்றல், மயக்கம் ஆகியவை ஏற்படும். ஏனென்றால் இது நம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. இப்ப நம்ம வந்து ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம், இப்ப ஹெட்போன்ஸ்ல போட்டுட்டு யாருமே கேட்காம நம்மளாவே நடந்து போய்கிட்டு இருப்போம். யாராவது கேட்டா கூட அதை நம்ம செவி கொடுத்து கேட்கறது இல்ல, அதை நம்ம மதிக்கிறது இல்ல. இப்ப யாராவது ஒருத்தவங்க கேட்டா கூட நம்மளுக்கு தெரியாமலே நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளோட காது உணர்வு வந்து மேலும் மேலும் குறைய ஆரம்பிச்சது. இதை தடுப்பதற்காக நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் மேம். இந்த
2: அதாவது ஓசை மாசுபாடு என்ன அப்படிங்கறது, அதனால என்னென்ன பாதிப்புகள் அதெல்லாம் எப்படி சரி செய்யலாம், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நம்ம எப்பவுமே ஹெட்போன் தான் யூஸ் பண்றோம், கூப்பிட்டா கூட கவனிக்கிறது இல்ல, எல்லாரும் கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருங்க. ரொம்ப அருமையா வாழ்த்துக்கள்.
4: தலைவர் கல்லூரி தாசம் பிவி அப்துல் கதர் மகளிர் கல்லூரியில தமிழ் துறை தலைவர் காத்துட்டு இருக்காங்க, கூட பேசலாம். தலைவர் அப்படின்னு சொல்றேன், தலைவி அப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். நன்றி.
5: எப்படி வேணாலும் சொல்லலாம், தலைவர் சொல்லலாம், தலைவி சொல்லலாம். முனைவர் அகிலா, தாசம் பிவி அப்துல் கதர் மகளிர் கல்லூரியில் 20 ஆண்டுகளாக தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். 1988 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் எங்கள் முதல்வர் சுமையா அம்மா அவர்கள்தான். அவர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்குவிப்பின் மூலமாக தான் பேராசிரியராக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலுமே ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. அப்படின்னா அதற்கு காரணம் எங்களுடைய கல்லூரி முதல்வர் என்பதில் எல்லளவும் ஐயம் கிடையாது.

0: எங்கள் மாணவிகள் தமிழ்நாடு மட்டுமல்ல, மாநிலங்கள் மட்டுமல்ல, உலகளாவிய அளவில் பல்லாயிரக்கணக்கான மாணவிகள் கல்வி பெற்று என்று பல பதவிகளை, அது அரசு மற்றும் அரசு சாரா பதவிகளை வகித்துக் கொண்டிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இதற்கெல்லாம் காரணம் எங்கள் கல்லூரி முதல்வர் அவர்கள். அது மட்டுமல்ல, நிறைய மாணவிகள் இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் எல்லாம் டைரக்டா, நான் ஒரு அட்மிஷன் கோஆர்டினேட்டரா இருக்கேன், வந்து நாங்க முதல்வர் அம்மா பாக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சரி சொல்லி போய் பார்த்தாங்க அப்படின்னா, அம்மா இந்த மாதிரி எனக்கு வசதி இல்லை, என் பிள்ளை ஆனா படிக்கணும், நாங்க தான் படிக்கல, எங்க பிள்ளையாவது நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்ன இப்ப கூட இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு முன்னால மேம் என்கிட்ட பேசிக்கிட்டு வந்தாங்க, இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இதுலாம், அதனால இந்த பொண்ணை நம்ம வந்து டிஜி படிக்க வச்சு நம்ம கல்லூரியிலேயே ஆசிரியர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த மனசு வந்து உண்மையிலே எங்களுக்கு தெரிஞ்சு எந்த கல்லூரி முதல்வருக்கும் இருக்கிறதுல எனக்கு தெரியல. அது மட்டுமல்ல, இந்த கல்லூரிகளிடையே இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த கல்லூரியில் படித்த மாணவிகளுக்கே பேராசிரியர் பதவியை கொடுப்பாங்க. இப்ப என்னோட துறையிலேயே முனைவர் விசாலாட்சி அவர்கள் வந்து இந்த கல்லூரியில, அதுவும் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் ஊட்டச்சத்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள்ட்ட படித்த மாணவி தான் அவங்க, அது படிச்சுட்டு தமிழ்ல ஆர்வம் கொண்டு எம்பி எம்ஏ பிஹெச்டி எல்லாம் தமிழ்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ் துறையில பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பினை நல்கிய அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: அடுத்தது மேம் சொன்ன மாதிரி நீங்க தான் இங்க படித்த மாணவி அப்படித்தானே, சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை.
2: கண்டிப்பா மேடம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தாசிந்தி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியில 20 ஆண்டுகளாக உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இதற்கு முன்னால் என்னுடைய எங்கள் தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் அகிலா அம்மா சொன்னது போல, எங்களுடைய கல்லூரியில நான் அவங்களுக்கு வந்து பேராசிரியராக பணியாற்றிய அனுபவம் ஒண்ணு இருக்குன்னா, எனக்கு அதையோட கொஞ்சம் மேலாக இந்த கல்லூரியிலேயே மாணவியாக படித்த ஒரு, அதுவும் எங்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் சுமையா அம்மாவினுடைய மாணவியாக படித்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. ஏற்கனவே வந்து எங்க அம்மா, எங்களுடைய முதல்வர் அம்மா இந்த கல்லூரியினுடைய சிறப்புகளை எல்லாம் நம்மளுடைய நிலையத்தின் சார்பாக பேசினாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, 40 ஆண்டுகளை நோக்கி, அதாவது 40 ஆண்டை அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு வகையில எங்களுடைய கல்லூரி பல முன்னேற்றங்களை கண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாங்க வந்து ஒரு நெஞ்சு நிமித்து ஒரு நெஞ்சார்ந்த ஒரு இறைவனுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அதை பெருமிதமாக நான் கூறிக்கொள்கிறேன். இது எங்களுடைய துறைத்தலைவர் சொன்னது போல, இந்த வளர்ச்சிக்கு இங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரி நிர்வாகம், எங்களுடைய முதல்வர் எல்லாருமே வந்து ஒரு சிறப்பான முறையில எங்களை செயல்படுத்தி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதுனால இது 40 ஆண்டு அடியொற்றி வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு மேலாக இந்த நிகழ்ச்சியில எங்களை வந்து செயல்பட வைத்த, அதாவது இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வைத்த மதுரை வானொலி நிலையத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு இது சொல்லுவாங்க, மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்று. நாங்கள் மங்கையராய் பிறப்பதற்கு ஒரு மாதவும் செய்திருக்கோம் என்றதற்கும் ஒருபடி மேலாக, ஏவுகணை நாயகன் நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய மண்ணில், அவர்கள் பிறந்த மண்ணில் நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்பது மங்கையராய் பிறந்த மாதவத்தை விட பெரும்பான்மையான ஒரு மாதவம் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் இது போன்ற அப்துல் கலாம் ஐயா போன்ற ஒரு நிறைய அறிஞர்கள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மண்ணிலிருந்து உருவாகணும் அப்படிங்கிறத நான் எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
0: எங்களை பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கின்ற கிளாரா மேடம் அவர்கள் கூட எங்கள் கல்லூரி மாணவி என்பதை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி.
3: கல்லூரி கலந்தா இனிதே நிறைவுற்றது. நிலையம் திரும்புகிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 3:10. இனி தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேரம் 3:40. இப்போது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்

100.9 MHz-ல நம்ம கேட்க போகிறோம் தள்ளி போகாதே அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பாடல்களை. 2021 திரைக்கு வந்த இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க ஆர். கண்ணன், கோபி சுந்தர். இசையில் கபிலன் வைரமுத்து. வரிகளில் கேட்டு ரசிக்கலாம் தள்ளி போகாதே திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: 93.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1-7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இதுவரைக்கும் தள்ளி போகாதே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விவரங்கள் அறிவிப்பு பலகையில் இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்ந்து விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று உலக எஃகு சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு தேவைப்படும் பாதுகாப்பு தளவாடங்களில் பெரும்பாலானவை தற்போது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவை பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும், இருப்பினும் சந்திக்க முடியாத காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். பொருளாதாரத்திற்கான நொபேல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மைக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

வசந்த் அண்ட் கோ. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு அடுத்து என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு தயாராக இருக்கிற நிகழ்ச்சி ஆட்டக்களம்.
1: ஆட்டக்களம் நிகழ்ச்சி வந்து சூப்பராக விளையாட காத்துட்டே இருக்கும் இல்லையா? நேயர்கள் வந்து அழைக்க வேண்டிய எண்களை ஒரு முறை சொல்லிடலாம். 25 30 170 அறிமுக நேயர்களும் 25 30 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு. சரி, நேயர் வந்து வரலாம் சொல்லிட்டோம், இன்னைக்கு என்ன விளையாட போறோம், நேயர்களோட யார் விளையாட போறோம் எல்லாமே சொல்லிடலாமா?
0: கண்டிப்பா சொல்லணும். என்னன்னா, இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியோட தலைப்பு வந்து சரியா பேசுவோம் அப்படின்னு ஒரு தலைப்போட எடுத்துட்டு வந்திருக்கோம்.
1: சரியா மட்டும்தான் பேசணுமா?
0: சரியா பேசணும்னு நாங்கள் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கப்போ நீங்கள் வந்து யோசிக்கணுமா இல்லையா?
1: அப்போ தப்பு தப்பாக தான் பேசணுமா?
0: அப்படியும் சொல்ல மாட்டோம். எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி விளையாட்டு, நாங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து அந்த கேள்விக்கு சம்மந்தப்பட்ட பதில் சொல்லக்கூடாது, அதுக்கு மாறாக சொல்லணும். அதே மாதிரி நிகழ்ச்சி வந்து நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்போம். இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு அந்த கேம் வந்து ஒரு முன்னோட்ட மாதிரி விளையாடி பார்த்துருவோமா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: இப்போ ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: சுபத்ரா அப்படின்னு சொல்லக்கூடாது.
0: நீங்கள் அவுட்டு. விளையாட்டுக்களம் சரியா பேசுவோம். இப்ப சரியா பேச விளையாட வந்திருக்க நேயரை சந்திச்சிடலாம். வருக, வணக்கம். பத்மாவதி மதுரையிலிருந்து பேசுறீங்களா? இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா? என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமா? நாங்க வந்து கேள்வி கேட்போம், நீங்க வந்து மாறாதான் சொல்லணும், சரியா சொல்லக்கூடாது. ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா?
1: அவங்க பயந்து பயந்து பதில் சொல்றாங்க, நிகழ்ச்சிக்குள்ள போயிட்டோமோ அப்படின்னு சொல்லி.
0: ஆரம்பிக்கலாமா?
2: ஆரம்பிக்கலாம் சார்.
0: நீ மதுரையில் இருக்கீங்களா?
2: திண்டுக்கல் சார்.
0: திண்டுக்கல்ல இருக்கீங்களா?
2: நேத்து தான் சார் போயிட்டு வந்தோம்.
0: நேத்து போனீங்களா? பஸ்ல போனீங்களா?
2: நடந்து வரலாம் நினைச்சிட்டு இருந்தோம்.
0: சரி,
1: வேற என்னாச்சு, நடந்து போலாம்னு நினைச்சீங்க, திண்டுக்கலுக்கு நடந்தே போயிட்டீங்க.
0: உங்க பேர் பத்மாவதியா?
1: ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல ஆட்டக்களம் நிகழ்ச்சியில

0: பேசுறதுக்காக வந்திருக்க
1: வணக்கம்
0: நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: யாருங்க
1: மேடம்,
2: இருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரையில இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன்.
2: மதுரையில இருந்து ஐஸ்வர்யா பேசுறீங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன் சார்.
2: தயாரா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாம் சார்.
0: இன்னைக்கு மதியானம் என்ன சாப்பிட்டீங்க?
1: நேத்து ஒரே மழையா இருந்துச்சு.
2: நேத்து மழை பெஞ்சிச்சா? அப்போ
1: இன்னைக்கு எங்க வீட்டுல புளிக்குழம்பு.
2: புளிக்குழம்பா? புளி போட்டீங்களா? அதுல
1: இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வேலையா இருக்கு.
2: என்ன வேலை
0: பாத்தீங்க?
1: நேத்து ஒரு படம் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு.
2: சூப்பரா இருந்துச்சு?
0: என்ன படம் பாத்தீங்க?
1: சாப்பாடு ரொம்ப கொஞ்சம் உரப்பா இருக்கு.
2: சாப்பாடு உரப்பா இருக்குமா? அப்ப புளிக்குழம்புல நீங்க உரப்பு அதிகமா போட்டீங்க, கரெக்டா?
0: காரத்தை அதிகமா போட்டது யாரு?
1: மழை வரும் நினைக்கிறேன்.
2: இன்னைக்கு மழை வரும் நினைக்கிறேன். அப்ப கொடை எடுத்து வச்சுக்கோங்க ரெடியா.
1: நேத்து புதுசா ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க ஓடிடில, அது நல்லா இருந்துச்சு.
0: இந்த பதில ஏற்கனவே ஒரு முறை சொன்ன மாதிரி இருக்கே முத்து.
2: சரி, நீங்க படம் பார்த்துட்டே இருங்க, அருமையா வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேர்கான வாய்ப்பு கொடுக்குறோம். நேரம் 4:09 இனியும் நேயர் யார் எங்க இருந்துன்னு கேட்டலாம். ஆட்டக்கிழமைல சரியா
0: பேசுவோம் அப்படின்னு சொல்லி நேயர்கள் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து பேசிட்டே இருக்காங்க. இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்டா பதில சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். நிறுத்தி நிறுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லி கரெக்டா வந்துருக்க.
2: நேயர் யார் எங்க இருந்து?
3: மாலை வணக்கம். ஜெயந்தபுரத்துல பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
2: விளையாட்டு தயாரிக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா?
3: ஆரம்பிக்கலாம்.
2: உங்க பேர் பாலசுப்ரமணியனா?
3: ஞாயிற்றுக்கிழமை
2: வீட்டுக்குறீங்களா?
0: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து?
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு.
2: முள்ளக்காடு பாபு, விளையாட தயாரா இருக்கீங்களா? முயற்சி பண்றீங்களா? விளையாட்டு தயாரா தான் இருக்கணும், முயற்சி எல்லாம்.
0: ஐயா எங்க இருந்து பேசுறீங்க? முள்ளக்காடு பகுதியில இருந்தா?
2: சரி, மறுபடியும்
0: நன்றி. வந்தமைக்கு நேரம் 4:10 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்
5: வணக்கம் மேடம். மதுரையில இருந்து வெங்கடேஷ் பேசுறேன் மேடம்.
2: மதுரையில இருந்து வெங்கடேஷ் பேசுறீங்களா? சரி, விளையாட தயாரா இருக்கீங்களா? சரியா பேசு. தயாரா இருக்கீங்களா? சரி, இந்த படம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்?
5: சர்ப்பு, புது சர்ப்பா இருக்கு.
2: ஓகே,
5: மழை போலாமா வேணாமான்னு பாத்துட்டு இருக்கோம்.
0: எப்ப வாங்கினீங்க செருப்பு?
5: வானம் ரொம்ப நீல கலர்ல இருக்கு.
2: வானம் ரொம்ப நீல கலர்ல இருக்கு.
0: மழை வரும் போல இருக்கோ.
2: கொஞ்சம் வேமா வாங்க.
5: சாப்பிட்டு முடிச்சேன். இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன்.
2: சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? கை கழுவுனீங்களா?
5: அடுத்து சாயங்காலம் டிஃபன் சாப்பிடணும்.
2: சாயங்காலம் டிஃபன் சாப்பிடணுமா? இப்பதானே சாப்பிட்டீங்க.
0: சாயங்காலம் டிஃபன் வேறயா?
5: நைட் டின்னருக்கு போகணும்.
2: நைட் டின்னருக்கு போகணுமா? எத்தனை தடவை இப்ப சாயங்காலம் அப்புறம் மாதிரி நைட்டு? சரி, என்ன சாப்பிடலாம் ஐடியா இருக்கீங்க?
5: இப்போ வர வெயிலா இருக்கு. இப்போ வர வெயிலா இருக்கு.
0: மனப்பாடம் பண்ணு.

4:16 நம்மிடம் நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: வசந்த் கோ.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 9.9 இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா,
2: சரியா பேசுவோம் அதான் விளையாண்டுட்டே இருக்கும். நேயர்களும் ரொம்பவே சரியா பேசிட்டே இருக்காங்க இல்லையா. நேயர்கள் வந்து அழைக்க வேண்டிய எண்களை ஒரு முறை சொல்லிடலாம். 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு சரியா பேசுறதுக்காக நேயர் வந்துட்டாங்க. வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். நேரம் 4:18 இணைப்பில் இணையும் நேயர்.
3: வணக்கம் மேடம். வணக்கம் சார். தலாகுளம் சக்திவேல்.
1: தலாகுளம் சக்திவேல் பேச ரெடியா இருக்கீங்க அப்படிதானே? விளையாட தயாரா இருக்கீங்க?
3: ரெடியா இருக்கேன் சார்.
1: ஆரம்பிக்கலாமா?
3: ஆரம்பிக்கலாம் சார்.
1: உங்க பேர் சக்திவேலுங்களா?
3: திருச்சிக்கு போயிட்டு வந்தேன்.
1: நேத்து திருச்சிக்கு போயிட்டு வந்தீங்களா? பஸ்ல வந்தீங்களா?
3: இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கேன்.
1: என் கூட பேசிட்டு இருக்கீங்களா? நான் யாரு? என் கூட பேசிட்டு இருக்கீங்களா?
3: சாயந்தரம் மழை வர்ற மாதிரி இருக்கு, எதுக்கு குடை கொண்டு போனா நல்லது?
1: குடை கொண்டு போனா யார், நீங்களா நானா? பஞ்சர் ஆயிருச்சா?
2: பஞ்சர் ஒட்டிட்டீங்களா?
1: பஞ்சர் ஆயிருச்சான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிட்டு
4: சொக்கலிங்கம்
1: நகரா?
2: நினைக்கிறேன். நேரம் 4:20 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் ஆட்டக்கிழமை விளையாடிட்டே இருக்கோம். ரொம்ப சூப்பராக. இன்னைக்கு என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் சொல்லுங்க.
1: இன்னைக்கு சரியாக பேசுவோம் அப்படி விளையாட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறோம், அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் மாறாக பதில் சொல்லணும். அந்த கேள்வி வந்து வந்து எப்படின்னா, இப்போ நான் சம்பந்தம் இல்லாமல் சொல்லக்கூடாது. இப்போ நான் சாப்பிட்டேன்
2: அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும்.
1: அதே மாதிரி
2: நேர்கள் வந்து ஆனால் ஓரளவு முயற்சி செஞ்சு அப்படியே சொல்லிடுறாங்க. சூப்பராக. அடுத்த நேயர் வந்துட்டாங்க, அவங்களும் சொல்லிடுறாங்களான்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
5: சுபத்ரா மேடத்திற்கும் சார் வந்து உங்க பேரை சொல்லல, பரவாயில்ல.
1: அப்படியா? அழைப்பு
5: ஒருங்கிணைப்பாளருக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
1: மகாத்மா காந்தி நகர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறீங்க அப்படிதானே?
5: ஆமாங்க.
1: சரி, ஆரம்பிக்கலாமா?
5: ஆரம்பிப்போம்.
1: சரி, சாப்பிட்டீங்களா?
5: எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரு.
1: உங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்காரு.
2: நீங்க டிவி பார்க்க மாட்டீங்களா?
5: லாஸ்ட் கூட எங்க வீட்டுல நிறைய வாங்கி போட்டு தப்பா போச்சு.
1: என்ன வாங்கி போட்டீங்க?
5: டெய்லி பேப்பர் வாங்கிட்டு.
2: நிஜமாவே நம்ம கேக்கல, ஆனாலும் சொல்ல மாட்டறாங்க.
1: டெய்லி பேப்பர் வாங்குறீங்களா? போ,
5: எனக்கு ரேடியோ கேக்கறது ரொம்ப பிடிக்கும்.
1: சூப்பர் சூப்பர், சந்தோஷம். ரேடியோ கேட்டுட்டே இருக்கீங்களா இப்பயும்?
5: கிரைண்டர் வந்து மாவு ஆட்டுறது இல்ல மாவு வாங்கிக்கிறது தான் வேலை.
2: மாவு வீட்ல எல்லாம் ஆட்டுறது கிடையாது, கடையில வாங்கிறது.
1: அப்புறம் தோசை வந்து கடையில வாங்கி ஊத்துறீங்களா?
5: எங்க பேத்தி காலேஜ் படிச்சிட்டு
2: இருக்கா. நல்லா படிக்கிறாங்களா?
1: போன வட்டமும் உங்க பேத்தி காலேஜ் படிச்சாங்க சொன்னீங்க.
2: எந்த ஊர்ல படிக்கிறாங்க?
5: உங்க வீட்டுல மத்தியானம் தக்காளி சாதம் முட்டை?
1: மத்தியானம் தக்காளி சாதம் முட்டை
2: சாப்பிட நாங்க வரலாமா?
1: மத்தியானத்துக்கு எப்படிங்க எப்ப போக முடியும்?
2: சாப்பாடுக்கு
1: நைட்
5: கேட்டுட்டு இப்ப பாத்திரம் விளக்க போறேன்.
2: நைட்டு சாப்பாடு என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? நாங்க வரப்போறோம்.
1: மாவு வாங்க போறாங்க.
5: பின்னாடி வந்து நாங்க எலுமிச்சை மரம் வச்சிருக்கேன்.
2: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.

0: நேரம் 4:22 இனியும் நேயர் சரியா பேசுவோம்.
1: சரியா பேசுறதுக்காக நேயர் வந்துட்டாங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சரியா பேசுவோம் விளையாடிட்டே இருக்கோம். வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம்
2: கிடைச்சிருச்சு. மெட்ரோ புதுசா ஆரம்பிச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
1: நீங்க போயிட்டு வந்தீங்களா?
2: நேத்து பிரியாணி சாப்பிட்டேன்.
0: பிரியாணி, சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா?
2: என் லேப்டாப் ஒரே தூசியா இருக்கு.
0: தொடச்சிருக்கலாம்ல?
2: நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் பாத்தீங்களா சார்? புயல் வரப்போதா?
0: புயல் வரட்டும்.
2: பட்டாம்பூச்சி ஷோ நான் ரெகுலரா கேட்டுருவேன்.
0: பட்டாம்பூச்சி நைட் 8 மணிக்கு.
1: அது
2: எனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து ரஜினி.
0: சூப்பர் சூப்பர்.
1: அவர் நடிச்ச எல்லா படம் பாத்துருவீங்களா?
0: 4:24 அடுத்த இணையம் நேயர் சரியா பேசுவ விளையாட வந்திருக்க நேயர். யார் எங்க இருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சொன்னாங்கல்ல தோகை இருக்காதுக்கு இல்லையா?
3: பாடல் கேக்குற பாடல் கேக்குனா பாடல் கேட்டா நல்லா தூக்கம் வரும்.
0: பாடல் கேட்டா தூக்கம் வரும்.
1: டெய்லியுமே கேப்பீங்களா நம்ம எஃப்எம்?
3: இந்த வாசகம் இருக்கு பாத்தீங்களா, வாசகம் எல்லாம் அருமையா படிச்சோம்னா நம்ம அறிவு திறன் வந்து நல்லா அருமையா வளரும். நம்மளுக்கு
1: நீங்க டெய்லியும் படிச்சிருவீங்க?
3: எப்பவுமே வந்து பெரியவங்கிட்ட வந்து அமைதியா பேசணும், அவங்களை வந்து பணிவா
0: பேசுறதா
1: சொல்லிட்டாங்க இல்லையா? நிறுத்தி நிறுத்தி அப்படியே சூப்பரா சொல்லிட்டு போயிட்டாங்க. நேரம் 4:25 போற நேரத்துல வந்துட்டாங்க நேயர். வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் காஞ்சிரங்குளத்துல இருந்து பாரி பேசுறேன்.
0: காஞ்சிரங்குளத்துல இருந்து பாரி பேசுறீங்களா?
2: ஆமா சார், மதுரை மாவட்டம் காஞ்சிரங்குளத்துல இருந்து.
0: மதுரை மாவட்டம் காஞ்சிரங்குளத்துல இருந்து. சரி, விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: ஆ, தயாரா இருக்கேன் சார்.
0: சரி, நீங்க ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா?
2: எனக்கு வீணை வாசிக்க ரொம்ப பிடிக்கும் சார்.
0: வீணை வாசிப்பீங்களா?
1: இசையில உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா?
2: எனக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் வந்து சச்சின் டெண்டுல்கர்.
0: அப்படியா? கிரிக்கெட் பாப்பீங்களா? போ,
2: என் போன்ல சார்ஜே இல்ல.
0: சார்ஜ் போட்டுக்கோங்க.
2: என் சேர் வேற இன்னைக்கு காலையில ஒரு கால் உடைஞ்சிருச்சு.
0: சேர்ல கால் உடைஞ்சிருச்சா?
2: வாட்டர் கேன் ஃபில் பண்ணனும் சார், அது வேற எம்டியா இருக்கா. நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு வேணும்.
0: எந்த ஊருக்கு போறீங்க?
2: தலைவலிக்கு ஹெட் மசாஜர் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அது வேற வாங்கிருக்கோம். இப்பதான்
0: வாங்கிட்டீங்களா? எவ்வளவு?
2: இன்னைக்கு காலையில பேங்க் போனேன் சார், ஓவர் கூட்டம்.
0: நன்றி சொல்லிட்டு நாங்க ஒரு பாட்டு உங்களுக்காக கொடுக்க போறோம். பாடலை கேட்டுட்டு மீண்டும் வாங்க.

4:29:34 நொடிகள் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மாலை 4:30 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்ம வண்டியில வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரமாலை 4:31 இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம்.
1: இன்னைக்கு ஆட்டக்களம்ல என்ன பரபரப்பா சுறுசுறுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்,
0: அதிரடியா
1: சுறுசுறுப்பா கூட வந்து இல்லையே, நாங்க ஒண்ணு நினைக்கிறோம் அது ஒண்ணு நடக்குன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரியா பேசுவோம் அப்படின்னு இன்னைக்கு விளையாட வர நேயர் யார், எங்க இருந்து அப்படின்னு பாத்துருவோம். வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம். நிகழ்ச்சி அழகா போய் கொண்டிருக்கிறது.
1: அப்படியா, வணக்கம்.
2: தேனி மாவட்டம் ஆட்டுவெட்டி வட்டம் சித்தார்வெட்டியிலிருந்து பிச்சை மணி.
1: பிச்சை மணி,
0: பிச்சை மணி ஐயா, தேனி மாவட்டத்துல மழை பெய்யுதுங்களா?
1: முதல் முறையா வரீங்களா? இருக்கீங்களா? சரி, அதாவது நம்ம நாங்க ஒரு கேள்வி கேட்போம், நீங்க அதுக்கு வந்து மாறா பதில் சொல்லணும், அதாவது அதுக்கான சரியா பதில் சொல்லாம மாத்தி சொல்லணும், சரிங்களா?
2: கேட்டிருக்கேன் சார்.
1: சரி, விளையாடலாமா?
0: இருக்காங்க.
1: சரி, தேனி வந்து

0: தேனிக்கு பக்கத்துல மேகமலை இருக்குங்களா?
1: நான் பார்த்தத சாயந்தரம் 4 மணி போல சாப்பிட போனேன்.
0: சரி, மேகமலை இப்ப பாத்தீங்களா பாக்கலையா? நான் கேட்டேன்.
2: சாயங்காலம் 4 மணி போன என்ன சாப்பிட போனீங்க?
1: வீட்டுக்கு சாப்பிடும்.
0: வீட்டுக்கு சாப்பிடுங்களா? சரி, அருமை அருமை, நல்லா முயற்சி பண்ணீங்க, விளையாண்டுட்டீங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம், சரியாக பேசுவோம் அப்படின்னு. எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வேணும்.
2: நேயர் வந்து வந்துட்டாங்க. அடுத்து ஒரு நேயர் எப்படி சரியாக பேசுகிறாங்களான்னு கேட்டுடலாம். வணக்கம்.
0: சரியாக பேசுங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல முன்னாடி யார் வந்திருக்கா இணைப்பில்? வணக்கம்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இணைஞ்சிருக்கிறது. சரியாக பேசுவோம் ஆட்டக்களம் நிகழ்ச்சி தான். ஆட்டக்களம் நிகழ்ச்சி
0: வந்துட்டாங்க நினைக்கிறேன். யார் விசில் சவுண்ட்லாம் கேட்குது? இணைப்பில் வந்தவங்க யாரு?
3: ஹலோ,
0: இணைப்பில் வந்திருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: காசி மாயன், குடி டிரைவர்.
0: ஐயா, விசில் சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சிங்களே, பஸ்ல போயிட்டு இருக்கீங்களா?
3: சொல்லலாம்.
0: சரி, இப்ப ஆரம்பிக்கலாமா?
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம், சரியா பேச வந்திருக்க நேயர் யார் எங்க இருக்கு?
3: குழந்தைகள்
0: இப்பதான் கொஞ்சம் சுறுசுறுப்பு பரபரப்பு
2: வருதுன்னு
0: நினைக்கிறேன்.
2: வணக்கம்.
0: வணக்கம் முடிஞ்சா? சரி, எஸ் ராமர் ஐயா விளையாடலாமா? மூளைக்கு வேலை
2: கண்டிப்பா. ஒரு புது டைட்டில் வச்சுட்டாரு.
0: இணைப்புல இருக்கீங்களா?
2: பேசிட்டு பதில் சொல்லலாம்.
0: சரி ஐயா, சாப்பிட்டீங்களா?
3: போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு.
0: ஃப்ளைட்ல போறீங்களா?
2: அடிக்கடி போவீங்களா ஃப்ளைட்ல?
3: நீச்சல் அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குமே.
0: குளத்துலயா கம்மாயிலயா?
3: எங்க செடிக்கு நிறைய தண்ணி ஊத்துனா பூக்கள் அழகா பூக்குது. 6 மணிக்கு பறிக்க ஆரம்பிச்சிருவேன். எந்த நிகழ்ச்சியும் கையில ரெடியா கேட்டுக்கிட்டே
0: பூ பறிச்சிருவீங்களா?
3: அருமையா இருக்கும். நான் சாப்பிடுற உணவு நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடணும்.
0: கண்டிப்பா வரேன், கூப்பிடுங்க. என்ன சாப்பாடு சமைப்பீங்க?
3: மரத்துக்கு இன்னும் தண்ணி ஊத்தல, தென்னை மரம் இருக்கு அதுல காய கொடுங்களா? ஆடு வரல.
2: மழை அதிகமா வரும்போது தண்ணி நிறைய ஊத்தலாமா?
3: என்னென்ன
2: வேலை இருக்கு?
0: 103.9 நேயர் யாரு எங்க இருந்து கேட்டலாம். வருக வணக்கம்.
4: எல்லாருக்கும் மாலை வணக்கம். மதுரை காமராஜபுரத்துல இருந்து முனீஸ்வரி.

0: எல்லாருக்கும் மாலை வணக்கம்.
1: எல்லாருக்கும் ஆபீஸ்ல ஒருத்தர் விடாம வந்து சொல்லிட்டாங்க மாலை வணக்கம்.
0: புள்ளி வச்சுட்டோம் எல்லாருக்கும்.
1: சரி,
0: அருமை அருமை. இப்ப விளையாட தயாரா இருக்கீங்களா? புளி குழம்புல புளி போடுவோமா?
1: என்ன
0: படம்
2: பாத்தீங்க?
0: நாங்க பேசுறது எங்க காதில திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு
1: நன்றி
0: கூறிட்டு இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து பாடலையும் கேட்டுட்டு மீண்டும் இணைவோம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

நேரம் 4:44 நொடிகள் ஆயிட்டிருக்கு. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியின் விளம்பரதார வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: & Co. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 2.9 இன்னைக்கு ஆட்டக்களம் என்ன விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னா, சரியாக பேசுவோம், சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக பரபரப்பா அப்படின்ற மாதிரி உங்களை மூளைக்கு இப்போ ஒருத்தர் கூட வந்து சொல்லிட்டு போனார், மூளைக்கு வேலை அப்படின்னு.
1: சரி, அதுக்கு பேசுறதுக்காக நேயர் வந்துட்டாங்களா? வருக வணக்கம்.
0: அதுக்காக நேயர்
2: மாவட்ட நேயர்களுக்கும் தம்பி முத்துக்கருப்பனுக்கும் தங்கச்சிக்கும் பொன்மாலை நேர வணக்கங்கள்.
0: வணக்கம் சொல்வது யாருங்க?
1: நேர வணக்கம். இனிமையா சொன்னது யாரு?
2: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில இருந்து. கரெக்டா தப்பு தப்பா பதில் சொல்ல வரேன்.
0: கரெக்டா தப்பு தப்பா பதில் சொல்ல வந்தீங்களா? ஆனா நீங்க தப்பு தப்பா பதில் சொல்லக்கூடாது. நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க மாறா பதில் சொல்லணும், அதாவது அதுக்கு மாறா. சரிங்களா? ரெடியா இருக்கீங்களா? விளையாடலாமா?
2: ஆரம்பிக்கலாம்.
0: சரி, மதியானம் சாப்பிட்டீங்களா?
2: என்னத்த சொல்ல
0: இப்படி சொல்றீங்க? நாங்க என்ன அடுத்து கேட்க முடியும் சொல்லுங்க.
1: என்னத்த சொல்ல அப்படின்னு முடிச்சு விட்டீங்க. போங்க,
0: ஒரே வார்த்தையில முடிச்சு.
2: அடுத்த
0: கேள்வி.
1: நாங்க வந்து சொல்லவே இல்லையே, இன்னும் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா?
0: ஜெயிச்சிட்டீங்களா? அதாவது நாங்க வந்து என்ன சொன்னீங்க, மாறாதான் பதில் சொல்ல சொல்லி சொன்னோம். நீங்க நான் என்னத்த சொல்லன்னா அங்கேயே அவுட் ஆகி போயிட்டீங்க. நீங்க
1: சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம், நீங்க என்னத்த சொல்ல அப்படின்னீங்கன்னா
0: பேர்லாமா? சாத்தூருக்கு பஸ்ல வரலாமா?

0: ட்ரெயின்ல வரலாங்களா?
1: நான் வந்து நேத்துக்கு ஊரு போகணும்னு நினைச்சேன்.
2: என்ன ஊருக்கு?
0: சாத்தூருக்கு தான் போகணும்னு நினைச்சிருப்பாங்க.
1: அதாவது சினிமா போகணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன்.
2: சரி, போயிட்டு அப்படியே சினிமா போலாம் நினைச்சீங்களா?
0: அதாவது
3: வணக்கம்
0: சொல்வது யார்? இங்க இருந்து
3: புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவ் தலைவர் கீரமுடியில இருந்து அசோக்குமார் பேசுறேன்.
2: அசோக்குமார் ஐயா, அப்பதான் நிகழ்ச்சியில முதல் முறையா பேசுறீங்களா?
3: என்ன
2: படம் பாத்தீங்க?
3: ரேடியோ பொதுப்பை நம்ம மதுரை பண்பல 103.3 தான். நாலு மணியா நாலு ஆட்டக்கலாம் கேக்குறேன்.
2: எல்லா நிகழ்ச்சியுமே கேப்பீங்களா?
3: நாளைக்கு துணி எடுக்க போலாம்
2: ஆரம்பிச்சாச்சா?
3: ஏமாத்திருச்சா? புதுக்கோட்டை
2: வெப்பமாதான் காணப்படுது. கண்டிப்பா கண்டிப்பா. நேரம் 4:49 நிமிடத்துல இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம்.
1: மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகரிலிருந்து
0: ஈஸ்வரலால் பேசுறேன்.
1: எங்க இருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? நான் வந்து இந்த டிராவல் பேக் இருக்குல்ல,
0: அத
1: 100 வாங்குனேன். எண்ணிக்கிட்டு இருக்கேன், எண்ணிக்கை 100 வர மாட்டேங்குது.
0: 100 வர மாட்டேங்குதா?
1: 100 வாங்கிட்டேன், 100 வர மாட்டேங்குது.
0: 100 வர மாட்டேங்குது.
2: எதுக்கு வியாபாரத்துக்கு வாங்கிருக்கீங்களா?
0: அவுட் ஆயிட்டாங்க. நீங்க அவங்க கூட மேற்கொண்டு போயிட்டே இருக்கீங்க
2: ஐயா. நீங்க வந்து அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: நேரம் 4:50 வரும் நேயர் சரியா பேசுவாங்களான்னு பாத்துருவோம். சரியா பேச வந்திருக்கேன் நேயர். வருக வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. என்ன வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் நலமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கீங்களா? அப்படியே இருங்க. விளையாட தயாரா இருக்கீங்களா?
4: ரெடியா காத்துட்டு இருக்கேன். சம்ம நிலமா பதில் சொல்லிடுறேன், சொல்லுங்க.
0: நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருக்கீங்க எனக்கு தோணுது. கரெக்டா?
2: என்னென்ன குடுப்பீங்க சாப்பிடறதுக்கு?
0: வீட்டுல
2: இருக்க குழந்தை பேரு
4: எரிவாயு வீட்டுல பயன்படுத்த கூடாது அதிகமாக.
2: அப்புறம் என்ன யூஸ் பண்ணலாம் அதுக்கு மாற்றா சொல்லுங்க.
0: நேரம் 4:52 இப்போ ஒரு விளம்பர இடைவேளை.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரம்.

0: 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: அருமையாக சொல்லுங்க. சரி, அருமையாக நீங்கள் விளையாண்டி, அதாவது என்னை எனக்கு எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் எழுத்துனாலும் நான் இதை வந்து செய்ய போகிறேன், ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் சொல்லிடுறோம், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அடுத்த நேருக்கான வாய்ப்பு கொடுக்குறோம். நேரம் 4:58 கடைசி நேயராக நாங்கள் சொல்கிறோம்.
1: நிறைவான நேயர் நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்ட நிகழ்ச்சி என்னை கேட்க நேர்ந்து மணிகண்டன்.
1: அதாவது நிறைவு அப்படின்னு சொன்னனால அவரே ஒரு வேலை ஆமா
0: எடுத்து கொடுத்து
1: முடிய போது டக்கு டக்குன்னு பேசிடுவோம் அப்படின்னு
2: சொல்லிட்டு கேள்வி கேள்வி கேளுங்க.
0: விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன்.
0: சரி, கே கே நகர் போற வழியில மாட்டு தவணி இருக்கா?
2: மழை வர மாதிரி இருந்துச்சு. மழை வரல
0: வரலையா? கொடை எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப ரெடியா?
2: காலையில வண்டி வேற ஸ்டார்ட் ஆகலங்க, ரொம்ப சிரமமா போச்சு.
0: சாவி ஆன் பண்ணி பாத்துருக்கலாம்ல, ஆன் பண்ணா தானே ஸ்டார்ட் ஆகும்.
2: சொல்லிக்கிறோம்.
1: அதாவது நிகழ்ச்சியில நேயர்கள் வந்து ரொம்பவே சூப்பரா பங்கு பெற்றாங்க. பங்கு பெற முயற்சி மற்றும் கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது சுபத்ரா தேவி
0: மற்றும் முத்துக்கருப்பு.
1: அழைப்புகள் ஒருங்கிணைப்பில் உதவி லாவண்யா, தொழில்நுட்ப உதவி திருப்பதி சார், அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிடலாம். நன்றி நேயர்களே.
0: நன்றி.
3: நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியின் விளம்பரதார வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல விளையாடிட்டு இருக்கோம்.
1: சரியா பேசுவோம் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா?
0: ஆமா, ஏன் 57 ஆயிடுச்சு, 4:57 இன்னும் நம்ம வந்து 2 நேரம் சந்திச்சிடலாம். வருக வணக்கம் சொல்லிடலாமா? வருக வணக்கம்
1: சொல்லிடலாம். வணக்கம்
0: வணக்கம். இத்தனை தடவை சொல்லிட்டா ஐயா, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, இல்லாட்டி உங்க இணைப்பு சரியான்னு பாருங்க. குமார், மதுரை பழங்கானத்திலிருந்து பேசுறீங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா? பழங்கானத்தை வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கீங்களா? பெரியார் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு தான் போறீங்க? ஆமா கண்டிப்பா, அடுத்த மாசம் வந்துடும்ல.
1: எப்ப வருது தீபாவளி?
0: வந்துருவோம், கண்டிப்பா வந்துருவோம். நீங்க
1: என்ன பலகாரம் எல்லாம் செய்ய போறீங்க?
0: இதயத்துக்கு இதமா இருக்கு.

0: சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விவரங்கள் அறிவிப்பு பலகையில் இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவை பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும் இருப்பினும் சந்திக்க முடியாத காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கையை கண்டித்துள்ள பிஜேபி, நீதிமன்றங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை அறியாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து அவற்றுக்கு தடை விதிப்பதற்கு பதிலாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நொபேல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மைக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நெசவாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக இந்த வாரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தாவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் மாலை தின்றல். மாலை தின்றல் நிகழ்ச்சியில் மண்மரம் மாறாத பாடல்கள் தான் கேட்க போகிறோம். இன்றைய மாலை தின்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கிருப்பன். மாலை தின்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வளம் வர இருக்கிறது எஜமான் திரைப்படத்தில் இருந்து.

0: டீ கடையில் அமர்ந்திருந்த முதியவரிடம் அருண் என்ற இளைஞர், நீங்க பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க, ஒரு டீ குடிப்போமா என்று தன் தந்தையை பற்றிய நினைவுகளோடு கேட்டான். இருவரும் டீ குடித்த பின் பணம் கொடுக்க சென்ற அருணை தடுத்த முதியவர், பணம் அப்பாதான் கொடுப்பேன் என்றார் சிரித்தபடி. தன் தந்தையை நினைவுபடுத்தி அருணை கண்கலங்க செய்துவிட்டார்.
1: இப்படி உங்களுக்கும் சுவாரஸ்யமா குட்டியா கதை எழுதுவது பிடிக்குமா? அப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
3: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: இனி தினந்தோறும் காலை 10:02
3: மனதை வருடும் மெல்லிசை பாடல்களாய் கேட்கலாம்
2: மெல்ல வரும் பாட்டாய்.
3: வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3:32
2: இருபட பாடல்கள்.

0: வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: பிற்பகல் 3-2 மடல் எழுதி காத்திருக்கும் நேயர் நெஞ்சங்களின் மனம் விரும்பிய பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களோடு காற்றில் விரியும் கடித மலர்கள்.

0: இரவு 9 மணிக்கு புதியதோர் உதயமாய்
1: இணையவழி நேயர் நிகழ்ச்சியாக இணைய ஓசை. இணைய ஓசை,
0: இது நேயர்களின் இதய ஓசை.
1: கேட்க தவறாதீர்கள், தினந்தோறும் இரவு 9 மணிக்கு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர்.

0: வாங்குங்க. ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
4: 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க. மாலை தேன்றல் மண்மனம் மாறாத பாடல் வரிகளோடு வளம் வந்து கொண்டிருக்கிற மாலை தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது ராஜாதி ராஜா திரைப்படத்தில் இருந்து.
1: மாமா பொன்ன கொடு

0: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கே?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுறீங்க மாலை தின்றல். மண்மனம் மாறாத பாடல் வரிகளோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தின்றல். அந்த வரிசையில் வரக்கூடிய பாடல் சிவா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்து இருக்கிறது.
2: சுதி சேர்ந்து பாடுங்கடா. இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
3: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன்.
2: சபாஷ்.
3: நான் வீரசூரன், நான் வீரசூரன்.
2: அடிக்கடுவா
3: நம்ம.

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும் துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
0: யாரோட டா போடுறீங்க?
1: யாரோட டா போடுறீங்க?

0: அது தஞ்சா ஊரும் மேலும்
1: அதை தட்டுங்க கொஞ்சம் கேட்போம்,
0: அதை தட்டுங்க கொஞ்சம் கேட்போம்,
1: இந்த கல்யாணத்துல பாரு நல்ல கிச்சடி சம்பா சோறு, நெருங்கிடும் பார்வை என்ன மூர்த்த நேரம் நெருங்கி வருது, டொய் டொய் டொய் டொய் அடம்மா புள சும்மா மறக்காத மச்சான் சொன்ன கேளு
2: அடம்மா புள்ள

வண்டி வருகுதுல வடமலைஞ்சி வளவில் தந்தி வந்து பேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தின்றல். மண்வனம் மாறாத பாடல் வரிகளோடு மாலை தின்றல் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் வரக்கூடிய பாடல் தாளாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
0: இனி தினந்தோறும் காலை 10:02
1: மனதை வருடும் மெல்லிசை பாடல்களாய் கேட்கலாம்
0: மெல்ல வரும் பாட்டு.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3:32
0: இருபட பாடல்கள்.

0: விடுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: பிற்பகல் 3-2 மடல் எழுதி காத்திருக்கும் நேர் நெஞ்சுகளின் மனம் விரும்பிய பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களோடு காற்றில் விரையும் கடித மலர்கள்.

0: இரவு 9 மணிக்கு புதியதோர் உதயமாய்
1: இணைய வழி நேயர் நிகழ்ச்சியாக இணைய ஓசை. இணைய ஓசை,
0: இது நேயர்களின் இதய ஓசை.
1: கேட்க தவறாதீர்கள். தினந்தோறும் இரவு 9 மணிக்கு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க மாலை தென்றல். மண்மனம் மாறாத பாடல் வரிகளோடு அவனம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். அந்த வரிசையில் வரக்கூடிய பாடல் ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளாக கேட்டுருக்கீங்க. மாலை தின்றல், மாலை தின்றல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வருகிறது. பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து மாலை தின்றல் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதில் வன சேவை பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாகவும் நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தம்மை சந்திக்க நேரம் கோரப்பட்டதாகவும், இருப்பினும் சந்திக்க முடியாததற்கான காரணம் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கையை கண்டித்துள்ள பிஜேபி, நீதிமன்றங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை அறியாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. பட்டாசுகளுக்கு தடை விதிப்பதற்கு பதிலாக அவற்றை வெடிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நெசவாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக இந்த வாரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சமூக மேம்பாட்டிற்காக துணை நிற்கும் நிறுவனங்களும் தனிநபர்களும் சமூக நீதி அறக்கட்டளை மூலம் பங்களிக்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு கேட்டுக் கொண்டுள்ளார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கையை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எகிப்தின் கைரோவில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து உள்பட 5 பேர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதலாவது செய்தியாக கேட்கலாம். 2026 மற்றும் 2027 கல்வியாண்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றுள்ள மாணவர்கள் கல்விக்கடன் பெறுவது தொடர்பாக விருது

நகர் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026 மற்றும் 2027 கல்வியாண்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றுள்ள விருதுநகர் மாவட்ட மாணவர்கள் கல்விக்கடன் பெறுவது தொடர்பான தகவல்கள், வழிகாட்டுதல்கள் மற்றும் விண்ணப்ப நடைமுறைகள் குறித்து அறிந்து கொள்ள விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் 4வது தளத்தில் இயங்கி வரும் கல்வி உதவி மைய கட்டுப்பாட்டு அறையை நேரிலோ அல்லது தொலைபேசி எண்கள் 9976903873 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9698810699 75985101114 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9565638902 ஆகிய தொலைபேசி எண்களின் வாயிலாகவோ தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம். அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள் என அனைத்து வகை பள்ளி மாணவர்களுக்கும் பொருந்தும். உயர்கல்வியில் சேர்க்கை பெற்றுள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்தி கல்விக்கடன் தொடர்பான விவரங்களை பெற்று பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். தொடர்ந்து விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி கேட்கலாம். இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய மாலை நேரத்தில் பக்தி பாடல்களுடன் நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேளை.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: நேயர்கள் இதுவரை விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்களுடன் இணைந்திருந்தீர்கள்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரமாலை 6:25. நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். எமது பண்பலையில் இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து 6:30 வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சியாக அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்கலாம். 7:00 பாட்டு எதுகிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல், சூழலின் சூத்திரம் உரை வழங்குகிறார் மதுரை யாதவர் கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள். 9:00 கேட்கலாம் இணைய ஓசை. 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் வரும் காலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253336.
6: வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர மாலை 6:30. இனிய மாலை வணக்கம் நேர்களே. அந்திசாயும் அழகிய மாலை வேளையில் இனிய பாடல் பூக்களால் காற்றலைகளில் மலர காத்திருப்பது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில கேட்க போற முதல் பாடல் இது கதிர்வேலனின் காதல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் யுகபாரதி பாடல் வரிகள் எழுத ஆலப்ராஜு பாடின பாட்டு வந்து கேட்டு முடித்த வேளை 6:37. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பூக்க காத்திருக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் நண்பன் திரைப்படத்திலிருந்து பாடல். சின்மயி விஜய் பிரகாஷ் குரல்ல வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

அந்தி சாயும் அழகிய மாலையின் இனிமையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில். காற்றலைகளில் பூக்க காத்திருக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம். கோ திரைப்படத்தில் இருந்த பாடல். ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவங்களோட குரல்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ ரெண்டு பேருமே சேர்ந்து பாடின ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் மாலை 6:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனமயங்கும் தென்றலாய் கேட்டுட்டே இருக்கும் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் தாம் தூம் திரைப்படத்திலிருந்து பாடல். ஹரிஷ் ராகவேந்தா அவங்களோட குரல்ல வந்துட்டே இருக்கு. நா முத்துக்குமார் பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க. பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள்.

அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக கேட்கலாம் கெத்து திரைப்படத்திலிருந்து பாடல். இதுவரை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தா அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. ஹரிச்சரன் சாஷா திரிபாதி குரல்கள்ல பாடல் வந்துட்டே இருக்கு. கெத்து திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் புதிய திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றாய் கேட்டு மகிழலாம். அந்த வரிசையில் முதல் பாடலாக பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் த வாரியர் திரைப்படத்திலிருந்து பாடல் இருக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டில் தொடர்ந்து அதிரடியாக பாடல் வருகிறது. என்ன சொல்ல போகிறாய் திரைப்படத்தில் இருந்து?

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல கேட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். அதிரடியான பாடல்கள் தான் கேட்டுருக்கோம் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் பவ் பவ் திரைப்படத்திலிருந்து.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுறீங்க பாட்டு இது ஹிட்டு. அதிரடியா பாடல்கள் கேட்டுருக்கோம். அதிரடியா பாடல் வருகிறது காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
0: இனி தினந்தோறும் காலை 10:02
1: மனதை வருடும் மெல்லிசை பாடல்களாய் கேட்கலாம்
0: மெல்ல வரும் பாட்டு.
1: வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3:32
0: இருபட பாடல்கள்.

0: நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: பிற்பகல் 3-2 மடல் எழுதி காத்திருக்கும் நேயர் நெஞ்சுகளின் மனம் விரும்பிய பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களோடு காற்றில் விரியும் கடித மலர்கள்.

0: ஒன்பது மணிக்கு புதியதோர் உதயமாய்
1: இணைய வழி நேயர் நிகழ்ச்சியாக இணைய ஓசை. இணைய ஓசை,
0: இது நேயர்களின் இதய ஓசை.
1: கேட்க தவறாதீர்கள், தினந்தோறும் இரவு ஒன்பது மணிக்கு.

0: அதிரடியா பாடல் வந்து கொண்டிருக்கிறது. பாட்டை இதே கிட்ட நிகழ்ச்சியில் ஜெயிலர் துறை படத்திலிருந்து.
1: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் அது ரெடியான பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய பாடல் கிங் ஆஃப் கொத்தா திரைப்படத்தில் இருந்தேன்.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுறீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அதிரடியான பாடல் கேட்டுருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய பாடல் சர்தார் திரைப்படத்திலிருந்து.
1: குன்றான குன்றத்தில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் கரப்பாங்க இல்லை கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. அதிரடியான பாடல்கள் கேட்டுருக்கோம் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில். அந்த வரிசையில் வரக்கூடிய பாடல் அடியே திரைப்படத்தில் இருந்த

0: டீக்கடையில் அமர்ந்திருந்த முதியவரிடம் அருண் என்ற இளைஞர், நீங்க பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க, ஒரு டீ குடிப்போமா என்று தன் தந்தையை பற்றிய நினைவுகளோடு கேட்டான். இருவரும் டீ குடித்த பின் பணம் கொடுக்க சென்ற அருணை தடுத்த முதியவர், பணம் அப்பாதான் கொடுப்பேன் என்றார் சிரித்தபடி. தன் தந்தையை நினைவுபடுத்தி அருணை கண்கலங்க செய்துவிட்டார்.
1: இப்படி உங்களுக்கும் சுவாரஸ்யமா குட்டியா கதை எழுதுவது பிடிக்குமா? அப்போ உடனே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இணைய ஓசை நிகழ்ச்சிக்காக ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கதை, கவிதை, அழகிய நினைவுகள், பிடித்த பாடல்கள் என உங்களுக்கு தோன்றும் என்ன அலைகளை மதுரை பண்பலை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கேட்கப்படும் பதிவுகளின் கீழ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நமது ஆகாஷ்வாணியில் தினமும் இரவு 9 மணிக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைய ஓசை, இது இதய ஓசை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். அதிரடியாக பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில். அந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய பாடல் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: எனக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க.
1: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. அது ரெடியாக பாடல் கேட்டிருக்கோம். அந்த வரிசையில் நிறைவு பாடலாக வருகிறது பர்மா திரைப்படத்தில் இருந்து.

புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சுகாதார சேவைக்கான கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் கட்டணங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் எய்ட்ஸ் தொடர்பான தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறி வந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அஇஅதிமுக தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளது. இதற்கு மின்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள மின்வெட்டு இன்று தலைமைச் செயலகத்தையும் எட்டியுள்ளதாகவும் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக அமைச்சர்களின் அறைகளும் இருளில் மூழ்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ளார். மின் தேவைக்கும் மின்சாரம் கிடைப்பதற்கும் இடையேயான இடைவெளிதான் மின்வெட்டுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மின் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மின் தடை ஏற்பட்டதாகவும் இது உடனடியாக சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டதாகவும் மின்வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை கிலோவுக்கு 20 முதல் 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை தொடர்பான பட்டியலையும் திமுக அந்த அறிக்கையில் பகிர்ந்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை கண்காணிக்க பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற தவேக அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை சிக்கல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் திரு விஜய் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரொபிசோவை வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளோடு. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:06. இனிய இரவு வணக்கம் நேர்களே. காலை நேரத்து அழகான மலர்களை தேடி வண்ணச் சிறகுகளை விரித்து பறக்கும் பட்டாம்பூச்சிகளைப் போல தம் மனதில் இருக்கும் கனவுகளை நோக்கி பறக்க தயாராக இருக்கும் குட்டி குட்டி பட்டாம்பூச்சிகள், அதாவது உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளை தாங்க சொல்கிறேன், பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெறணுமா? ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்காக வளமர காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கு பெற்று அவங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம். அதாவது குட்டி குட்டி கதைகள் சொல்லலாம், திருக்குறள் ரைம்ஸ் எல்லாமே கூட சொல்லலாம். அதற்கு குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 மற்ற எல்லா குழந்தைகளுமே வரலாம். 0452 என்று மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு. இப்போ அதுக்கு முன்னாடி குழந்தைகள் வர காத்துட்டே இருக்காங்க, நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமா இணைஞ்சிருக்கும் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரியுமா, ஒரு சிறிய விதைக்குள் ஒரு மிகப்பெரிய மரம் ஒளிந்திருக்கிறது. அதே போல உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளுமே மிகப்பெரிய திறமைகள் ஒளிஞ்சிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய முயற்சி கூட நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியா மாறலாம். தோல்வி வந்துச்சுன்னா குழந்தைகளை துவண்டு போக வேணாம், தவறு செஞ்சா பயந்து ஒழியாதீங்க. ஒவ்வொரு தவறுமே நமக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை வரிகளை சொல்லிட்டு குழந்தையில நிகழ்ச்சிகள் வர காத்துட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா?
1: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: ಗರ್ ಕಾಹೋ. ಅರ್ಥಮಯಿಂದ ರಾಜ.
1: நம்மால் முடியும் என்று முதலில் நம்புங்கள். ஏனென்றால் உங்கள் கனவுகளுக்கு எல்லை கிடையாது, உங்கள் முயற்சிகளுக்கு தடையும் கிடையாது. நீங்க நாளைக்கு ஒரு மருத்துவராகலாம், விஞ்ஞானியாகலாம், ஆசிரியராகலாம், விளையாட்டு வீரராகலாம், இன்னும் நீங்கள் விரும்பும் எதுவாக வேணாலும் உயரலாம் இல்லையா? அதற்கு வேண்டியது என்ன? தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு மட்டும்தான் இல்லையா? சரி குட்டீஸ், உங்களோட முகத்துல புன்னகையும் மனசுல நம்பிக்கையும் சிறகுகள்ல உற்சாகமும் நிறைஞ்சிருக்கா? அப்படி உங்களோட கற்பனை சிறகுகளை விரிச்சு மகிழ்ச்சியா பறக்க தயாராகுங்க. ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.

0: 9.9ல் இப்போ இதே மகிழ்ச்சியோட நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு குட்டீஸ் வந்து காத்துட்டே இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்க, நம்ம நேயர்களுக்காக என்னெல்லாம் சொல்ல போறாங்க தொடர்ந்து அவங்ககிட்டயே கேட்டலாம். வணக்கம். வணக்கம் சொல்றது யாருப்பா? லட்சுமிகாந்தன் பாரதி நகர்ல இருந்து. விக்னேஷ், சூப்பரா பேசுறீங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? செவன்த்தா? சரி, நம்ம நேயர்களுக்காக என்னப்பா சொல்ல போறீங்க
1: இன்னைக்கு?
0: திருக்குறள் சொல்லுங்க கேட்போம். சூப்பரா சொல்லிட்டீங்களே. நீங்க ஒவ்வொரு விஷயம் செய்ய முன்னாடியும் யோசிப்பீங்களா, இது சரியா தவறா அப்படிங்கறதெல்லாம்? கண்டிப்பா யோசிப்பீங்க இல்லையா? சூப்பர், மா அருமையா சொன்னீங்க. வீட்டு பாடம் எல்லாம்
1: முடிச்சிட்டீங்களா?
0: இனிமேல் தான் முடிக்க போறீங்களா? சரி, அப்படியே இடையில ரிலாக்ஸ்டா பாட்டு கேட்கலான்னு எஃப்எம் கோடி வந்துட்டீங்க இல்லையா? சரி, உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? விக்னேஷ் அழகா திருக்குறள் சொன்னாங்க, உங்களுக்காக என்ன பாட்டு கொடுக்கலாம் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்குமா. திருக்குறள் சொல்லி அழகா பொருளும் சொன்ன விக்னேஷ்காக பாடல் வந்துட்டே இருக்கு. காற்றலைகள்ல டெடி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:21 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் வளம் வந்துட்டே இருக்கு. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக இணைப்புல ஒரு குட்டீஸ் காத்துட்டே இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு? கனிஷ்கா. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். சூப்பரா பேசுறீங்களே கனிஷ்கா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, அழகா. எங்க இருந்துமா பேசுறீங்க? மதுரை தானா நீங்க? மதுரை தான். சரி, நம்ம நேயர்களுக்காக இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க கனிஷ்கா? கதை. குட்டி கதை சொல்றீங்களா? ம், சொல்லுங்க கேப்போம். தொப்பியெல்லாம் எடுத்துட்டு போயிரும் இல்லையா? அவ்வளவுதான் கதை. சரி, உங்களுக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்குமா? வீட்டுல உங்களுக்கு யார் கதைலாம் சொல்லுவா? அம்மா சொல்லுவாங்களா? மொபைல் பார்க்காம கதை கேட்டுட்டே தூங்குவீங்களா? ஓ, சரி சரி சரி. இப்ப நீங்க பட்டாம்பூச்சிகள்ல பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? சரி, அழகா வந்து கதை சொன்ன பாப்பாக்காக, கனிஷ்கா பாப்பாக்காக என்ன பாட்டுமா கொடுக்கலாம்? நீங்க கேட்ட பாட்டு வந்து டியூடு திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. சரிங்களா, அழகா பேசினாங்க கனிஷ்கா. உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகளில்.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி கேட்டு ரசிதாத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம் டான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:30. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அறிவியல் மின்னல். இன்றைய நிகழ்ச்சியில் சூழலின் சூத்திரம். உரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள்.

சூழல் என்பது மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் வாழும் இயற்கை மற்றும் சமூக சுற்றுச்சூழலை குறிக்கின்றது. இதில் காற்று, நீர், மண், தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் மனிதர்கள் ஆகியவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன. சூழலின் சூத்திரம் என்பது இதன் அடிப்படை யாதெனில், சுத்தமான காற்று, தூய்மையான நீர், வளமான மண், பல்லுயிர் பாதுகாப்பு, மனித பொறுப்பு, ஆரோக்கியமான சூழல், இவை அனைத்துமே ஒரு சூழலின் சூத்திரம் என்பதாகும். சூழலின் முக்கியமான கூறுகள், இவற்றில் முதன்மையானது மண் பாதுகாப்பு. மண் பாதுகாப்பு என்பது மண்ணின் வளம், தரம் மற்றும் இயற்கை தன்மையை பாதுகாத்து மண் அரிப்பு மற்றும் மாசுபாட்டை தடுக்கும் நடவடிக்கைகளை குறிக்கின்றது. உணவு உற்பத்தி, தாவர வளர்ச்சி, நீர் சுழற்சி மற்றும் உயிரினங்களின் வாழ்வியலில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மண் பாதுகாப்பின் முக்கியத்துவம் யாதென்றால், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மண் வளம் முக்கியத்துவம் பெறுகின்றது. மண்ணில் நீரை சேமிக்க உதவுகின்றது. சுற்றுச்சூழலை சமநிலையை பேணி பாதுகாக்கின்றது. மண்ணில் வாழும் நுண்ணுயிர்கள் மற்றும் பிற உயிரினங்களை பாதுகாக்கின்றது. எதிர்கால தலைமுறைகளுக்கான உணவை பாதுகாத்து உறுதி செய்கின்றது. மண்ணை பாதிக்கும் காரணிகள் யாவை என்றால், முதலாவதாக மண் அரிப்பு. மரங்கள் அழிக்கப்படுவதால் மண் அரிப்பு அதிகமாக ஏற்படுகின்றது. காற்று மற்றும் மழையால் மேல் மட்ட அடுக்கு அடித்து செல்லப்படுகிறது. இரண்டாவதாக காடழிப்பு. அதிகப்படியான இரசாயன உர பயன்பாடு மண்ணின் இயற்கை வளத்தை அதிகமாக பாதிக்கின்றது. தொழிற்சாலை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள், இவை மண்ணின் மாசுபாட்டை அதிகமாக ஏற்படுத்துகின்றது. அதிகப்படியான நீர்ப்பாசனம் என்பவற்றில் உவர்ப்பு மற்றும் நீர்த்தேக்கம் அதிகமாக ஏற்படுகின்றது. மண் பாதுகாப்பு முறைகள், இவற்றில் மரங்கள் மற்றும் புல் வகைகளை அதிகமாக வளர்த்தல், பயிர் சுழற்சி முறையை பின்பற்றுதல், இயற்கை உரம் மற்றும் பசுந்தாள் உரங்களை அதிகமாக பயன்படுத்துதல், வரப்பு அமைத்தல் மற்றும் சமதள உழவு செய்தல், மூடு பயிர்களை வளர்த்தல், மழைநீர் சேகரிப்பு மற்றும் முறையான நீர்ப்பாசன முறையை பயன்படுத்துதல், கழிவுகளை முறையாக மேலாண்மை செய்தல், வேளாண்மை காடுகள் முறையாக பயன்படுத்துதல், இவற்றில் நீர் பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். நீர் பாதுகாப்பு என்பது நீரின் அளவு, தரம் மற்றும் கிடைக்கும் தன்மையை பாதுகாத்து அதை சிக்கனமாகவும் நிலையான முறையிலும் பயன்படுத்துவதாகும். மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கும் நீர் அத்தியாவசியமாகின்றது. நீரின் பாதுகாப்பின் முக்கியத்துவம் யாது என்றால், மனிதர்களின் குடிநீர் தேவையை அதிகமாக பூர்த்தி செய்கின்றது. வேளாண்மைக்கு தேவையான நீரை பாதுகாக்கின்றது. தொழில்துறை பயன்பாட்டிற்கு நீர் கிடைப்பதை உறுதி செய்கின்றது. தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்வை ஆதரிக்கின்றது. நீர் சூழ்நிலையின் சமநிலையை பேணி பாதுகாக்கின்றது. எதிர்கால தலைமுறைக்கும் நீர்வளத்தை இது உறுதி செய்கின்றது. நீர் பற்றாக்குறைக்கு காரணங்கள் யாதெனில், நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துதல், மழை பொழிவு குறைதல் மற்றும் காலநிலை மாற்றம், நீர்நிலைகளை ஆக்கிரமித்தல், தொழிற்சாலை மற்றும் வீட்டுக் கழிவுகளால் நீர் மாசுபடுதல், வேளாண்மையின் அதிகப்படியான நீர்ப்பாசனம் செய்தல், நீரை வீணாக பயன்படுத்துதல், இவை அனைத்துமே நீர் பற்றாக்குறைக்கான மிக முக்கிய காரணங்களாகும். நீரினை பாதுகாக்கும் முறைகள், மழைநீர் சேகரிப்பு செய்தல், குளம், ஏரி, ஆறு போன்ற நீர்நிலைகளை பாதுகாத்து நீரினை சேகரித்தல், சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் பயன்படுத்துதல், வீடுகளில் நீர் கசிவுகளை உடனடியாக சரி செய்தல், பயன்படுத்திய நீரை சுத்திகரிப்பு செய்து மீண்டும் பயன்படுத்துதல், நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டுவதை தடுத்து நிறுத்துதல், மரங்களை வளர்த்து நிலத்தடி நீர் வளத்தை மேம்படுத்துதல், மக்களிடையே நீர் சேமிப்பு குறித்து அதிகப்படியான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். காடு மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு என்பது காடுகள், மரங்கள், செடிகள், மூலிகைகள் மற்றும் அவற்றை சார்ந்த உயிரினங்களை அழிவில் இருந்து பாதுகாத்து இயற்கையின் சூழலில் சமநிலையை நிலைநிறுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் வேண்டும். காற்றில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க காடுகள் உதவுகின்றன. வெப்பநிலையை கட்டுப்படுத்தி காலநிலையை சமநிலைப்படுத்துகின்றன. மழை பொழிவு மற்றும் நீர் சுழற்சிக்கு காடுகள் அதிகமாக உதவுகின்றன. மண் அரிப்பை தடுப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு காடுகள் வாழிடமாக உள்ளன. வேளாண்மை மற்றும் மனித வாழ்விற்கு தேவையான வளங்களை அதிகமாக வழங்குகின்றது. கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி காலநிலை மாற்றத்தை குறைக்கவும் காடுகள் உதவுகின்றது. காடுகள் அழிவதற்கான காரணங்கள் கட்டுப்பாடற்ற மரபெட்டுதல், காட்டு தீ ஏற்படுத்துதல், அதிகப்படியான மேய்ச்சல் நிலங்களாக மாற்றுதல், சுரங்க தொழில் மற்றும் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு அதிகமாக காடுகளை பயன்படுத்துதல், நகரமயமாக்குதல், காலநிலை மாற்றம் மற்றும் நீண்டகால வறட்சியின் காரணமாக காடுகள் எளிதில் அழிகின்றன. காடு மற்றும் தாவரங்களை பாதுகாக்க

பாதுகாக்கும் முறைகளான மரக்கன்றுகளை நடுதல் மற்றும் மர வளர்ப்பை ஊக்குவித்தல், காடுகளை அழிப்பதை தடுத்து நிறுத்துதல், அழிக்கப்பட்ட காடுகளின் மறுக்காடு வளர்ப்பு செய்தல், வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்காக்களை பாதுகாத்தல், உள்ளூர் மற்றும் பாரம்பரிய தாவர இனங்களை பாதுகாத்தல், காகிதம் மற்றும் மரப்பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துதல், மக்களிடையே வன பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சட்டவிரோத மரவெட்டுதல் மற்றும் காடு அழிப்பினை கட்டுப்படுத்துதல், எல்லாவற்றுக்கும் மேலாக பல்லுயிர் பாதுகாப்பு. பல்லுயிர் பாதுகாப்பு என்பது பூமியில் காணப்படும் பல்வேறு வகையான தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் அவற்றின் வாழிடங்களை பாதுகாப்பதாகும். இயற்கையின் சமநிலையை பேணுவதில் பல்லுயிர் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பல்லுயிரை பேணி பாதுகாக்கும் முறைகள் யாவை? இயற்கை வாழிடங்களை பாதுகாத்தல், தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களை உருவாக்குதல், அழிந்து வரும் தாவர இனங்களை பாதுகாத்தல், வனவிலங்குகளை வேட்டையாடுதல் மற்றும் சட்டவிரோத வர்த்தகத்திலிருந்து பாதுகாத்தல், ஆறுகள், ஏரிகள், கடல்கள் மற்றும் ஈரநிலங்களை பேணி பாதுகாத்தல், நிலையான வேளாண்மை முறையை பின்பற்றுதல், மாசுபாடை குறைத்தல், கழிவுகளை முறையாக மேலாண்மை செய்தல், பொதுமக்களிடையே பல்லுயிர் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். பல்லுயிர் பாதுகாப்பின் வகைகள், இவற்றில் குறிப்பிட்ட வகைகளை இங்கு நாம் காண்போம். இயற்கை வாழிட பாதுகாப்பு, இன்சைட்டிவ் கன்சர்வேஷன். உயிரினங்கள் அவற்றின் இயற்கையான வாழிடங்களிலேயே பாதுகாத்தல், எடுத்துக்காட்டாக தேசிய பூங்கா, வனவிலங்கு சரணாலயம், உயிர்கோள காப்பகம். வாழிடத்திற்கு வெளியே பாதுகாப்பு, எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன். உயிரினங்கள் அவற்றின் இயற்கை வாழிடத்திற்கு வெளியே பாதுகாத்தல், எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா தாவரவியல் பூங்கா, உயிரியல் பூங்கா, விதை வங்கி, மரபணு வங்கி. கழிவு மேலாண்மை. கழிவு மேலாண்மை என்பது வீடுகள், தொழிற்சாலைகள், மருத்துவமனைகள், வேளாண்மை மற்றும் வணிக நிறுவனங்கள் உருவாக்கும் கழிவுகளை முறையாக சேகரித்து, பிரித்து, மறுசுழற்சி செய்து பாதுகாப்பான முறையில் அகற்றும் செயலாகும். இவற்றில் கழிவு மேலாண்மையின் முக்கியத்துவம் யாது என்றால், மண் மாசுபாட்டை தடுக்கின்றது, நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுக்கின்றது, காற்று மாசுபாட்டை குறைக்கின்றது, நோய்கள் பரவுவதை தடுக்க உதவுகிறது, மறுசுழற்சி மூலம் வளங்களை சேமிக்கின்றது, இயற்கை சூழல் மற்றும் பல்லுயிரை பேணி பாதுகாக்கின்றது, தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை உருவாக்குகின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் முறை யாதெனில், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்பது இயற்கை தொடர்ந்து புதுப்பித்து கொண்டே இருக்கும் வளங்களிலிருந்து பெறப்படும் ஆற்றல் ஆகும். எடுத்துக்காட்டாக சூரியன், காற்று, நீர், உயிரியல் கழிவுகள் போன்றவை இதன் முக்கிய ஆதாரங்கள் ஆகும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முக்கியத்துவம் யாது என்றால், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை அவை அதிகமாக குறைக்கின்றது, பசுமை குடில் வாயு வெளியேற்றத்தை குறைக்க உதவுகின்றன, நிலக்கரி, பெட்ரோலியம் போன்ற புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைக்கின்றது, இயற்கை வளங்களை நிலையான முறையில் பயன்படுத்தவும் உதவுகின்றன, நீண்டகால ஆற்றல் பாதுகாப்பை தொடர்ந்து வழங்குகின்றது, எதிர்கால தலைமுறைக்கு தேவையான ஆற்றல் வளங்களை இவை பேணி பாதுகாக்கின்றது, கிராமப்புற வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பினை அதிகரிக்க உதவுகின்றது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முக்கிய வகைகள், இவற்றில் முதன்மையாக சூரிய ஆற்றல், சோலார் எனர்ஜி, சூரிய ஒளியை சோலார் பேனல்கள் மூலம் மின்சாரமாக மாற்றுதல். இரண்டாவதாக காற்றாலை ஆற்றல், விண்ட் எனர்ஜி, காற்றின் இயக்க சக்தியை பயன்படுத்தி காற்றாலைகள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்தல். மூன்றாவதாக நீர்மின் ஆற்றல், ஹைட்ரோ பவர், ஆறுகள், அணைகள் மற்றும் நீரின் ஓட்டத்தை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்தல். நான்காவதாக உயிரி ஆற்றல், பயோமாஸ் எனர்ஜி, தாவரங்கள், வேளாண் கழிவுகள் மற்றும் உயிரியல் கழிவுகளிடமிருந்து ஆற்றல் பெறுதல். ஐந்தாவதாக புவி வெப்ப ஆற்றல், ஜியோதெர்மல் எனர்ஜி, பூமிக்கடியில் உள்ள வெப்பத்தை பயன்படுத்தி ஆற்றல் உற்பத்தி செய்தல். ஆறாவதாக கடல் ஆற்றல், ஓஷன் எனர்ஜி, அலைகள் மற்றும் கடல் நீரின் இயக்கத்திற்கு ஏற்ப ஆற்றலை பெறுதல். இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் நன்மைகள் யாதென்றால், குறைந்த அளவு மாசுபாடு, இயற்கையில் மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள், எரிபொருள் செலவை குறைக்க அதிகமாக உதவுகின்றது, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உதவும், ஆற்றல் உற்பத்தியை பல்வேறு இடங்களில் மேற்கொள்ள முடியும். இந்த சுற்றுச்சூழலில் மனிதனின் பங்கு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அவற்றின் முதன்மையானதாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதரின் கடமையாகும். மனிதன் சுற்றுச்சூழலில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கின்றான். மனிதனின் செயல்பாடுகள் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் முடியும், பாதிக்கவும் முடியும். எனவே இயற்கை வளங்களை பொறுப்புடன் பயன்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி கடமை. அவற்றின் முக்கிய பொறுப்புகள், முதலாவதாக மரங்களை வளர்த்தல், மரக்கன்றுகளை நடுதல், காடுகளை பேணி பாதுகாத்தல் மற்றும் தேவையற்ற மரங்களை வெட்டுவதை தவிர்த்தல். இரண்டாவதாக நீர் வளம் பெருக்குதல், நீரை வீணாக்காமல் பயன்படுத்துதல், மழை நீரை அதிகமாக சேகரித்தல், நீர்நிலைகளை மாசுபடுத்தாமல் பாதுகாத்தல், மண் வளத்தை பெருக்குதல், மண் அரிப்பை தடுத்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி மண்ணை பாதுகாத்தல், பிளாஸ்டிக் பயன்பாடுகளை குறைத்தல், ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்களை தவிர்த்து மீண்டும் பயன்படக்கூடிய பொருட்களை பயன்படுத்துதல்,

புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அதிகமாக பயன்படுத்துதல், சூரிய ஒளி ஆற்றல், காற்றாலை ஆற்றல் போன்ற தூய்மையான ஆற்றல் வளங்களை மேம்படுத்துதல், மாசுபாட்டை குறைத்தல், காற்று நீர் மற்றும் மண் மாசுபாட்டை ஏற்படுத்தும் செயல்களை தவிர்த்தல், தனிப்பட்ட வாகன பயன்பாட்டை குறைத்து நடைபயணம், மிதிவண்டி, பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், குடும்பம், பள்ளி, கல்லூரி மற்றும் சமூகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்தல், விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். நிலையான வளர்ச்சி முறை, நிலையான வளர்ச்சி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்பது தற்போதைய தலைமுறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும், அதே நேரத்தில் எதிர்கால தலைமுறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை பாதிக்காமல் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சியாகும். இதில் பொருளாதார வளர்ச்சி, சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய மூன்றுக்கும் சமநிலை முக்கியம். நிலையான வளர்ச்சியின் மிக முக்கிய மூன்று தூண்கள் யாதெனில், முதலாவதாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இயற்கை வளங்கள், நீர், மண், காடுகள் மற்றும் பல்லுயிரை பேணி பாதுகாத்தல். இரண்டாவதாக சமூக வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம், சமூகம், பாதுகாப்பான வாழ்க்கை மற்றும் சமூக நலனை மேம்படுத்துதல். பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, வருமானம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மேம்படுத்துதல். சுற்றுச்சூழலில் மாணவர்களின் பங்கு என்னவென்று பார்த்தால், மாணவர்கள் எதிர்கால சமூகத்தின் முக்கிய அங்கமாக இருப்பதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. பள்ளி, கல்லூரி மற்றும் சமூக மட்டங்களின் சிறிய செயல்பாடுகளின் மூலம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மாணவர்களின் முக்கிய பங்குகள், முதலாவதாக மரக்கன்றுகள் நடுதல். மரக்கன்றுகளை நட்டு அவற்றை முறையாக பராமரித்து வளர்க்க வேண்டும். நீர் பாதுகாப்பு, குழாய்களில் நீர் வீணாவதை தடுத்து நிறுத்தல் வேண்டும். மழைநீர் சேகரிப்பு பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தல் வேண்டும். மின்சார சிக்கனம், தேவையில்லாத நேரங்களில் விளக்குகள் எரிதல், மின் விசிறியை சுற்றுதல் மற்றும் மின்னணு சாதனங்களை அணைத்தல் வேண்டும். கழிவு மேலாண்மை, கழிவுகளை ஈரக்கழிவு, உலர்கழிவு என பிரித்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை தனியாக சேகரிக்க வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் தவிர்த்தல் வேண்டும். அதற்கு மாற்றாக துணிப்பை பயன்பாட்டை கொண்டு வர வேண்டும். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பேரணி, கண்காட்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கலாம். தூய்மை பணிகளின் பங்கேற்பு, பள்ளி, கல்லூரி, பூங்கா, கடற்கரை மற்றும் பொது இடங்களில் நடைபெறும் தூய்மை இயக்கங்களில் அதிகமாக பங்கு பெறலாம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துதல், சூரிய ஆற்றல், காற்றாலை போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆற்றல் முறைகள் குறித்து அதனை கற்றுக்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இயற்கையை நேசித்தல், இயற்கை வளங்களை வீணாக்காமல் பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும். மரக்கன்று நடுவதால் காற்று தரம் மற்றும் பசுமை மேம்படும். மழைநீர் சேகரிப்பதால் நீர்வளம் பெருகும். கழிவு நீரை பிரித்தெடுப்பதால் மறுசுழற்சி எளிதாக்கும். பிளாஸ்டிக்கை தவிர்ப்பதால் பிளாஸ்டிக் மாசுபாடை குறைக்க முடியும். பறவை விலங்கு பாதுகாப்பதால் பல்லுயிர்கள் பாதுகாக்கப்படும். தூய்மை இயக்கம் செயல்படுத்தப்படுவதால் சுற்றுப்புற தூய்மையை மேம்படுத்தப்படும். விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அதிகமாக வழங்குவதால் சமூக பொறுப்புகள் அதிகரிக்கும். சூழலியலின் அடிப்படை அமைப்பு என்பது இரண்டு முக்கிய மூலக்கூறுகளை கொண்டது. அவற்றில் உயிரியல் கூறுகள், உயிரற்ற கூறுகள். முதலாவதாக உயிரியல் கூறுகள், மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், பறவைகள், பூச்சிகள், நுண்ணுயிர்கள், இவை அனைத்தும் உயிரியல் கூறுகளாக அறியப்படுகின்றன. உயிரற்ற கூறுகளான காற்று, நீர், மண், சூரிய ஒளி, வெப்பநிலை, கனிமங்கள், ஈரப்பதங்கள், இந்த இரண்டு கூறுகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளது. சூழலின் முக்கியத்துவம், முதலாவதாக உயிர்களின் வாழ்வாதாரம். மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் வாழ்வதற்கு தேவையான காற்று, நீர், உணவு மற்றும் வாழிடத்தை இந்த சூழல் உருவாக்கி தருகின்றது. நீர்வள பாதுகாப்பு, ஆறுகள், ஏரிகள், குளங்கள், நிலத்தடி நீர் மற்றும் மலை போன்றவை உயிர்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்கின்றன. மண் வளம், விவசாயத்துக்கு தேவையான வளமான மண்ணை சூழல் வழங்குகின்றது. இதன் மூலம் வளமான உணவு உற்பத்தி நடைபெறுகின்றது. காலநிலை சமநிலை, காடுகள், கடல்கள் மற்றும் பிற இயற்கை அமைப்புகள் பூமியின் வெப்பநிலை மற்றும் நீர் சுழற்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றது. இயற்கை வளங்கள் ஆதாரம், மரம், உணவு, மருத்துவ தாவரங்கள், கனிமங்கள் மற்றும் பல்வேறு இயற்கை வளங்கள் மனித வாழ்க்கைக்கு கிடைக்கின்றன. பொருளாதார வளர்ச்சி, இந்த சூழலியலால் வேளாண்மை, மீன்பிடித்தல், வனத்துறை, சுற்றுலாத்துறை போன்ற பல்வேறு துறைகள் இயற்கை வளங்களை சார்ந்துள்ளது. மனிதனின் ஆரோக்கியம், தூய்மையான காற்று, பாதுகாப்பான குடிநீர் மற்றும் சுத்தமான சுற்றுப்புறம் மனிதனின் ஆரோக்கியத்தை மேம்பட செய்கின்றது. எதிர்கால தலைமுறைகளின் பாதுகாப்பு, இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலம் எதிர்கால தலைமுறைக்கும் அவற்றை பயன்படுத்தும் வாய்ப்பையும் வழங்கலாம். உணவு சங்கிலி மற்றும் சூழலின் அமைப்பு, முதலாவதாக உணவு சங்கிலி, அதாவது ஃபுட் செயின். ஃபுட் செயின் என்பது ஒரு சூழலில் உள்ள உயிரினங்களுக்கு இடையே உணவு மற்றும் ஆற்றல் ஓர் உயிரிலிருந்து மற்றொரு உயிருக்கு
பரிமாறப்படும் இயற்கையான தொடராகும். இது சூழலின் சமநிலையை பேணுவதில்

முக்கிய பங்கு வகிக்கின்றது. சூழலின் சமநிலையில் இவற்றில் ஏதாவது ஒன்று இல்லை என்றாலும் அதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். முதலாவதாக, உணவு சங்கிலியின் முக்கிய கூறுகள். உற்பத்தியாளர், முதன்மை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், உயர்நிலை நுகர்வோர், சிதைப்போர். அதாவது ப்ரொடியூசர், கன்சியூமர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்சரி கன்சியூமர். உற்பத்தியாளர், ப்ரொடியூசர், தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கையின் மூலம் தங்களுக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கின்றன. எடுத்துக்காட்டாக புல், நெல், பாசி வகைகள். முதன்மை நுகர்வோர், உற்பத்தியாளரை உண்டு வாழக்கூடிய உயிரினங்கள் முதன்மை நுகர்வோர் என அழைக்கப்படுகிறது. தாவரங்களை உணவாக உட்கொள்ளும் தாவர உண்ணிகள், எடுத்துக்காட்டாக மாடு, ஆடு, மான், முயல், வெட்டிக்கிளி. முதன்மை நுகர்வோரை உண்டு வாழும் உயிரினங்கள் இரண்டாம் நிலை நுகர்வோர் என்று அழைக்கப்படுகின்றது. இவற்றில் தவளை, பாம்பு, சில பறவைகள். உயர்நிலை நுகர்வோர் என்பது உணவுச் சங்கிலியின் மேல்நிலையில் இருக்கும் வேட்டையாடும் உயிரினங்கள் ஆகும். எடுத்துக்காட்டாக கழுகு, பருந்து, புலி, சிங்கம். சிதைப்போர், இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் உடல்களை சிதைத்து ஊட்டச்சத்துக்களை மீண்டும் மண்ணுக்கே திருப்புகின்றன. இவை சிதைப்போர் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு பாக்டீரியா, பூஞ்சைகள். உணவு சங்கிலியின் எடுத்துக்காட்டுகளாக புல், வெட்டிக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு. இவற்றில் புல் என்பது உற்பத்தியாளர், வெட்டிக்கிளி என்பது முதன்மை நுகர்வோர், தவளை என்பது இரண்டாம் நிலை நுகர்வோர், பாம்பு என்பது மூன்றாம் நிலை நுகர்வோர், கழுகு என்பது உயர்நிலை நுகர்வோர். உணவு சங்கிலிக்கும் சூழலுக்கும் உள்ள தொடர்பு முறை. சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றல் உணவு சங்கிலியின் அடிப்படையாக உள்ளது. தாவரங்கள் அந்த ஆற்றலை உணவாக மாற்றுகின்றன. நுகர்வோர் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கின்றன. சிதைப்போர் ஊட்டச்சத்துக்களை மீண்டும் மண்ணுக்கே கொண்டு வருகின்றது. இதன் மூலம் ஊட்டச்சத்து சுழற்சி நடைபெறுகிறது. உயிரினங்களின் எண்ணிக்கையில் சமநிலையை பேணி பாதுகாக்கின்றது. இந்த உணவு சங்கிலி பாதிக்கப்படும் போது காடழிப்பு, வேட்டையாடுதல், நீர் மற்றும் காற்று மாசுபாடு, பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு போன்றவை உணவு சங்கிலியை பாதிக்கலாம். எடுத்துக்காட்டாக ஒரு பகுதியில் பாம்புகளின் எண்ணிக்கை குறைந்தால் எலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். இதனால் பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்பட்டு வேளாண்மை பாதிக்கப்படலாம். உணவு சங்கிலியின் முக்கியத்துவம். சூழியல் சமநிலையை பாதுகாக்கிறது. ஆற்றல் பரிமாற்றத்திற்கு உதவுகிறது. உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதை விளக்குகிறது. ஊட்டச்சத்து சூழ்நிலையை ஆதரிக்கின்றது. பல்லுயிர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. உயிரின பன்மை, அதாவது பயோடைவர்சிட்டி. உயிரின பன்மை என்பது பூமியில் காணப்படும் பல்வேறு வகையான தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் அவற்றின் மரபணுக்கள், இனங்கள், சூழல் அமைப்புகள், அவற்றின் பல்வகை தன்மைகளை குறிக்கின்றது. இது இயற்கையின் சமநிலைக்கு மனித வாழ்க்கைக்கும் அடிப்படையாகும். உயிரின பன்மையின் முக்கியத்துவம். இந்த உயிரின பன்மை என்பது ஒரு சூழலின் முக்கிய பங்கு வகிக்கின்றது. சூழலில் சமநிலை. ஒவ்வொரு உயிரினமும் சூழல் அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட பங்கை வகிக்கின்றது. இதனால் இயற்கையின் சமநிலை பாதுகாக்கப்படுகிறது. உணவின் ஆதாரம். மனிதர்களுக்கு தேவையான தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், மீன்கள் மற்றும் பிற உணவு வளங்கள் பல்வேறு உயிர்களிடமிருந்து கிடைக்கின்றது. மருத்துவ முக்கியத்துவம். பல மருத்துவ பொருட்கள், தாவரங்கள், நுண்ணுயிரிகள் மற்றும் உயிரினங்களிடமிருந்து பெறப்படுகின்றது. வேளாண்மை வளர்ச்சி. பல்வேறு பயிர் இனங்கள் மற்றும் அவற்றின் மரபு வளங்கள் பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு, வறட்சி தாங்கும் திறன் போன்ற பண்புகளை மேம்படுத்த உதவுகின்றது. சுற்றுச்சூழல் சேவைகள். மகரந்து சேர்க்கை, நீர் சுத்திகரிப்பு, மண்வள பாதுகாப்பு மற்றும் கார்பன் சேமிப்பு போன்ற இயற்கை செயல்களும் உயிரின பன்மையை மேம்பட உதவுகிறது. பொருளாதார முக்கியத்துவம். வேளாண்மை, மீன்பிடித்தல், வனத்துறை மற்றும் இயற்கை சுற்றுலா போன்ற துறைகளும் உயிரின பன்மையின் ஆதாரமாக உள்ளன. உயிரின பன்மையின் மிக முக்கிய நிலைகள். முதலாவதாக மரபணு பன்மை, ஜெனெடிக் டைவர்சிட்டி. ஒரே இனத்தை சேர்ந்த உயிரினங்களுக்குள் காணப்படும் மரபணு வேறுபாடு. பல்வேறு நெல் வகைகள் எடுத்துக்காட்டாக கூறலாம். இனப்பன்மை, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் பல்வேறு உயிரினங்களின் எண்ணிக்கை மற்றும் வேறுபாடு. காடுகளில் வாழும் யானை, புலி, மான், பல்வேறு பறவைகள் மற்றும் தாவரங்களை எடுத்துக்காட்டாக கூறலாம். சூழல் அமைப்பின் பன்மை, ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. காடு, கடல், ஆறு, ஏரி, சதுப்பு நிலம், புல்வெளி போன்ற பல்வேறு சூழல் அமைப்புகளின் வேறுபாடுகளை நாம் கூறலாம். உயிரின பன்மைக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் யாதெனில், காடழிப்பு மற்றும் வாழிட அழிப்பு, காலநிலை மாற்றம், காற்று, நீர் மற்றும் மண் மாசுபாடு, சட்டவிரோத வேட்டையாடுதல், அளவுக்கு மீறிய மீன்பிடித்தல், இயற்கை வளங்களை அதிகமாக பயன்படுத்துதல், அந்நிய ஆக்கிரமிப்பு இனங்கள், நகரமயமாக்குதல். உயிரின பன்மையை பாதுகாக்கும் முறைகள். முதலாவதாக இயற்கை வாழிடங்களை பேணி பாதுகாத்தல், தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களை அதிகமாக உருவாக்குதல், அழிந்து வரும் உயிரினங்களை பேணி பாதுகாத்தல், காடுகளை பாதுகாத்து மறுகாடு வளர்ப்பு செய்தல், நீர் மற்றும் கடல் வளங்களை பேணி பாதுகாத்தல், சட்டவிரோத வேட்டையாடுதல் மற்றும் வனவிலங்கு வர்த்தகத்தை தடுப்பது, விதை வங்கி மற்றும் மரபணு வளங்களை பேணி பாதுகாத்தல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகரித்தல். காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றம் என்பது சுற்றுச்சூழலில் மிக முக்கிய காரணமாக அமைகின்றது. காலநிலை மாற்றம் என்பது பூமியின் வெப்பநிலை, மழைப்பொழிவு,

நாட்டின் தன்மை மற்றும் பிற காலநிலை முறைகளில் நீண்ட காலமாக ஏற்படும் மாற்றங்களை குறிக்கின்றது. இயற்கை காரணங்களுடன் குறிப்பாக மனிதர்களின் செயல்பாடுகளால் அதிகரிக்கும் பசுமை குடியில் வாயு, அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இந்த தற்போதைய காலநிலை மாற்றத்துக்கு மிக முக்கிய காரணமாக உள்ளது. காலநிலை மாற்றத்திற்கான மிக முக்கிய காரணங்களான முதலாவதாக புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாடு. நிலக்கரி, பெட்ரோல், டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு எரிப்பதால் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கிறது. காடுகளை அழித்தல். இரண்டாவதாக, மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சுவதால் காடுகள் அழிக்கப்படும் போது வளிமண்டலத்தில் கார்பன் அளவு அதிகமாகின்றது. தொழிற்சாலை மற்றும் போக்குவரத்து, தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களிலிருந்து வெளிவரும் வாயுக்கள் காலநிலையை அதிகமாக பாதிக்கின்றது. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு மற்றும் சில வேளாண்மை செயல்பாடுகள் மீத்தேன், நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற வாயுக்களை அதிகமாக வெளியேற்றுதல், இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணங்களாகும். காலநிலை மாற்றத்தின் விளைவுகள்: உலக வெப்பநிலை அதிகரித்தல், பனிப்பாறைகள் மற்றும் துருவப்பணிகள் உருகுதல், மழைப்பொழிவு முறைகளில் மாற்றம் ஏற்படுதல், வெப்ப அலைகள் மற்றும் வறட்சி அதிகரித்தல், சில தீவிர வானிலை நிகழ்வுகளில் அபாயம் அதிகரித்தல், வேளாண் உற்பத்தி பாதிக்கப்படுதல், நீர்வள பற்றாக்குறை ஏற்படுதல், உயிரினங்களின் வாழிடம் பாதிக்கப்பட்டு பல்லுயிர் குறைதல், மனிதர்களின் வாழ்க்கை மற்றும் பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுதல். காலநிலை மாற்றத்தை குறைக்கும் வழிமுறைகள் யாதெனில், முதலாவதாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அதிகமாக பயன்படுத்துதல், சூரிய ஆற்றல், காற்றாலை மற்றும் பிற தூய்மையான ஆற்றல் வளங்களை அதிகமாக பயன்படுத்துதல், காடுகளை பேணி பாதுகாத்தல், மரங்களை அதிகமாக வளர்த்தல் வேண்டும், ஆற்றல் சேமிப்பு, மின்சாரத்தை தேவைக்கேற்ப பயன்படுத்தி ஆற்றல் வீணாவதை தவிர்க்க வேண்டும், பசுமையான போக்குவரத்து, பொது போக்குவரத்து, மிதிவண்டி, நடைபாதை பயணத்தை ஊக்குவித்தல் வேண்டும், கழிவுகளை குறைத்தல், ரெடியூஸ், ரியூஸ், ரீசைக்கிள் முறைகளை பின்பற்றுதல், காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப தயாராகுதல். எவ்வாறெல்லாம் நாம் தயாராக முடியும் அப்படின்னு பார்த்தா, காலநிலை மாற்றத்தை தடுப்பதுடன் அதன் தாக்கங்களுக்கு தயாராகுவது அவசியம். மழைநீர் சேகரிப்பு, வறட்சியை தாங்கும் பயிர்களை உருவாக்குதல், வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துதல், நீர்வள மேலாண்மையை மற்றும் பசுமை பகுதிகளை அதிகரித்தல் போன்றவை உதவுகின்றன. மாசுபாட்டின் வகைகள். மிக முக்கிய மாசுபாடுகள் அவைன்னு பார்த்தா, முதலாவதாக நாம் சொல்லக்கூடியது காற்று மாசுபாடு. வளிமண்டலத்தின் புகை, தூசி மற்றும் அதிகமான வாயுக்களால் தீங்கு அதிகமாக விளைவிக்கின்றது. மிக முக்கிய காரணங்கள்: முதலாவதாக வாகன புகை, தொழிற்சாலை புகை, எரிபொருட்களை எரித்தல், குப்பைகளை எரித்தல், காட்டு தீ. இதன் விளைவாக மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்: முதலாவதாக சுவாச பிரச்சனைகள், காற்றின் தரம் குறைதல், அமில மழை அதிகரித்தல், காலநிலை மாற்றத்தின் பங்களிப்பு அதிகமாகின்றது. இரண்டாவதாக நீர் மாசுபாடு. ஆறுகள், ஏரிகள், குளங்கள், கடல்கள் மற்றும் நிலத்தடி நீரில் கழிவுகள் அல்லது நச்சுப்பொருட்கள் கலத்தளவு வந்து அதிகமாகின்றது. இவற்றில் மிக முக்கிய காரணங்கள் தொழிற்சாலை கழிவுகள், கழிவுநீர் கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், வேளாண் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லியின் கழிவுகள் அதிகரித்தல். இதன் விளைவுகள் ஆவன: முதலாவதாக குடிநீர் தரம் பாதிப்பு, நீர்வாழ் உயிரினங்கள் அழிதல், நோய் பரவுதல், நீர்வாழ் சூழ்நிலை சமநிலை பாதிப்பு. மண் மாசுபாடு. மண்ணின் பிளாஸ்டிக் ரசாயனங்கள், தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் நச்சுப் பொருட்கள் அதிகமாக சேர்வதால் ஏற்படுகின்றது. இவற்றின் மிக முக்கிய காரணங்களான அதிகப்படியான ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பிளாஸ்டிக் கழிவுகள், தொழிற்சாலை மற்றும் மின்னணு கழிவுகள். இதன் விளைவுகள்: மண் வளம் குறைதல், பயிர் உற்பத்தி பாதிக்கப்படுதல், நிலத்தடி நீர் மாசுபடுதல், மண்ணின் உயிரினங்கள் அழிவது. இதற்கு அடுத்தபடியாக ஒலி மாசுபாடு. தேவைக்கு அதிகமாக அல்லது தொடர்ந்து ஏற்படும் சத்தத்தால் மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு. வாகனங்கள் ஏற்படுத்தும் ஒலி, தொழிற்சாலைகளில் ஏற்படும் அதிகமான ஒலி, கட்டுமான பணிகளில் ஏற்படும் அதிகமான சத்தம், மேலும் ஒலிப்பெருக்கிகள் மூலம் ஏற்படுத்தப்படும் சத்தம். இதன் விளைவுகளாக மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் கேட்கும் திறன் பாதிக்கப்படுகிறது, மன அழுத்தம் உருவாகின்றது, தூக்கம் குறைபாடு ஏற்படுகின்றது, விலங்குகளின் இயல்பான நடத்தை பாதிக்கப்படுகின்றது. வெப்ப மாசுபாடு. தொழிற்சாலைகள் அல்லது மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து அதிகமான வெப்பமுள்ள நீர்நிலைகளில் கலப்பதால் ஏற்படும் மாசுபாடு. இதன் விளைவாக நீரின் வெப்பநிலை அதிகரித்து நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் குறைந்து நீர்வாழ் உயிரினங்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றது. கதிர்வீச்சின் மாசுபாடு. அதிக அளவில் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சு சுற்றுச்சூழலில் வெளியிடுவதால் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதற்கான ஆதாரங்கள்: அணுசக்தி நிலையங்களில் ஏற்படும் விபத்துக்கள், கதிரியக்க கழிவுகள், சில மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடுகள். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்: உயிரினங்களின் செல்கள் மற்றும் மரபணுக்கள் பாதிப்பு ஏற்படுகின்றது. ஒளி மாசுபாடு. இரவு நேரங்களில் தேவைக்கு அதிகமான செயற்கை ஒளி பயன்படுத்துவதால் ஏற்படும் மாசு. வெளிச்சம் அதிகமாக பயன்படுத்துவதால் மனிதர்களின் தூக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது, அதாவது பயாலஜிக்கல் கிளாக். மேலும் பறவைகள் மற்றும் இரவு நேர உயிரினங்கள் இயல்பான நடத்தை பாதிக்கப்படுகிறது. இரவில் வானத்தை தெளிவாக காண முடியாமை சூழ்நிலை ஏற்படுகின்றது.
சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின்

முக்கிய பங்கே. நவீன தொழில்நுட்பங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. செயற்கைக்கோள்கள் மூலம் காடுகளை கண்காணித்தல், தொலைநோக்கி மூலம் உணர்தல், ரிமோட் சென்சிங், ஜிஸ் மூலம் நில பயன்பாட்டை ஆய்வு செய்தல், நீர் மற்றும் காட்சி தர கண்காணிப்புகளை மேற்கொள்ளுதல், கழிவு மற்றும் மறுசுழற்சி செய்யும் தொழில்நுட்பங்களை ஆராய்தல், உயிரி தொழில்நுட்பத்தின் மூலம் மாசு கட்டுப்பாட்டை சீரமைத்தல், நகரமயமாக்கலும் சூழலும் நகரங்கள் வளரும்போது பசுமை பகுதியில் குறைதல், போக்குவரத்து அதிகரிப்பு, குப்பை அதிகரிப்பு, நீர்நிலைகள் பாதிப்பு, காற்று மாசுபாடு, நகர வெப்பநிலை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதற்கு பசுமை நகரங்கள், பொது போக்குவரத்து, மழைநீர் சேகரிப்பு, நகர்ப்புற மர வளர்ப்பு மற்றும் திறமையான கழிவு மேலாண்மை உதவுகின்றது. சுற்றுச்சூழல் மற்றும் மனித ஆரோக்கியம் எவ்வாறு மேம்பட செய்தல்? சுற்றுச்சூழலின் தரம் நேரடியாக மனித வாழ்க்கையுடன் தொடர்புடையது. தூய்மையான காற்று, பாதுகாப்பான குடிநீர், சத்தான உணவு, தூய்மையான வாழிடம், ஆரோக்கியமான சமூகம். காற்று, நீர் அல்லது உணவு மாசுபடும் போது மனித ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் அதிகமாக

0: சுற்றுச்சூழலின் தரம் நேரடியாக மனித வாழ்க்கையுடன் தொடர்புடையது. தூய்மையான காற்று, பாதுகாப்பான குடிநீர், சத்தான உணவு, தூய்மையான வாழிடம், ஆரோக்கியமான சமூகம். காற்று, நீர் அல்லது உணவு மாசுபடும் போது மனித ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுகின்றது. சுற்றுச்சூழலுக்கு குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தி நீண்ட காலத்துக்கு உணவு உற்பத்தியை தொடர்வதே நிலையான மேலாண்மையாகும். நிலையான வேளாண்மையின் மூலம் ஒருங்கிணைந்த பூச்சி வேளாண்மை, நீர் சேகரிப்பு, மண்வள பாதுகாப்பு, உள்ளூர் விதைகளை மேம்படுத்துதல், வேளாண் உயிரின பன்மையை உருவாக்குதல் போன்ற அணுகுமுறைகள் முக்கியமானவை. இயற்கை நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, நாம் இயற்கையின் ஒரு பகுதியே. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது மரங்களையும் விலங்குகளையும் மட்டும் பாதுகாப்பது அல்ல. நீர், மண், காற்று, உயிரினங்கள் மற்றும் மனித வாழ்க்கை ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து பாதுகாப்பதே உண்மையான சூழலியல் பாதுகாப்பாகும். சூழலின் சூத்திரம் என்பது இயற்கை வெல்வது அல்ல, இயற்கையுடன் இணைந்து வாழ்வதற்கான வழிமுறை. மனிதனின் தேவையும் இயற்கையின் பாதுகாப்பும் சமநிலையில் இருக்கும் போதுதான் ஆரோக்கியமான பூமியை, நிலையான எதிர்காலத்தையும் நம்மால் உருவாக்க முடியும். இன்றைய பாதுகாப்பு நாளைய தலைமுறையின் வாழ்க்கை.
1: அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் இதுவரை சூழலின் சூத்திரம் உரை வழங்கினார் மதுரை யாதவா கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள்.

தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நான்

0: ரேடியாவை கேளுங்க மக்கா. முடிஞ்சுக்குச்சா முடித்தியா?
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
2: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: இனி தினந்தோறும் காலை 10:02
2: மனதை வருடும் மெல்லிசை பாடல்களாய் கேட்கலாம்
1: மெல்ல வரும் பாட்டு.
2: பகல் 3:32
1: இருபட பாடல்.

0: நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
1: பிற்பகல் 3-2 மடல் எழுதி காத்திருக்கும் நேயர் நெஞ்சுகளின் மனம் விரும்பிய பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களோடு காற்றில் விரையும் கடித மலர்கள்.

0: இரவு 9 மணிக்கு புதியதோர் உதயமாய்
1: இணைய வழி நேயர் நிகழ்ச்சியாக இணைய ஓசை. இணைய ஓசை,
0: இது நேயர்களின் இதய ஓசை.
1: கேட்க தவறாதீர்கள், தினந்தோறும் இரவு 9 மணிக்கு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் இணைய ஓசை. இணைய ஓசை நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் பக்கத்தில் நமக்கு மதுரை பண்பலை அப்படின்ற அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு போஸ்டர் போடுவாங்க. அந்த போஸ்டருக்கு கீழே ஒரு நிமிட கதை அப்படின்னு இருக்கும். அந்த கதை கீழே உங்களுடைய ஒரு நிமிட கதையை நீங்கள் பதிவிடுங்க. அந்த கதையை நம்ம வானொலியில் கேட்கலாம். இன்றைக்கி இணைய ஓசை நிகழ்ச்சியில் அந்த ஒரு நிமிட கதையை தான் நம்ம இந்த ஒரு மணி நேரம் கேட்க இருக்கோம். இன்றைய இணைய ஓசை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். இணைய ஓசை நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒருத்தருடைய ஒரு நிமிட கதையை நம்ம வாசிக்க இருக்கோம். வணக்கம், மதுரை எஸ்எஸ் காலனியிலேருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன். அவங்களுடைய கதை, எனக்கு பிடித்த ஒரு குட்டி கதை. ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்து தன் ஒளியால் கல்லை செதுக்குகின்றான். கல் வழி தாங்க முடியாமல் ஒளியை தட்டிவிட்டது. மனமுடைந்த சிற்பி அந்த கல்லை தனியாக தள்ளி வைத்து விடுகிறான். மற்றொரு கல்லை எடுத்து அந்த கல்லை செதுக்குகிறான். கல் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து சிற்பியின் கல்லை செதுக்கி முடிக்கிறான். அது ஒரு அம்மன் சிலையாக மாற்றினான். சிற்பி மெய் சிற்கும் வகையில் அந்த அம்மன் சிலை அமைந்தது. அந்த சிலை சிற்பி கையெடுத்து வணங்கினான். ஊர் மக்கள் அனைவரும் அந்த சிலையை வணங்க தொடங்கினர். பின்னர் அந்த சிலையை சுற்றி ஒரு கோவில் எழுப்பினான். சிற்பி பின்னர் முதலில் செதுக்க ஒத்துழைப்பு கொடுக்காத அந்த கல்லை எடுத்து கோவிலின் வாசலில் படிக்கட்டாக வைத்தார். ஊர் மக்கள் அனைவரும் அந்த கல்லை மிதித்து கோவிலுக்குள் சென்றனர். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம், அமைதியாக அன்பாக பொறுமையாக உள்ள மனிதன் கடவுளாக காட்சியளிப்பான். பொறுமையில்லாத மனிதனை யாரும் மதிக்க மாட்டார்கள். அதனால் அன்போடும் பாசத்தோடும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடும் வாழ வேண்டும் என்று எடுத்து சொல்கின்றது இந்த கதை அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. நல்ல ஒரு உதாரணமாகவும் கொடுத்துருந்தாங்க. இந்த கதையோடு நம்ம இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு இணைய ஓசை நிகழ்ச்சியை மீண்டும் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளோடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கோம். இணைய ஓசை, இணைய ஓசை நிகழ்ச்சியில் நமது வானொலிக்குன்னு ஒரு முகநூல் பக்கம் இருக்குது. அந்த முகநூல் பக்கத்தில் பதிவிடுற 1 நிமிட கதையை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். உங்களுடைய பதிவையும் வானொலியில் கேட்கணுன்னா நமது மதுரை பண்பலைன்ற முகநூல் பக்கத்தில், அதாவது ஃபேஸ்புக்கில் பதிவிடுங்க. உங்களுடைய கதையை நீங்களும் கேளுங்க. இப்போ இணைய ஓசையில் 1 நிமிட கதையில் யார் எங்கிருந்து நமக்கு பதிவிட்டிருக்காங்கன்னா, நாமக்கல்லேருந்து செல்வராஜ் அவங்க தான் பதிவிட்டிருக்காங்க. அவங்களுடைய 1 நிமிட கதைக்கு வந்து ஒரு கைப்பிடி அரிசி அப்படின்னு தலைப்பு வச்சுருக்காங்க. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் பொழுது வயதான ஒருவரை சாலையோரம் அமர்ந்திருப்பதை பார்த்தான். தாத்தா, ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க என்று கேட்டான். இன்று சாப்பிட உணவில்லை என்றார் தாத்தா. அருணிடம் பணம் இல்லை, ஆனால் அவன் வீட்டில் அம்மா கொடுத்திருந்த மதிய உணவு இருந்தது. அதை இரண்டாக பிரித்து பாதியை தாத்தாவிடம் கொடுத்தான். அன்று பள்ளி ஆசிரியர் கேட்டார், சமூக சேவை என்றால் என்ன? அருண் எழுந்து நின்று, நம்மிடம் இருப்பதை கொஞ்சத்தை இல்லாதவங்களுக்கு பகிர்வது தான் அப்படின்னு சொன்னான். ஆசிரியருக்கு சிரித்தார். அடுத்த நாள் அருண் செய்ததை அறிந்த மாணவர்கள் அனைவரும் வீட்டிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசி கொண்டு வந்தனர். சில நாட்கள் அந்த அரிசி பல குடும்பங்களின் பசியை தீர்த்தது. அப்போது அருண் புரிந்து கொண்டான், ஒரு சிறிய உதவி பலரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு. நாமக்கல்லிருந்து செல்வராஜ் அவங்க ரொம்ப அருமையாகவே இந்த 1 நிமிட கதையை பதிவிட்டிருக்காங்க. இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இணைய ஓசை நிகழ்ச்சியில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க இணைய ஓசை. இணைய ஓசை நிகழ்ச்சிக்கு நமது வானொலிக்குன்னு ஒரு முகநூல் பக்கம், அதாவது ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதில் உங்கள் ஒரு நிமிட கதையை இணைய ஓசை என்கிற போஸ்டர் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஒரு நிமிட கதையை பதிவிடுங்க. நீங்கள் பதிவிடுற அந்த ஒரு நிமிட கதையை வானொலியில் கேட்கலாம். அடுத்ததாக ஒருத்தருடைய ஒரு நிமிட கதை. யார்

இங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து சி பன்னீர்செல்வம் அவங்க தான் ஒரு நிமிட கதை எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய கதையின் தலைப்பு நன்றி. இந்த நன்றின்ற கதையில், அம்மா இன்று வேலைக்கு போக வேண்டாம், ஏன் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. கையில் கல் உடைக்கும் போது சுத்தியல் பட்டு காயமாக இருக்க டாக்டரிடம் போய் ஊசி போட்டு மருந்து வாங்கிட்டு வரலாம். என்னடா திடீர்னு இப்படி சொல்கிற, மேஸ்திரி திட்டுவான், ஒரு நாள் சம்பளத்தை பிடிச்சிக்கிடுவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, மேஸ்திரி திட்டுவாரோ, வேலையை விட்டுடு. சோத்துக்கு என்னடா செய்கிறது, நான் தடிமாடாக தண்டசோரா தின்னுட்டு வெட்டியாக தானே உரை சுற்றிட்டு வரேன். நாளையிலேருந்து நீ சொன்ன கடையில் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். எப்படிடா இப்படி திருந்திட்ட, நேற்று தானே சண்டையை போட்டுட்டு தலைவர் படம் இன்னைக்கு ரிலீஸு, அதுக்கு முதல் நாள் காட்சி பார்க்கணும், கையில் இருந்த 500 ரூபாயும் பிடிங்கிட்டு போனேன். படிப்பு வரலைன்னு அந்த கடை முதலாளிக்கு எனக்கு தெரிஞ்சவர் தான், உனக்கு வேலை கேட்டிருக்கேன், அவர் வர சொன்னார், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்போலாம் நீ வேலைக்கு போகாமல் இருந்துட்டு இப்போது போறியே, எப்படி தெரிஞ்சிட்ட? நேற்று நான் பார்த்த சினிமாவில் என் தலைவர் கல் உடைச்சிட்டு அவங்க அம்மா காப்பாற்றுறாரு. கல் உடைக்கும்போது அவர் கையில் அடிபட்டு ரத்தம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப துடிச்சிட்டார். அப்போது தான் உனக்கும் இப்படி தானே வலிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். வேலைக்கு போய் உன்னை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா வளவலன்னு பேசாமல் டாக்டர் வீட்டுக்கு கிளம்பு. அவங்க அம்மா மானசீகமாக அந்த நடிகருக்கு நன்றி சொல்லிட்டே புறப்பட்டு சென்றாங்க. இதுதான் அந்த நன்றின்ற கதை. செங்கல்பட்டு மாவட்டம் சி பன்னீர்செல்வம் அவங்களுடைய அந்த ஒரு நிமிட நன்றின்ற கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இணைய ஓசை.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க இணைய ஓசை. இணைய ஓசை நிகழ்ச்சிகள் நமது வானொலிக்குன்னு ஒரு முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அந்த ஃபேஸ்புக் பேஜில் இணைய ஓசை அப்படின்ற ஒரு போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டருக்கு கீழே கமெண்டில் உங்கள் ஒரு நிமிட கதையை வந்து அந்த போஸ்டருக்கு கீழே பதிவிடுங்க. நீங்கள் பதிவிடுற அந்த ஒரு நிமிட கதையை நம்ம வானொலியில் கேட்கலாம். இப்போ இணைய ஓசை நிகழ்ச்சியில் அந்த ஒரு நிமிட கதையை தொடர்ந்து அடுத்து இன்னொரு எழுதியிருக்க அந்த ஒரு நிமிட கதையை கேட்கலாம். சென்னையிலேருந்து அந்தோனிராஜ் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. நான் படித்த கதை, ஒரு ஊரில் பணம் பொருள் பெரிய மாளிகை கொண்ட செல்வந்தர் இருந்தார். ஆனால் அவர் மனதில் நிம்மதி இல்லை. ஒரு முனிவரிடம் சென்று தன் குறையை கூறினார். முனிவரும் ஒரு கண்ணாடியை அவர் எதிரில் காண்பித்து, இதில் என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார். செல்வந்தரும், என்னையே பார்க்கிறேன் என்றார். முனிவரும், இதன் பின்னால் வெள்ளிப்பூச்சி இருக்கிறது, அது இருக்கும் வரைதான் எதிரில் இருப்பவரை காட்டும். அந்த பூச்சி இல்லை என்றால் எந்த உருவத்தையும் காட்டாது. அதுபோலதான் நம்மிடம் அன்பு எனும் பூச்சி இருக்கும் வரைதான் மனதில் நிம்மதியும் இருக்கும் என்றார் முனிவர். செல்வந்தரும் உடனே புரிந்து கொண்ட பிறகு தான தர்மங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவரை தேடி வந்தது நிம்மதி. ரொம்ப அருமையாகவே சென்னையிலேருந்து அந்தோனிராஜ் அவங்க ஒரு நிமிட கதையை எழுதியிருந்தாங்க. இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க. இணைய ஓசை, இணைய ஓசை நான் நிகழ்ச்சிக்கு ஒரு நிமிட கதை கேட்டிருந்தோம். இணைய ஓசை நிகழ்ச்சிக்கு நமது வானொலிக்கு ஒரு முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அந்த ஃபேஸ்புக் பேஜில் இணைய ஓசை அப்படின்ற போஸ்டருக்கு கீழே உங்கள் ஒரு நிமிட கதையை பதிவிடுங்க. நீங்கள் பதிவிடுற அந்த ஒரு நிமிட கதையை வானொலியில் கேட்கலாம். இப்போ தொடர்ந்து இணைய ஓசை நிகழ்ச்சியில் யாரோட கவிதை கேட்க இருக்கோம்னா, பூச்சரம் வெள்ளைச்சாமி நூலகர் அவருடைய கதை தான் கேட்க இருக்கோம். அவருடைய கதையின் தலைப்பு கூடை பூவும் கூந்தல் பூவும். கூந்தலில் இருந்த மல்லிகை பூ கூடையில் உள்ள மல்லிகை பூவை பார்த்து பரிதாபப்பட்டதான். ஐயோ நீ பாவம், நீ விலை போகாமல் இன்னும் கூடையில் தான் இருக்கின்றாயா அப்படின்னு. நான் விலையாகி கூந்தல் இளவா இருக்கின்றேன் என்று பெருமை எடுத்து கொண்டதான். அதற்கு கூடையில் மல்லிகை பூ சொன்னதான், 5 நிமிடத்திற்கு முன்பாக நீ கூடையில் தானே இருந்த, நீ இருந்த இடத்த மறந்துட்டு தற்பெருமை கொள்கிறியே, அற்பர்களுக்கு வாழ்வு வந்துவிட்டால் இப்படி தான் தற்பெருமை பேசி மகிழ்வார்கள் என்று சொன்னதாம் கூடைப்பூ. ஆம், கல்வியறிவு அற்ற அற்பர்களுக்கு கூந்தல் பூவை போல வாழ்வு வந்தால் தலைகால் தெரியாமல் தற்பெருமை பேசி மகிழ்வார்கள். எப்போதும் மணக்கும் மல்லிகை பூவை போல கூடைக்குள் இருப்பதே சிறப்பானது அப்படின்னு எழுதியிருக்காங்க. பூச்சரம் வெள்ளை

சாமியோடைய கூடைப்பூவும் கூந்தல் பூவுன்ற அந்த ஒரு நிமிட கதை ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போது ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம் இணைய ஓசை நிகழ்ச்சியில்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க இணைய ஓசை. நமது மதுரை பண்பலை என்ற முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிமிட கதை அப்படின்ற பதிவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிமிட கதைகளை நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ யார் எங்கிருந்து கதை பதிவிட்டுருக்காங்கன்னு பார்த்துடலாமா? கைத்தறி நகர்லேருந்து ஆர்எஸ் துவாரகட் பிரியா அப்படின்றவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்க கதையின் தலைப்பு வந்து தன்னம்பிக்கை. ஒரு வீட்டில் இரண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க. மூத்த சகோதரரோட பெயர் வந்து கண்ணன், இரண்டாவது சகோதரருடைய பெயர் வந்து விமல். இருவருக்கும் திருமணம் ஆகவில்லை. இந்த சூழ்நிலையில் வீட்டின் வறுமை நிலை சூழ்ந்திருந்தன. அப்பா இல்லை, அம்மாவுக்கு கண் பார்வை அவ்வளவாக தெரியாது. ஒரு வழியாக அம்மா இரண்டு பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து வளர்த்துள்ளார். மூத்த பிள்ளை கண்ணன் எப்போதுமே அவர் குணம் மற்றவர்களை நம்பி

சார்ந்து வாழ்வோம். எந்த ஒரு வேலை சொன்னாலும் அல்லது எந்த ஒரு வேலையை செய்ய சொன்னாலும் தன்னை நம்பாமல் மற்றவர்களை நம்பி வாழ்ந்து வந்தவன். தம்பி விமல் அப்படி இல்லை, அதற்கு மாறாக எதிரானான். அவன் யாரையும் நம்பாமல் தன்னை மட்டுமே நம்பி வாழ்பவன். ஒரு நாள் அம்மாவுக்கு திடீரென்று சுத்தமாக கண் பார்வை போய்விட்டது. இதற்கிடையில் டாக்டர் ஆப்ரேஷன் செய்தே ஆக வேண்டும் என்று மகன்கள் இருவரிடமும் கூறிவிட்டார். மூத்த பையன் கண்ணன் வேலை பார்த்து கொண்டிருந்த இடத்தில் படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தான். ஏதோ பிடித்த வேலை, கிடைத்த வேலை அப்படின்னு. கண் பார்வை ஆபரேஷன் செய்வதற்காக சிறிது பணம் தேவைப்பட்டது. அவன் வேலை பார்த்த இடத்தில் பணம் கேட்டான். ஆனால் அவனுக்கு கடன் தர யாருமே முன்வரவில்லை. ஏனென்றால் அவன் தன்னையே நம்பாமல் மற்றவர்களே எப்போதும் நம்பி இருப்பான். அதோடு அவன் சற்று ஊதாரித்தனமாகவும் பணத்தை செலவழிப்பான். அவனை நம்பி யாரும் பணம் கொடுக்க முன்வரவில்லை. இதற்கு இடையில் தம்பி விமல்

அவன் நம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கைக்கும் பாத்திரமானவன். ஒரு சிறு பலசரக்கு கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அந்த கடையில் அவன் அம்மாவுக்காக பணம் உதவி கேட்டதும் அந்த கடைக்கார முதலாளி அவனை நம்பி, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நான் தருகிறேன், முதலில் உன் அம்மாவை காப்பாற்று, இந்த பணம் நீ பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்து கழித்து கொள்ளலாம், இல்லை என்றால் நீ எப்பொழுது திருப்பி தர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது கூட நீ கொடுக்கலாம். நீ கடமை கண்ணியம் தவறாது, உனக்கு தன்னம்பிக்கை தைரியமும் நிறைய உள்ளது. உன் திறமையினால் எனது கடை மென்மேலும் பொருளாதாரத்திலும் முன்னேறியுள்ளது. உனது பேச்சு திறமையும் உனது நம்பிக்கையும் நான் பாராட்டி உன் அம்மாவுக்காக நான் கண் ஆப்ரேஷன் செலவுக்காக நான் பணம் தருகிறேன். பணத்தை கட்டிவிட்டு பிறகு பேசிக்கொள்ளலாம். தன்னம்பிக்கைக்காக அந்த கடை முதலாளி அவருக்கு பணம் கொடுத்து உதவினார். மற்றவர்களை நம்பி வாழ்வதை விட நம்மை நாம் நம்பி வாழ்ந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. கைத்தறி நகர்லேருந்து RS துவாரகன் பெரியா அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கை கதை ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க இணைய ஓசை. இணைய ஓசை நிகழ்ச்சியில் நமது மதுரை பண்பலை முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிமிட கதையை தான் கேட்டுட்ருக்கோம். நமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்ட அந்த ஒரு நிமிட கதை மைக்கேல் பாளையம் வில்லியம் அவங்க எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு கோபத்தின் கதை அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் அப்பாவிடம் சொன்னான். அவர் அப்பா சுத்தியிலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்து இனிமேல் கோபம் வரும்பொழுதெல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார். முதல் நாள் 10 ஆணி அடித்தான், மறுநாள் 7 ஆணி, பின்பு 5, 2 என அப்படியே படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்தது. ஒரு நாள் ஒரு ஆணி அடித்தான், மொத்தம் 45 ஆணிகள் அடித்து உள்ளேன், இனி கோபம் வராது என அப்பாவிடம் கூறினான். இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார். 45 நாளில் அடித்த ஆணிகளை பிடுங்கி விட்டான். நான் பிடுங்கிவிட்டேன் என்று பெருமையுடன் அப்பாவை அழைத்து கட்டினேன். உடனே அப்பா சொன்னார், ஆணிகளை பிடுங்கிவிட்டாய், அவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய், உன் கோபமும் இது போலதான், பலரை காயப்படுத்தி இருக்கும் அல்லவா. அந்த இளைஞன் வெக்கத்தில் தலை குனிந்தான்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டிருக்கீங்க இணைய ஓசை. நம்ம மதுரை வானொலியோட முகநூல் பக்கமான மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் பதிவிட்டிருந்த இணைய ஓசை ஒரு நிமிட கதையின் கீழே பதிவிட்ட ஒரு நிமிட கதைகளை தான் கேட்டுட்ருக்கோம். மதுரை அனுப்பானடியிலிருந்து குருபரன் அவங்களுடைய ஒரு நிமிட கதை கேட்டுடலாமா? ஒரு ஊரில் ஏழை விவசாயி ஒருவர் இருந்தார். அவர் தனக்கு சொந்தமான நிலத்தை கஷ்டப்பட்டு விவசாயம் செய்து வந்தார். கடவுள் ஒரு நாள் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு விவசாயி, நான் சிரமத்தில் இருக்கிறேன், நான் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று கேட்டார். அப்படியே ஆகட்டும் என்றார் கடவுள். அவனும் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு சென்று மனைவியிடம் கூறினான். மனைவி சேலையை தொட்டான், தங்கமாக மின்னியது. வீரோவை தொட்டான், தங்கமாக மாறியது. மகிழ்ச்சியாக இருந்தன. சிறிது நேரத்தில் பசிக்க ஆரம்பித்தவுடன் மனைவியிடம் சோறு போட சொன்னான். அவன் சோற்றில் கை வைத்தவுடன் சோறு தங்கமாக மாறியது. சாப்பிட முடியவில்லை, பசி அதிகமாயிற்று. வெளியே சென்று ஒரு உணவகத்துக்கு சென்று அங்கே சாப்பிட்ட கிளம்பிட்டான். சாப்பாட்டில் கை வைக்கும்போது அதுவும் தங்கமாக மாறிடுச்சு. அவனுக்கு பசி தாங்க முடியல. கடவுளை வேண்டினான். மறுபடியும் கடவுள் தோன்றினான். கடவுளிடம், உனக்கு விவசாயம் நிலவுள்ளது, விவசாயத்தை சிறப்பாக செய்ய உடல் ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் இயற்கையான சூழலும் வேண்டும் என்று தானே நீ கேட்டிருக்கணும். அவனும் பேராசையை விட்டுவிட்டு உழைப்பதற்கு ஆரோக்கியமும் உழைப்பின் பலனும் பெற்று மகிழ்ச்சியாக இருந்தான் அப்படின்னு மதுரை அனுப்பானடி குருபரனுடைய அந்த ஒரு நிமிட கதை அருமையாக இருந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணைய ஓசை நிகழ்ச்சிகள். இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க இணைய ஓசை. நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்குன்னு ஒரு முகநூல் பேஜ், அதாவது ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அந்த முகநூல் பக்கத்தில் இணைய ஓசைன்ற பக்கத்தில் ஒரு நிமிட கதை, அதுக்கு கீழே பதிவிட்டிருந்த ஒரு நிமிட கதைகளை தான் கேட்டுட்ருக்கோம். இப்போ நிறைவான ஒரு நிமிட கதையை கேட்க போகிறோம்.

இணைய ஓசை ஒரு நிமிட கதையில் யார் பதிவிட்டிருக்காங்க அப்படின்னா, சிவகங்கையிலேருந்து மாயாண்டி ஞானகுரு அவங்க தான் பதிவிட்டிருக்காங்க. அந்த கதையின் தலைப்பு பசி. ஒரு நரகத்தில் செல்வந்தரும் ஒரு ஏழை தொழிலாளி ஒருவரும் வாழ்ந்து வந்தனர். செல்வந்தர் தினமும் உணவை வீணாக்குவார். ஆனால் அந்த தொழிலாளி தனது குடும்பத்தின் பசியை போக்க தினமும் போராடி வந்தார். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு சிறுவன் உணவின்றி மயங்கி கிடந்தான். ஒரு முதியவரை கண்டான். உடனே தனது மதிய உணவை அவருக்கு கொடுத்தான். இதை கண்ட செல்வந்தர், "உன்னிடம் இருப்பதே கொஞ்சம் உணவு தான், அதை ஏன் கொடுத்தாய்?" என்று கேட்டார். அதற்கு அச்சிறுவன், "ஐயா, பசியின் வழியை உணர்ந்தவர்களுக்குத்தான் உணவின் மதிப்பு தெரியும். என்னுடைய பசியை நான் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் அந்த முதியவரின் பசியை பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியாது" என்றான். சிறுவனின் வார்த்தைகளை கேட்ட செல்வந்தர் மனம் திருந்தினார். அன்று முதல்

ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக தனது செல்வத்தின் ஒரு பகுதியை ஒதுக்கினார். அந்த சிறுவனின் சிறிய செயல் ஒரு மனிதனின் மனதையும் ஒரு சமுதாயத்தின் சிந்தனையும் மாற்றியது. மாயாண்டி ஞானகுரு அவங்களுடைய இந்த பசின்ற ஒரு நிமிட கதை ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது இணைய ஓசை. இணைய ஓசை நிகழ்ச்சியில் நமது மதுரை வானொலிக்கு ஒரு முகநூல் பேஜ், அதாவது ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அந்த பேஜுக்கு கீழே திங்கட்கிழமை தோறும் ஒரு நிமிட கதை நிகழ்ச்சி வலம் வரும். அதற்கு தாங்கள் ஒரு நிமிட கதையின் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவிற்குள்ள ஒரு நிமிட கதை, உங்களுடைய கதையை வந்து நீங்கள் பதிவிடுங்க. அந்த கதையை நம்ம வானொலியில் கேட்கலாம். நாளைக்கு இணைய ஓசை நிகழ்ச்சியில் ஒரு கடலலை இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இருக்குது. அந்த படத்துக்கு வந்து ஹைக்கு கவிதை வந்து பதிவிடணும் அப்படின்னு நம்ம வந்து முகநூல் பேஜில் போட்டிருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஹைக்கு கவிதையை வந்து நம்ம மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கம், அதாவது ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுடைய ஹைக்கு கவிதையை பதிவிடுங்க. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை தொடர்ந்து இணைந்திருங்க. நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கிருப்பன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10 மணி.
3: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நித்திரைக்காக நேத்திரம் எங்கும் இவ்வேளையில் தாளாட்டும் கானங்களாய் பட்டு சிறகு சோகமும் ஏக்கமும் கலந்த சுகமான கீதங்களோடு இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் உங்களுடன் சூரியகலா.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனம் வருடும் நேரமாய் பட்டுச் சிறகு. விழி திறந்தால் ஓடி ஒளியும், விழி மூடினால் மனம் நுழையும். இதுதான் காதலின் மாய ஆட்டம், இரு மனங்களின் கண்ணாமூச்சி ஆட்டம்.

இசையால் மனமிசையும் நேரமாய் பட்டுச்சிறகு. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றி இதயத்தில் வரையப்பட்ட தாரகை அவள். தூக்கம் மறந்து துயில் துறந்து தன்னையே மறக்கச் செய்யும் தேவதையும் அவள்தான்.

இரவுமின்றி பகலுமின்றி குளிருமின்றி வெயிலுமின்றி காலம் தன் கடிகார முட்களை நிறுத்தி வேடிக்கை காண்கிறது. காதலி அவளின் மௌன கணங்களில் காலமும் கூட தன் கடிகார முட்களை நிறுத்தி வேடிக்கைதான் காண்கிறது.

மெலிசையால் மனம் லயிக்கும் நேரமாய் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் பட்டுச்சிறகு. மெல்லிய சோகமும் ஏக்கமும் கலந்த காதல் கானங்களால் மனம் உருகச் செய்கிறது இன்றைய பட்டுச்சிறகு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதமாய் பட்டு சிறகு. வார்த்தைகளால் கூட வதைத்து விடு என்கிறான். தரிசு நிலமாய் ஈரமின்றி தவிக்கிறது அவன் இதயம். அவளின் மௌனத்தால் தரிசு நிலமாய் ஈரமின்றி தவிக்கிறது அவன் இதயம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பட்டுச்சிறகு. அருமருந்தாகிறது. தன் அவளின் ஆதரம் தொட்டு வருகையில் பொய்மையும் கூட அவன் மெய்த்தீண்டும் அருமருந்தாகிறது.

மெல்லிசை பாக்களால் இதயம் தொடும் நேரமாய் இசை தோழனாய் பட்டு சிறகு. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இருக்கும் வரை தெரியவில்லை, அவனை பிரிந்த பின்புதான் தெரிகிறது தன் இதயம் கூட அவனகம் சென்றது என்று. இருக்கும் வரை தெரியவில்லை.

துயிலும் வேளையில் தாளாட்டும் கானங்களாய் இதுப்பட்டு சிறகு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. துக்கத்தை துறந்து கண்ணீரையும் மறந்தான். மகிழ்ச்சியாளா? இல்லை, மனமுறையும் அவள் கண்ணீராய் கரையக்கூடாதென யாவையும் மறந்தான்.

இரவிற்கினிய இதமான கானங்களோடு நாம் ரசிப்பது பட்டுச்சிறகு. இன்றைய பாடல்கள் சிலருக்கு வாழ்க்கையில கடந்து வந்த சில மனிதர்களையும் அழகான தருணங்கள் எனும் அரிய பொக்கிஷங்களை நினைவுபடுத்தி இருக்கோம் அப்படின்னு நம்புறோம். பழைய கசப்புகளை மறந்து புதிய விடியலுக்காக காத்திருப்போம். மீண்டும் இரவு வணக்கத்தோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சூரியகலா.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 4:45 இனிதே ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. நேரம் முன்னிரவு 11 மணி. தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ நாளை தர இருக்கும் நிகழ்ச்சிகள். நாளை காலை 4:45 நிலைய தொடக்க அறிவிப்பு, தொடர்ந்து வந்தே மாதரம், மங்கள் இசை, நாளொரு குரல் என எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகும். நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, பக்தி பாடல்கள். 5:30 இசை அமுதம் கேட்கலாம். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 6:02 சேவை செய்திகள் இடம்பெறும். தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள். 6:15 கேட்கலாம் புதிய காலை. இதில் இந்த நாளின் சிறப்பு நிகழ்ச்சி நேரமும் இடம்பெறும். நாளை காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:35 கேட்கலாம் ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டகசாலை குறித்து தகவல் வழங்குகிறார் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் பரமேஸ்வரி அவர்கள். 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:50 தொடர்ந்து தன்னம்பிக்கை பாடல்கள். 6:55 பூந்தளிர் நாளைய பூந்தளிர் ஹரிசாய் தொகுப்பு பி விஜயகுமார். தொடர்ந்து 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பையப்புக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நவராத்திரி 3ஆம் நாள் செல்லப்பிராட்டி ஸ்ரீ லலிதா செல்வாம்பிகை திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் இடம்பெறும். 8 மணிக்கு கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நேரலையாக. 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை இடம்பெறும். நாளை காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நாளை காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 மெல்ல வரும் பாட்டு. முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். நாளை முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையில் கொழுவேறும் கோள்கள் கவியரங்கம் இடம்பெறுகிறது. தலைமை கவிஞர் அப்துல் காதர் அவர்கள். கவிதை பாடுவோர் எழுதுகோள் என்று கவிஞர் பொற்கே பாண்டியன், ஊன்றுகோள் என்று

கவிஞர் சா ஜெயமூர்த்தி, துலாக்கோல் என்று கவிஞர் தஞ்சை இனியன், செங்கோல் என்று கவிஞர் நெல்லை ஜெயந்தா ஆகியோர் கவிதை பாட இருக்கின்றனர் நிகழ்ச்சியில். தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே நேரலையாக, பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், இனிமையான பழைய திரைப்பட பாடல்கள், 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 இருபட பாடல்கள், 4 இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அன்பிற்கினியால் மற்றும் லாபம் போன்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம், 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம், 5:02 மாலை தென்றல், 4 மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இதழிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள். தொடர்ந்து 8:30 கேட்கலாம் இளையோர் உலகம். நாளைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் மதுரை பாத்திமா மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்கு பெறும் பல்ஸ்வே நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக உலக மாணவர்கள் தினம் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி முத்து காமாட்சி காயத்ரி. தொடர்ந்து அகிம்சையின் அவசியம் குறித்து என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் மாணவி லீ விசாலினி. தொடர்ந்து மன ஆரோக்கியம் என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் மாணவி கயல்விழி. தொடர்ந்து இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள், தகவல் புதுசு ஆகியன இடம்பெற கேட்கலாம் நாளைய இளையோர் உலகம் நிகழ்ச்சிகள். நாளை 9:00 இணைய ஓசை. தொடர்ந்து 10:00 பட்டுச்சிறகு நிகழ்ச்சி தொகுப்பில் பி ரோசி. தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் 103.3 மதுரை FM ரெயின்போ நாளை வழங்க உள்ள எமது நிகழ்ச்சிகள். கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய முன்னிரவு வணக்கம். 11:05:36. இந்த இனிமையான இரவு நேரத்தில் தேன் அமுத பாடல்கள் தெவிட்டாத இசை அமுதமாய் நாம் இப்போது தர இருக்கின்றோம். தங்கமான பாடல்கள் வரிசையில் இந்த இனிய இரவு பொழுதே இசையால் கடக்கலாம். 103.3 மதுரை ரெயின்போ பண்பலையின் வாயிலாக நிகழ்ச்சியின் தொடக்கமாக இடம்பெறுகிறது முதல் பாடல். 1000 பொய் என்ற படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசிலாவின் குரலில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இணைந்திருங்கள். இசையோடு என்றும் நீங்கள்.

வி குமார் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல். எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில் கேட்டு ரசித்தோம் ஆயிரம் பொய் என்ற படத்திலிருந்து பாடல். இணைந்திருக்கின்றோம், இது தேனும் பாலும், 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. 11:10 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாம் கேட்கலாம். சங்கர் கணேஷ் இசையில் உருவான பாடல். கண்ணதாசன் இயற்றிய பாடல் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறாங்க எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர். கண்ணன் வருவான் என்ற படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக இந்த நேரத்தில் நாம் தருகிறோம். இணைந்திருங்கள்.

11:13:50. இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியின் தொடரும் பாடலாக டிஎம் சவுந்தரராஜன் தனித்து பாடியது எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல் கௌரி கல்யாணம் என்ற படத்திலிருந்து.

11:17 33 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வானலையின் வசந்தராகமாய் இசைத்து கொண்டிருக்கிறது இரவு நேரத்தில் 103.3 மதுரை.

ரெயின்போ எஃப்எம். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வளமரக்கூடிய பாட்டு டிஎம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடியது. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படமானது கல்யாணமாம் கல்யாணம் என்ற படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு இசை தந்திருக்கிறார் இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர். கண்ணதாசன் இயற்றிய பாடல் இந்த இரவு நேரத்தில் பவனி வருகிறது. இசையோடு இணைந்திருக்கலாம்.

வானலையின் வசந்த ராகம் இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம்மில் தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 11:22 நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியது. கண்ணதாசன் பாடல் வரிகள் தந்திருக்கிறார். இசை வழங்கியவர் ஆர் கோவர்த்தன். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படமானது பட்டணத்தில் பூதம். பாடல் வருகிறது, பாடலோடு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம்.
1: அங்கே பார்த்தது போதும்.
0: பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம்.
1: என் பெண்மைக்கு லாபம்.
0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளிலே உயிர் இழந்தால் பாசம்

103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் 11:26:05 இந்த இனிய இரவு பொழுது மெல்ல நகர்கிறது. இணைந்திருக்கின்றோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படமானது தேடி வந்த மாப்பிள்ளை. கண்ணதாசனுடைய கவி வரிகள், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசை வழங்கியிருக்கிறார். அந்த பாடல் இப்போது உங்களுக்காக கேட்டு மகிழுங்கள். இணைந்திருங்கள் தொடர்ந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் இசையோடு இணைந்திருக்கின்றோம். மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3 இது தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு 11:31 நாம் ரசிக்க இருக்கும் அடுத்த பாடலானது சந்திரோதயம் என்ற படத்திலிருந்து பாடல். வாலி அவர்கள் பாடல் வரிகள் தர எம்எஸ் விஸ்வநாதன் இசை வழங்கியிருக்கிறார். டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில் பாடல் உதயமாகிறது இந்த நேரத்தில்.

11:37 10 நொடி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இசை அலைவரிசை 103.3 மதுரை FM ரெயின்போவின் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலானது MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த பாடல் ஒன்று, கண்ணதாசன் அவர்களுடைய கவி வரிகள். TM சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில் இந்த இனிய இரவு நேரத்தில் வருகிறது. வைர நெஞ்சம் என்ற படத்திலிருந்து பாட

11 மணி 41 நிமிடம் 18 நொடி கடந்து கொண்டிருக்கிறது இந்த இனிய இரவு. வசந்த பாடும் இனிய கீதமாய் இரவு நேரத்தில் தேனுமத பாடல்கள் திவிட்டாத இசை ராகத்தில் நாம் தருகிறோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலானது MS விஸ்வநாதன் இசை தொகுப்புள்ள கவிஞர் வாலி அவர்கள் தந்த கவி வரிகள். டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில் கேட்க இருக்கின்றோம். மன்னவன் வந்தானடி என்ற படத்திலிருந்து பாடல் இதோ உங்களுக்காக.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ராகம் இசைக்கும் நந்தவனச்சோலையில் தேன் அமுத பாடல்கள் தெவிட்டாத இசை ராகமாய் தேனும் பாடும் நிகழ்ச்சி தருகிறது. இணைந்திருக்கின்றோம் இசையோடு. இது 103.3 மதுரை ரெயின்போ பண்பலையோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படமானது அன்னை இல்லம். கண்ணதாசனுடைய கவி வரிகள், கே வி மகாதேவனுடைய இசை வார்ப்பில் உருவான பாட்டு இப்போது.

இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம். 11:50 இந்த இனிய இரவு நேரத்தில் நாம் கேட்டு ரசிக்கின்றோம் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி. சுசிலா பாடியது கண்ணன் என் காதலன் என்ற படத்தில்.

11:53:52 இணைந்திருக்கின்றோம். இது தேனும் பாலும் தருகிறது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இரு வல்லவர்கள் என்ற படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியது.

எஃப்எம் ரெயின்போவில் இன்றைய தேனும் பாலும், ஆயிரம் பொய், கண்ணன் வருவான், கௌரி கல்யாணம், கல்யாணமாம் கல்யாணம், பட்டணத்தில் பூதம், தேடி வந்த மாப்பிள்ளை, சந்திரோதயம், வைர நெஞ்சம், மன்னவன் வந்தானடி, அன்னை இல்லம், கண்ணன் என் காதலன் மற்றும் இருவல்லவர்கள் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இந்த நேரத்தில் இசையால் அலங்கரித்தது உங்கள் செவியோரம். தேனும் பாலும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் இந்த இனிய இரவு பொழுதில் இசை நன்றிகள். மீண்டும் தேனும் பாலும் கேட்கலாம் நாளை முன்னிரவு 11:05 நம் மதுரை எஃப்எம் ரெயின்போவில். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போவில். சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக நள்ளிரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் இடைவிடாத இசையோடு.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். நேரம் 12:50. நேயர்கள் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக நியூஸ் ஆன் ஏர் வழியாக. காற்றின் மொழியாகவும், 1 மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத வெழிகளாகவும், 3 மணிக்கு இன்னிசை இரவாகவும் உங்களுக்காக இடைவிடாத பாடல்கள் அணிவகுத்து நிற்கின்றன.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

இது பெட்ரூம், இது விளக்கு, இது கட்டில், இது படுக்கை, இது தலகாணி, இது ஊதுவத்தி, நீ பொண்ணு நான் பையன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு வணக்கம்.

நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மயிலை ஆர். மகேந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். செய்யார் ஏ. சங்கர் அவர்கள் தவில்.

நேரம் காலை 4:44 35 நொடி 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் இதுவரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக இதுவரை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 21 நாள், வராபவ வருடம் புரட்டாசி மாதம் 26 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 13 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 4:51 13 நொடி. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: தொடர்வது நாலொரு குரல், குரல் எண் 414.
1: கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒர்க்கத்தில் ஊற்றான் துணை.
2: ஒருவன் கற்கவில்லை என்றாலும் கற்றவர் சொல்வதையாவது கேட்க வேண்டும். அப்படி கேட்பது அவன் தளர தளர புத்துணர்ச்சி தந்து காக்கும். குரல் எண் 414, அதிகாரம் கேள்வி.
1: கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒர்க்கத்தில் ஊற்றான் துணை.
2: ஒருவன் கற்கவில்லை என்றாலும் கற்றவர் சொல்வதையாவது கேட்க வேண்டும். அப்படி கேட்பது அவன் தளர தளர புத்துணர்ச்சி தந்து காக்கும். குரல் எண் 414, அதிகாரம் கேள்வி.
0: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இடம்பெற இருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 5 மணிக்கு நாம் கேட்கலாம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பக்தி இசைத்தர பக்தி மாலை பக்தி பாடல்கள். 5:30 திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள் இசை அமுதமாக வளம் வர இருக்கிறது. இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள் கேட்கலாம். தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்த நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெறும். 6:30 இயற்கை இன்பம் சோழர் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:35 கேட்கலாம் ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டக சாலை குறித்து தகவல் வழங்குகிறார் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டக சாலை கணக்கர் பரமேஸ்வரி அவர்கள். 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:50 தன்னம்பிக்கை பாடல்கள். 6:55 பூந்தளிர், இன்றைய பூந்தளிர் எம் ஹரிசாய், தொகுப்பு பி விஜயகுமார். தொடர்ந்து 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் நவராத்திரி 3ஆம் நாள் செல்லப்பிராட்டி ஸ்ரீ லலிதா செல்வாம்பிகை திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நேரலையாக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை இடம்பெறும். இன்று காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 கேட்கலாம் மெல்ல வரும் பாட்டு.

மறுபகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை, கொழுவேறும் கோள்கள், கவியரங்கம் கேட்கலாம். கவியரங்கத்தின் தலைமை கவிஞர் அப்துல் காதர் அவர்கள், கவிதை பாடுவோர் எழுதுகோள் கவிஞர் புர்கே பாண்டியன், ஊன்றுகோள் கவிஞர் சயமூர்த்தி, துலாக்கோள் கவிஞர் தஞ்சை இனியன், செங்கோல் கவிஞர் நெல்லை ஜெயந்தா ஆகியோர். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 நேரலையாக சிநேகிதியை. 1 மணிக்கு வசந்தகானங்கள் கேட்கலாம். 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 இருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அன்பிற்கினியால், லாபம் போன்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். 4 மணிக்கு செய்தி சுருக்கம். இன்று மாலை 4:02 வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். 5 மணிக்கு கேட்கலாம் செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம். இன்று மாலை 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 6:30 அந்திப்பூக்கள். 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நேரலையில் பட்டாம்பூச்சிகள். இன்று 8:30 இளையோர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை பாத்திமா மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. இதில் உலக மாணவர்கள் தினம் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி முத்து காமாட்சி காயத்ரி அவர்கள். தொடர்ந்து அகிம்சையின் அவசியம் என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் மாணவி லீ விசாலினி. தொடர்ந்து மன ஆரோக்கியம் என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் மாணவி கையல்விழி. தொடர்ந்து இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள், தகவல் இது புதுசு ஆகியன இடம்பெற கேட்கலாம் இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில். இன்று 9:00 இணைய ஓசை. 10:00 பட்டுச்சிறுகு பாடல் தொகுப்பில் பி ரோசி. தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் காலை மணி 4:45 வரை சென்னை வியூத் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சிகளை இடைவிடாத இசையாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் 103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இன்று வளமறை இருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் காலை 5 மணி. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த இனிய காலை வேளையில் உங்கள் இல்லம் வந்து சேர்க்கிறது பக்தி பாடல்கள் தரும் பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக மீரா கிருஷ்ணா பாடியது.

நேரம் காலை 5:58:58 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த அழகான காலை வேளையில் நாம் இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை, பக்தி மாலையில் தொடர்ந்து பி. சுசிலா பாடியது.

5:13 நாம் இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பக்தி மாலை பக்தி பாடல்கள். பக்தி மாலையில் தொடர்ந்து கே. வீரமணி பாடியது.

5:18. இந்த இனிய காலை வேளையில் 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பக்தி மாலை, பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம் ஹனீஃபா பாடியது.

5:21:44. இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடர்ந்து எல்ஆர் ஈஸ்வரி பாடியது.

0: 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனித நிறைவுக்கு வருகிறது பக்தி மாலை. இனி தொடர்ந்து கேட்கலாம் இசை அமுதம்.
1: ஆகாஷ்வாணி.

வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி. வரும் முதல் பாடல் திருமால் பெருமை திரைப்படத்தில்